நேர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் இன்று சக ஆண்டு 1948 ஸ்ராவண மாதம் 30 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆவணி திங்கள் 4 நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 21 தேதி வெள்ளிக்கிழமை. மதியலை 720 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய காலை ஒலிபரப்பு ஆரம்பமாகின்றது. நேரம் 5:50 நிமிடம்.

0: வெற்றி வந்தாலும் சூதாட்டத்தை விரும்பக்கூடாது. வருகின்ற வெற்றி கூட இறையன்று நம்பி மீன் விழுங்கி விடுகிற இரும்பு தூண்டில் முல்லை போன்றதே ஆகும். குறள் எண் 931, அதிகாரம் சூது.
1: வேண்டற்க வென்றிடினும் சூதினை வென்றதும் தூண்டில் பொன் மீன் விழுங்கியற்று.
0: வெற்றி வந்தாலும் சூதாட்டத்தை விரும்பக்கூடாது. வருகின்ற வெற்றி கூட இறையன்று நம்பி

0: மீன் விழுங்கி விடுகிற இரும்பு தூண்டில் முல்லை போன்றதே ஆகும். குறள் எண் 931, அதிகாரம் சூது.
1: குறளமுதம் கேட்டீர்கள். இனி இன்று ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குவர் ஜி கணபதி சுப்பிரமணியன் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம், 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம் புது காலை காந்தி அஞ்சலி. தமிழமுதம் வழங்குவர் முனைவர் சா வடிவுடை நாயகி அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு பிரெயின் ஸ்ட்ரோக் எனப்படும் பக்கவாதத்திற்கான சிகிச்சை முறைகள் குறித்து நரம்பியல் நிபுணர் டாக்டர் வி சதீஷ்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனையின் 5 பகுதி இடம்பெறும். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள். 7:35 உங்கள் கவனத்திற்கு உலக மூத்த குடிமக்கள் தினம் குறித்து சிற்றுரை இடம்பெறும். 7:45 நகர்வலம், சிம் கார்டு மோசடிக்கு கடும் தண்டனை, ஓஜி செங்கோட்டுவன் அவர்கள் எழுதிய செய்தி கோவை இடம்பெறும். 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:00 to 8:30 திரைகாணம், 9 மணிக்கு அரங்க இசை, மாம்பலம் எஸ் சிவகுமார் அவர்களின் நாகஸ்வர இசை, வெளியம்பாக்கம் வி எம் கணபதி அவர்கள் தவில். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசிலும் இடம்பெறும். 10 மணிக்கு முத்துச்சிதறல், 11 மணிக்கு இலக்கியம் பேசுவோம் கதையின் நாயகிகள் 2 பகுதி, பங்கேற்பவர்கள் கவிஞர் யாழினி முனுசாமி அவர்கள், உடன் உரையாடுபவர் பொன்சந்திரன் அவர்கள். நண்பகல் 12:10 சங்கீத சாரல், சம்பாகுமார் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள், மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை, 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பழங்குடியின மக்களின் சமூக பொருளாதார நிலையை மேம்படுத்தும் திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். பிற்பகல் 1:10 என்னுயிர் தோழி தேன்கூடு தொகுப்பு நிகழ்ச்சி, பெயர் சொல்லும் கதை முனைவர் என் சுலோச்சனா அவர்கள், எழுத்தின் இசை கவிஞர் குடந்தை அனிதா அவர்கள், நலமாய் வளமாய் வழங்குவர் யோகக்கலை பயிற்றுனர் பவித்ரா பால்ராஜ் அவர்கள், கதையரங்கம் வழங்குவர் வி துர்கா ரமேஷ் அவர்கள், அமைப்பு டாக்டர் கே வித்யாபதி அவர்கள். 2:15 திரைக்காணம், 2:35 சேர்ந்திசை பாடல் பயிற்சி, ஹம் ஏக் ஹேன் ஹிந்தி மொழி பாடல் எழுதியவர் எஸ் சி குப்தா அவர்கள். 5:30 NCERT வழங்கும் விளம்பர, 5:30 திரைக்காணம், 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்ஷன் அவர்கள், ஆய்வினை வழங்குவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை, 7 மணிக்கு சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம், 7:10 திருப்பூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் பி சபரீஷ் அவர்கள், 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம் வேளாண்மையில் உயிர்வேலியின் பங்கு உரை வழங்குவர் காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய பண்ணை மேலாளர் முனைவர் வி வசுமதி அவர்கள். தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள், 8:05 திரைக்காணம், 9:15 செய்தி சுடர், 9:30 அரங்கிசை, சசாங்க் சுப்பிரமணியம் அவர்களின் புல்லாங்குழல் இசை, அக்கறை எஸ் சுவர்ணலதா அவர்கள் வயலின், கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம், THV உமாசங்கர் அவர்கள் கட்டம். 10:45 காற்றோடு கலந்திடவா. காலை 6:02 பக்தி நேரம், 6:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், 7 மணிக்கு வணக்கம் சென்னை, 7:30 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:02 உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி பற்றிய அன்றாட நிகழ்வுகளின் ஒளிப்பதிவு ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் இடம்பெறும். தொடர்ந்து ரஷ்யா ரெயின்போ, 9:02 ரெயின்போ ராப், 10:02 எட்ஸ்கோ, 11:02 உங்களுடன் ரெயின்போ, 12 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பழங்குடியின மக்களின் சமூக பொருளாதார நிலையை மேம்படுத்தும் திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். தொடர்ந்து ஹாய் ஸ்நேகிதியே, 1 மணிக்கு ரெயின்போ பயாஸ்கோப், யுனைடெட் இன்டர்நேஷனலிசன், நிலாவ கையில பிடிச்சன் திரைப்பட ஒளிச்சித்திரம், நடித்துள்ளவர்கள் சந்திரசேகர், சீதா, வினு சக்கரவர்த்தி, எஸ் எஸ் சந்திரன் ஆகியோருடன் பலர், இசை சங்கர் கணேஷ், இயக்கம் ராமநாராயணன், வானொலி வடிவம் TM சங்கரன் அவர்கள். 2 மணிக்கு ரெயின்போ மெலடிஸ், 2:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, 3:02 ஹலோ டாக்டர், அக்குபஞ்சர் குறித்து முனைவர் ஆதி ஜோதி பாபு அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும், 4:02 ஃபன் பண்ணலாமா, 5:02 ரெயின்போ மேடை, 6 மணிக்கு டிரைவ்

வெஸ்டர்ன் மியூசிக், 7 மணிக்கு ரெயின்போ சாட் பாக்ஸ், 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக், 9:15 ரெயின்போ ராகங்கள், 10 மணிக்கு ரெயின்போ ரீவைண்ட். நூறு புள்ளி ஒன்று எஃப்எம் கோல்டில் காலை 6:10 தேனிசை, 7:25 திரை இசை, 7:15 திரை இசை, 7:30 ஆட்சிவிரை, 8:30 திரை காணம், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரை காணம், 11:30 மல்லை பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சியில் டாக்டர் பிரீத்தி நவீன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். 12 மணிக்கு திரை காணம், 12:40 மெல்லிசை, 1:10 இசை மலர், ஆர் ராஜீவ் அவர்களின் பாட்டு, திருச்சேரை வி கார்த்திக் அவர்கள் வயலின், விளாங்குடி வி சிவகுமார் அவர்கள் மிருதங்கம். 2:30 திரை காணம், 3 மணிக்கு மதுரம் மதுரம் ஈ சமயம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்ரமா, 5 மணிக்கு அரங்கிசை, ஸ்வர்ண ரேதாஸ் அவர்களின் பாட்டு, எம் ஸ்ரீகாந்த் அவர்கள் வயலின், கே ஆர் வெங்கட சுப்பிரமணியம் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிலை தொடர்ந்து திரை இசை, 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 இளைய பாரதம், கே கலந்திகாவின் மிருதங்க இசை, பி கிரகலட்சுமி அவர்களின் பாட்டு இடம்பெறும். 7:50 செய்தி கதமும், 8:10 திரை காணம், 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 கரண்ட் அஃபேர்ஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:40 திரை காணம். நேர்களை 102.3 விருது பாரதி தமிழ் பண்பலையில் காலை 7 மணிக்கு வணக்கம் தமிழ்நாடு, 8 மணிக்கு உங்கள் விருப்பம், 9 மணிக்கு கலக்கல் அரங்கம், 10 மணிக்கு என் கேள்விக்கு என்ன பதில், 11 மணிக்கு என்றும் இனியவை, 12 மணிக்கு ரெட்ரோ நேரம், 1 மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ், 2 மணிக்கு எங்கள் ஸ்டைல், 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பழங்குடியின மக்களின் சமூக பொருளாதார நிலையை மேம்படுத்தும் திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும், 3 மணிக்கு வர்ணஜாலம், 4 மணிக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், 5 மணிக்கு பூந்தஞ்சல், 6 மணிக்கு பக்தி மாலை, 6:40 என் விருப்பம், 7 மணிக்கு நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் தொடர்ந்து திரை காணும், 7:35 பாட்டும் பயணமும், 7:55 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 8 மணிக்கு இசையும் நானும் பின்னணி பாடகர் கௌஷிக் ஸ்ரீதரன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும், 9 மணிக்கு பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்ஷன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள், 9:15 என் இனிய பொன்னிலாவை, 10 மணிக்கு எங்கள் அடிப்பில் உங்கள் தேர்வு, 11 மணிக்கு மனசு மயங்கும் நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

0: இன்னைக்கு செம்ம வேலை. ஷோல்டர், நெக்கு, கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது.
1: இவ்வளவு ஒர்க் பண்ணி 2020 பிரேக் எடுத்தியா?
0: அது என்ன 2020 பிரேக்?
1: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.

0: இணைத்தானும் நல்லவை கேட்க முயற்சியால் முன்னேறுவோம் எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் ஜி கணபதி சுப்பிரமணியன் அவர்கள்.
1: முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார் என்பது நம் முன்னோர் பொன்மொழி. உலகில் வாழும் ஒவ்வொருவரும் இருப்பது 365 நாட்கள், 24 மணி நேரம், இரவு பகல் என்பது பொதுவானது. ஆனால் இதில் ஒருவர் சாதனை படைத்து சரித்திரமாக திகழ்கிறார், மற்றொருவர் சாதாரணமாக உண்டு கழித்து வாழ்கிறார். தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்

0: செய்து நரை கூடி கிளப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறையான பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று மகாகவி பாரதி பாடினார். இன்று பலர் வேடிக்கை மனிதர், வெந்ததை தின்போம், விதி வந்தால் சாவோம் என்று வாழ்கின்றார்கள். குறிக்கோள் வேண்டும், அதனை அடைய பயிற்சியும் முயற்சியும் வேண்டும். நீச்சல் வீரன் குற்றாலீஸ்வரன் சிறு வயதிலே நீச்சலிலே சாதனை படைத்தான். அதற்கு அவன் முயற்சியே காரணம். முயன்றால் முடியாதது ஒன்றுமில்லை. இயற்கை நமக்கு சொல்லும் முதல் பாடம் இதுதான். விழுவது தவறல்ல, எழாமல் இருப்பதுதான் தவறு. தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். விதி காரணமாக ஒரு செயல் கைகூடாமல் போனாலும் அந்த முயற்சியானது நீங்கள் உடம்பை வருத்தி உழைத்ததற்கான பலனையாவது தப்பாமல் தரும் என்பது இதன் பொருளாகும். கடலுள் மற்றும் ஊழ்வினையை நம்பி சோம்பி இருக்காமல் இடைவிடாது முயற்சி செய்ய வேண்டும் என்பதைத்தான் வள்ளுவர் தெளிவாக கூறுகிறார். விவசாயி விதை விதைத்தவுடன் அறுவடை நடப்பதில்லை. நிலத்தை உழுகிறான், விதை விதைக்கிறான், தண்ணீர் பாய்ச்சுகிறான், களைகளை அகற்றுகிறான், பொறுமையாக காத்திருக்கிறார். அதன் பிறகுதான் விளைச்சல் கிடைக்கிறது. நம் வாழ்க்கையும் அதுபோலத்தான். முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் சாதாரண குக்கிராமம் ராமேஸ்வரத்தில் பிறந்தார். அரசு பள்ளியில் படித்தார். குடும்பம் வறுமையில் வாடியது. காலை 4 மணிக்கு பேப்பர் போடுவார். சைக்கிளில் வீடு வீடாக சென்று பேப்பர் போட்டுவிட்டு பின் படிக்க செல்வார். ஆனால் தன்னம்பிக்கை, விடாமுயற்சியோடு படித்தார். அதன் விளைவு பேப்பர் போட்ட அப்துல் கலாம் பேப்பரில் தலைப்புச் செய்தியாக வந்தார் என்றால் அதுதான் முயற்சி. தாமஸ் ஆல்வா எடிசன் மின் விளக்கை கண்டுபிடிக்க பல ஆயிரக்கணக்கான முறை முயற்சிகள் செய்தார். இறுதியில் வெற்றி பெற்றார். நாம் ஒவ்வொரு முறையும் தோல்வியடையவில்லை. வேலை செய்யாத பல 1000 வழிகளை கண்டுபிடித்தேன். இதுதான் முயற்சியின் மனப்பான்மை. ஒரு சிற்பி பெரிய பாறையை ஒளியால் செதுக்கி கொண்டிருந்தார். 100 முறை சம்மட்டியால் அடித்தும் உடையவில்லை. 101வது முறை அடித்தபோது பாறை உடைந்தது. அதை பார்த்த ஒருவர் சொன்னார், கடைசி அடிதான் சூப்பர், பாறை உடைந்தது என்றார். உடனே சிரித்தபடி சிற்பி சொன்னார், இல்லை இல்லை, முதல் 100 அடிகளும் சேர்ந்துதான் இந்த ஒரு அடிக்கு வெற்றியை கொடுத்தன என்றார். 100 அடியின் முயற்சி 101 வெற்றியை தந்தது. இடைவிடாத முயற்சி இமாலய வெற்றியை தரும். தெளிவான இலக்கு இருக்க வேண்டும். நேரத்தை வீண் செய்யாமல், தோல்வியை கண்டு கலங்காமல் முயற்சி செய்தால் வெற்றி நம் கையில்.
1: இணைத்தாலும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் ஜி கணபதி சுப்பிரமணியன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:15. ஆகாஷவாணி நேர்கள் இனி கேட்கலாம் வழிபாடு. நிகழ்ச்சியின் முதலில் மதுரை TN சேஷகோபாலன் பாடியுள்ள பாடல்.

நேரம் 6:26:38. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வழிபாடு. நிகழ்ச்சியில் இனி நாகூரிய மணிஃபா பாடியுள்ள பாடல்.

நேரம் 6:30. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வழிபாடு. நிறைவாக புஷ்பவனம் குப்புசாமி பாடி உள்ள பாடல்.

0: இடம்பெற்றது வழிபாடு. அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:35 ஆகாஷவாணி. திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆவணி திங்கள் 4
1: உழவர்களுக்கான செய்திகள்.
2: பண்ணையாளர்கள் கவனத்திற்கு. புறக்கடையில் கோழி வளர்க்கலாம். வீட்டிற்கு தேவையான இறைச்சி மற்றும் முட்டைகள் கிடைக்கின்றன. குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் பெற இயலும். மகளிருக்கு ஏற்ற சுய வேலைவாய்ப்பு தொழில் இது. மேம்படுத்தப்பட்ட இனங்களான ரோபோ வெள்ளை, கிரிராஜா, வனராஜா, கிராம பிரியா, ராமலட்சுமி ஆகிய கோழி இனங்களை வளர்க்கலாம். நாட்டு இனங்களான கொண்டை கோழி, சண்டை கோழி, கழுகு கோழி, கருங்கால் கோழி ஆகிய இனங்களையும் வளர்க்கலாம். பெட்டை கோழிகள் 25 முதல் 30

0: வார வயதில் முட்டையிட ஆரம்பிக்கும். நாட்டு இனங்கள் ஒரு வருடத்திற்கு 60 முதல் 120 முட்டைகள் வரை இடும். மேம்படுத்தப்பட்ட இனங்கள் ஒரு வருடத்திற்கு 130 முதல் 180 முட்டைகள் வரை இடும். தீவனமாக உடைத்த அரிசி, கம்பு, சோளம், கேழ்வரகு, மக்காச்சோளம், புழு பூச்சிகள், கரையான்கள் போன்றவற்றை பயன்படுத்தலாம். கோழிகளில் ஏற்படும் வெள்ளை கடிச்சல் நோய்க்கு எதிராக 8 மற்றும் 16 வார வயதில் ராணிக்கெட் தடுப்பூசியை போடுதல் அவசியம். புறக்கடை கோழி வளர்ப்பு பற்றி இன்னும் விவரங்கள் வேண்டுமா? உங்கள் பகுதியில் உள்ள கால்நடை பராமரிப்புத்துறை அலுவலர்களை அணுகுங்கள் அல்லது வேளாண் அறிவியல் நிலையங்களை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
1: உழவர் பெருமக்களே, நீங்கள் நெல் சாகுபடி செய்ய இருக்கிறீர்களா? திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பங்களை கடைபிடிக்கலாமே. இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளாவன, குறைந்த அளவு விதையே தேவைப்படும். அதாவது 1 ஏக்கருக்கு 3 கிலோ விதையே போதுமானது. பாய் நாற்றங்கால் மூலம் நாற்று உற்பத்தி செய்ய வேண்டும். 14 நாட்கள் வயதுடைய நாற்றுகளை நடுவதற்கு பயன்படுத்தலாம். 1 குத்துக்கு 1 நாற்று வைத்தாலே போதுமானது. சதுரமுறை நடவை பின்பற்ற வேண்டும். பயிர் இடைவெளி நாற்றுக்கு நாற்று 25 சென்டிமீட்டர் என்ற அளவில் இருக்க வேண்டும். நீர் மறைய நீர் கட்டுதல் அவசியம். கோணோவிடர் மூலம் களைகளை எடுக்க வேண்டும். 2 முதல் 3 முறை கோணோவிடரை பயன்படுத்தலாம். இலை வண்ண அட்டை மூலம் உர மேலாண்மையை கையாளலாம். 1 ஏக்கருக்கு 3 முதல் 4 டன் நெல் விளைச்சல் கிடைக்கும். திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பங்கள் பற்றி மேலும் அறிய வேண்டுமா? உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை துறை அலுவலர்களை அணுகுங்கள் அல்லது வேளாண்மை அறிவியல் நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள். இவ்வாறு காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய தலைவர் அறிவிக்கின்றார்.
0: உழவர் பெருமக்களே, அடுத்து வரும் மழையை நம்பி பயிர் சாகுபடிக்காக காத்திருக்கிறோம். அடுத்த பருவத்தில் என்ன பயிர் சாகுபடி செய்ய இருக்கிறோம்? நெல், உளுந்து, மக்காச்சோளம், கேழ்வரகு, குதிரைவாளி, வரகு, சாமை, பாசிப்பயிறு, கொள்ளு, நிலக்கடலை, ஆமணக்கு, தீவனச்சோளம், அகத்தி, குதிரை மசால், வேலி மசால், காய்கறி பயிர்களான தக்காளி, கத்தரி, மிளகாய், பீர்க்கன், வெண்டை, புடலை, வெங்காயம், செடிமுருங்கை, அவரை, கொத்தவரை, காய்கறி தட்டைப்பயிறு, கீரை, சாம்பல் பூசணி, பாலக்கீரை, இவற்றின் விதைகள் தேவையா? உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை ஆராய்ச்சி நிலையங்கள் அல்லது வேளாண்மை அறிவியல் நிலையங்களை அணுகுங்கள் அல்லது இயக்குனர், விதை மையம், சீட் சென்டர், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர், 641-003 641-003 என்ற முகவரியை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது தொலைபேசி எண்கள் கூட இருக்கின்றன. 04-22 இது இணைப்பு எண், கோயம்புத்தூர் இணைப்பு எண். 66-11-232 66-11-232 மற்றொரு எண், 66-11-432 66-11-432 இந்த எண்களை தொடர்பு கொள்ளலாம். மின்னஞ்சல் முகவரியும் இருக்கிறது, seedunit@tnau.ac.in seedunit@tnau.ac.in இந்த மின்னஞ்சல் வாயிலாகவும் தொடர்பு கொண்டு பயன்பெறலாம்.
1: இன்று 7:30 நமது உழவர் உலகத்தில்
2: பயிர் வகைகளை வந்து நடுவுல நட்டுட்டு சுத்தி வந்து தாவர செடிகளில் பயன்படுத்தலாம், முள் நிறைந்த மரங்களை பயன்படுத்தலாம், அப்படி இல்லைன்னா உயரமா வளரக்கூடிய மரங்களான சவுக்கு, தேக்கு, அந்த மாதிரி நிறைய மரங்களும் நமக்கு தேவையான வடிவத்துல கொண்டு வந்து பயிர்களை பாதுகாக்கிறது தான் வந்து உயிர்வேலி அப்படின்னு சொல்லுவாங்க.
1: வேளாண்மையில் உயிர் வேலியின் பங்கு குறித்து காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய பண்ணை மேலாளர் முனைவர் வி. வசுமதி அவர்கள் கூறும் கருத்துக்கள் தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
3: முயன்றால் முயல் வளர்க்கலாம். முயல் வளர்ப்பினால் ஏற்படும் பலன்கள் என்ன? தீவனமாக எளிதில் கிடைக்கும் தாவரங்களையும் வீட்டில் வீணாகின்ற காய்கறிகளையும் உணவாக தீவனமாக அளிக்கலாம். இறைச்சி முயல்களை 3 மாத வயதிலிருந்து இறைச்சிக்கு பயன்படுத்தலாம். அதாவது உடல் எடையில் 50% மேல் இறைச்சி கிடைக்கும். முயல் இறைச்சியில் குறைந்த அளவு கொழுப்பும் அதிக அளவு

0: புரதம் மற்றும் உயிர் சத்துக்கள் உள்ளன. முயல்களின் தோலை 18 அதிக விலைக்கு விற்பனை செய்யலாம். முயல்களின் கழிவுப் பொருட்கள் பயிர்களுக்கு சிறந்த எருவாக பயன்படுகிறது. முயல்களை வீட்டு கொல்லைப்புறத்திலும் மொட்டை மாடிகளிலும் தோட்டத்திலும் வளர்க்கலாம். முயல் வளர்ப்பு பற்றி தெரிந்து கொள்ள காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள். அல்லது உங்கள் பகுதியில் உள்ள கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையத்தை அணுகலாம். இவ்வாறு காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய தலைவர் அறிவிக்கின்றார்.
1: விவசாய பெருமக்களே, ஆனைக்கொம்பன்இ மஞ்சள் கலந்த பழுப்பு அல்லது இளஞ்சிவப்பு நிறமாகவும், கொசுவை போல் சிறியதாகவும், நீண்ட மெல்லிய கால்களுடனும் இருக்கும். இதன் வாழ்க்கை சுழற்சி 14 முதல் 21 நாட்களை கொண்டது. நெல் பயிரில் ஆனைக்கொம்பன்இயின் தாக்குதல் நடவு செய்த 35 முதல் 45 நாட்கள் அதிகமாக காணப்படும். இதனை கட்டுப்படுத்த நெல் வயல்களில் களைகள் இல்லாமல் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். 10% மேல் தாக்குதல் தென்பட்டால் ஃபிப்ரோனில் 500 கிராம், குளோரிபைரிபாஸ், தயாமிதாட்சம் 40 கிராம் ஆகிய ரசாயன கொல்லி மருந்துகளில் ஏதாவது ஒன்றை ஏக்கருக்கு 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும்.
0: கால்நடை வளர்ப்போர் கவனத்திற்கு, வைக்கோல் மற்றும் மக்காச்சோளம் போன்ற தீவனப் பொருட்களை வெயிலில் உலர வைத்த பின்பு கால்நடைகளுக்கு கொடுப்பதன் மூலம் அஃப்லாடாக்சின் என்ற நச்சின் தாக்கத்திலிருந்து கால்நடைகளை பாதுகாக்கலாம். பசுமாடுகளுக்கு குடிக்க நீர்த்த சுண்ணாம்பு சத்துள்ள நீர் 75 மில்லி என்ற அளவில் தினமும் அடர்த்தீவன நீர் கலவையில் கலந்து கொடுத்து பால் உற்பத்தியை பெருக்கலாம். செம்மறியாடு மற்றும் வெள்ளாடுகளுக்கு கால்நடை மருத்துவரின் பரிந்துரைப்படி குடற்புழு நீக்க மருந்தினை கொடுக்க வேண்டும். பன்றி பட்டிகளில் காற்றின் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும்போது சில சமயங்களில் அமோனியா தொகுதி பெருக வாய்ப்புள்ளது. எனவே நல்ல காற்றோட்ட வசதி செய்து தர வேண்டும். முயல் கொட்டகைகளில் மழை சாரல் உட்புகாமல் இருக்க பக்கவாட்டு சுவர்களில் கோணி துணிகளை கட்டி வைக்கலாம். காற்றின் ஈரப்பதம் மற்றும் வெப்பநிலை அதிகமாக இருக்கும்போது முயல்களில் பூஞ்சை தொற்று ஏற்பட்டு சுவாச கோளாறு ஏற்படும். புறக்கடை கோழி வளர்ப்பில் கோழிகள் தேங்கியிருக்கும் மழை நீரை குடிக்காமல் பாதுகாக்க வேண்டும். ஏனெனில் இது ஒட்டுண்ணி தாக்கத்தை ஏற்படுத்திவிடும். கொசு மற்றும் பூச்சிகளை விரட்ட நொச்சி வேம்பு இலைகளை கொண்டு புகை மூட்டம் போட வேண்டும். இவ்வாறு சென்னை கால்நடை பல்கலைக்கழக கால்நடை உற்பத்தி மேலாண்மை துறை தலைவர் அறிவிக்கின்றார்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான செய்திகள்.

0: மரத்தை வச்சவங்க மட்டும் இல்லைங்க, நாமளும் தண்ணி ஊத்தலாம்.
1: மரம் போல்வர் மக்கட்பண்பில்லாதவர்.
0: மரத்தை வெட்டுறவங்களும் மக்கட்பண்பு இல்லாதவங்க தான். ஒருவேளை இருக்கிற மரம் எல்லாத்தையும் வெட்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு 9 கோள்களில் ஒன்றா பூமி இருக்கலாம். ஆனால் அந்த கோளுக்குள்ளே ஒரு ஆள் கூட இருக்க மாட்டோம்.
1: மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.
2: சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். நாட்டின் எதிர்காலத்தை சிறந்த உள்கட்டமைப்புடன் உருவாக்கும் நோக்கில் அரசின் உயர் அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். ரயில் பயணிகள் அளிக்கும் புகார்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்படுவதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அஇஅதிமுகவின் 21 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எதிரான தகுதி நீக்க நடவடிக்கையை பேரவைத் தலைவர் கைவிட்டதில் எந்த தவறும் இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று இடி மின்னலுடன் மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதியில் இந்திய வீரர்கள் சீன வீரர்களை எதிர்கொள்கின்றனர். இனி

விரிவான செய்திகள். நாட்டின் எதிர்காலத்தை சிறந்த உள்கட்டமைப்புடன் உருவாக்கும் நோக்கில் அரசின் உயரதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய அரசின் பல்வேறு துறை செயலாளர்களுடன் புதுதில்லியில் நேற்று அவர் ஆலோசனை நடத்திய போது இதனை தெரிவித்தார். பிரதமர் இல்லத்தில் நடைபெற்ற இந்த உயர்மட்ட கூட்டத்தில் உள்கட்டமைப்பு, இணைய பாதுகாப்பு, வெளியுறவு மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித் துறைகளின் எதிர்கால செயல்திட்டம் குறித்து விவாதிக்கப்பட்டது. தரவு என்பது தேசிய சொத்து என்று குறிப்பிட்ட பிரதமர், அது எதிர்காலத்திற்கான வளம் என்று கூறினார். அதன் பயன்பாட்டை உறுதி செய்யுமாறும் அதிகாரிகளை அவர் கேட்டுக் கொண்டார். அரசு துறைகள், பல்கலைக்கழகங்கள் மற்றும் இளைஞர்களிடையே ஈடுபாட்டை அதிகரித்து கொள்கைகளை வகுப்பதில் புதிய கண்ணோட்டத்தை ஏற்படுத்துமாறும் அவர் வலியுறுத்தினார். மனிதர்களின் தலையீட்டையும் நிபுணத்துவத்தையும் உறுதிப்படுத்திக் கொண்டு செயற்கை நுண்ணறிவின் திறன்களையும் புதுமையான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று திரு நரேந்திர மோடி கூறினார். ரயில் பயணிகள் அளிக்கும் புகார்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்படுவதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ரயில்களில்

0: உபயோகத்தையும் உறுதிப்படுத்திக் கொண்டு செயற்கை நுண்ணறிவின் திறன்களையும் புதுமையான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று திரு நரேந்திர மோடி கூறினார். ரயில் பயணிகள் அளிக்கும் புகார்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்படுவதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ரயில்களில் வழங்கப்படும் உணவின் தரம் குறித்து சமீபத்தில் வாரணாசி புதுதில்லி வந்தே பாரத் விரைவு ரயிலில் பயணம் செய்த பயணி ஒருவர் ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவுக்கு சமூக வலைதளம் வாயிலாக புகார் அனுப்பியிருந்தார். அந்த புகாரின் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் உணவு விநியோகம் செய்த சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் உரிமையாளருக்கு இந்திய ரயில்வே மற்றும் சுற்றுலா வளர்ச்சிக் கழக நிறுவனம் 2 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்துள்ளதாகவும் ரயில்வே அமைச்சகம் கூறியுள்ளது. மேலும் சமையலறையில் கவனக்குறைவாக செயல்பட்டதற்காக ஒப்பந்ததாரர் மீது 20,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டதாகவும் ரயில்வே அமைச்சகம் மேலும் தெரிவித்துள்ளது. அஇஅதிமுகவின் 21 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எதிரான தகுதி நீக்க நடவடிக்கையை பேரவைத் தலைவர் கைவிட்டதில் எந்த தவறும் இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. தமிழக சட்டப்பேரவையில் கடந்த மே மாதம் தாவேக அரசு நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வந்தபோது அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் 25 பேர் அக்கட்சியின் கொறடா உத்தரவை மீறி அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தனர். இதனையடுத்து அவர்களை தகுதி நீக்கம் செய்ய கோரி பேரவைத் தலைவரிடம் அக்கட்சியின் சட்டமன்ற கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி மனு அளித்தார். இதற்கிடையே 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியை ராஜினாமா செய்த நிலையில் அவர்களை தவிர்த்து 21 பேர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு மீண்டும் பேரவைத் தலைவரிடம் திரு பழனிசாமி கோரிக்கை விடுத்தார். ஆனால் தகுதி நீக்க நடவடிக்கையை பேரவைத் தலைவர் கைவிடுவதாக அறிவித்தபோது அதை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் தீர்ப்பளித்த தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு கொறடா உத்தரவை மீறி வாக்களித்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மன்னிப்பு கோரியதை திரு எடப்பாடி பழனிசாமி சட்டப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டுள்ளதால் பேரவைத் தலைவரும் தகுதி நீக்க நடவடிக்கை கைவிட்டுள்ளதாகவும் இது சரியான முடிவுதான் என்றும் கூறியுள்ளது. தேசிய தேர்வு முகமை நடத்தும் தேர்வு விடைகளை சரிபார்க்கும் நடைமுறைகள் மாணவர்களுக்கு நியாயமான தீர்வை வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முக்கிய வினாக்களுக்கான விடைகளை அறிந்து கொள்ள மாணவர்கள் விண்ணப்பிக்கும் போது அது அதிக செலவாகும் என்பது தவறான தகவல் என்று தேர்வு முகமை கூறியுள்ளது. உரிய விடைகளை தெரிந்து கொள்ள ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம் என்றும் இதன் மூலம் பொறியியல் சேர்க்கைக்கான அகில இந்திய நுழைவுத் தேர்வு, மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு, யுஜிசி, நெட் தேர்வு போன்ற தேர்வுகளை எழுதும் மாணவர்கள் தாங்கள் எழுதிய விடைகள் தவறு என்று மதிப்பெண் குறைக்கப்பட்டிருந்தால் ஆட்சேபனை தெரிவிக்க வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்களின் ஆட்சேபனையை வினாத்தாள் தயாரித்த நிபுணர்கள் ஏற்றுக்கொண்டால் அதற்காக மாணவர்கள் செலுத்திய விண்ணப்பத் தொகை திருப்பித் தரப்படும் என்றும் தேர்வு முகமை கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமரின் சுதந்திர தின உரை குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: ஈரப்பதம் மற்றும் மாறிவரும் வானிலை காரணமாக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் H1N1 எனப்படும் பன்றிக் காய்ச்சல் மற்றும் பிற சுவாச தொற்றுகள் அதிகரித்து வருவதாக சுகாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். மழைக்காலங்களில் இன்ஃபுளுயன்சா போன்ற பருவகால தொற்றுகள் பொதுவாகவே அதிகரிக்கக்கூடும் என்று குறிப்பிட்டுள்ள நிபுணர்கள், முதியவர்கள் மற்றும் இணை நோய்கள் உள்ளவர்கள் போன்ற பாதிக்கப்படக்கூடிய பிரிவினர் உரிய பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றுமாறு கேட்டுக் கொண்டுள்ளனர். காய்ச்சல், சளி, மூக்கடைப்பு அல்லது இருமல் மற்றும் கடுமையான உடல்வலி அல்லது சோர்வு போன்ற அறிகுறிகள் இந்த பருவத்தில் பரவலாக காணப்படுகின்றன. பன்றிக் காய்ச்சல் தொற்று தவிர்க்க தடுப்பூசிகள் உள்ளதாகவும் பொதுமக்கள் பொது இடங்களில் முகக்கவசம் அணிவதுடன் தற்காலிக மருத்துவ பரிசோதனைகளை தவிர்த்து காய்ச்சல் அறிகுறிகள் தென்பட்டவுடன் உடனடியாக மருத்துவரை அணுகுமாறு நிபுணர்கள் அறிவுறுத்துகிறார்கள். தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட பல மாவட்டங்களில் நேற்று மாலை இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்தது. கடலூர் மாநகரில் பெய்த கனமழையால் நகரின் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்றிரவு 1 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த மழையால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனா்.

0: இருவரிச் செய்திகள். ஈரான் மீது அமெரிக்கா புதிதாக பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. அமெரிக்கா விதித்துள்ள பொருளாதார தடை பொருளாதார பயங்கரவாதம் என்று ஈரான் விமர்சித்துள்ளது. புதுதில்லியில் உள்ள கடமைப்பாதை பல்வேறு வசதிகளுடன் மறுசீரமைக்கப்படும் என்று மத்திய நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் தெரிவித்துள்ளார். திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் செல்போன் கொண்டு செல்ல தடை விதிக்கப்படுவதாக கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. ஓணம் பண்டிகையை முன்னிட்டு பெங்களூரு யஷ்வந்த்பூரில் இருந்து தருமபுரி சேலம் ஈரோடு வழியாக திருவனந்தபுரத்திற்கு இன்று பிற்பகல் சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உதகை அருகே மேலூர் அரைஹட்டி கிராமத்தில் குட்டியுடன் உலாவரும் யானை கூட்டத்தை வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே ரஹமானியாபுரத்தில் மர்ம காய்ச்சலுக்கு 3 பேர் உயிரிழந்ததை அடுத்து அப்பகுதியில் சுகாதாரத்துறையினர் முகாமிட்டு தடுப்பு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். சென்னையில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மழைநீர் வடிகால்களில் தூர்வாரும் பணியை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நேற்று நேரில் ஆய்வு செய்தார். சென்னையில் அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி வெளிப்படை தன்மையுடன் கட்டட வரைபட அனுமதி பெறுதல் தொடர்பான அங்கீகரிக்கப்பட்ட நில அளவையர்களுடனான ஆலோசனைக் கூட்டம் ரிப்பன் மாளிகையில் நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதியில் இந்திய வீரர்கள் இன்று சீன வீரர்களை எதிர்கொள்கின்றனர். புதுதில்லியில் நடைபெறும் இப்போட்டியில் ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், ரங்கிரெட்டி மற்றும் சிராக் ஷெட்டி இணை சீனாவின் லியாங் வெய்கெங் மற்றும் வாங்சாங் இணையை எதிர்கொள்ள உள்ளனர். மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் த்ரீசா ஜாலி மற்றும் காயத்ரி கோபிச்சந்த் இணை சீனாவின் ஜியா இ பியான் மற்றும் ஜாங் ஷு கியான் இணையை சந்திக்க உள்ளனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. சென்னையில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய சேலம் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்புக்கு 140 ரன் எடுத்தது. 141 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய நெல்லை அணி 16.1 ஓவரில் 5 விக்கெட் இழப்புக்கு 146 ரன் எடுத்தது. முன்னதாக நடைபெற்ற மற்றொரு போட்டியில் திருப்பூர் அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் மதுரை அணியை வென்றது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. வடக்கு ஹாலந்தில் உள்ள ஆம்ஸ்டர்டாம் நகரில் நடைபெறும் இப்போட்டி இந்திய நேரப்படி 9:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் எதிர்காலத்தை சிறந்த உள்கட்டமைப்புடன் உருவாக்கும் நோக்கில் அரசின் உயரதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். ரயில் பயணிகள் அளிக்கும் புகார்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்படுவதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அஇஅதிமுகவின் 21 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எதிரான தகுதி நீக்க நடவடிக்கையை பேரவைத் தலைவர் கைவிட்டதில் எந்த தவறும் இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று இடி மின்னலுடன் மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதியில் இந்திய வீரர்கள் சீன வீரர்களை எதிர்கொள்கின்றனர். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 6:55 நிமிடம் 15 நொடி. ஆகாஷவாணி

0: சூழல் அறிவோம்.
1: தூய்மை இந்தியாவை உருவாக்குவோம், பசுமை பூமியை உருவாக்குவோம் போன்ற குறிக்கோள்களை நாம் கொள்ளும் போது அவை மிகவும் கடினமானவை என்றோ அல்லது அடைய முடியாத இலக்கு என்றோ அச்சம் கொள்ள தேவையில்லை. கழிவை குறைப்பதும் ஆற்றல் அல்லது சக்தியை மேம்படுத்துவதும் ஒவ்வொருவரும் மனது வைத்தால் எளிதில் அடையக்கூடிய லட்சியமாகும். எடுத்துக்காட்டாக சிலவற்றை பார்ப்போம். ஒவ்வொரு இந்தியரும் தங்கள் வீட்டில் உள்ள சாதாரணமான பல்புகளில் ஒன்றே ஒன்று மட்டும் காம்பாக்ட் ஃப்ளோரசன் பல்ப் மாற்றினால் குறைந்தபட்சம் 10 லட்சம் கார்களை சாலைகளிலிருந்து அகற்றினால் கிடைக்கும் மாசற்ற சூழ்நிலையை அடைவோம். கணினிகளை அப்படியே ஓய்வு நிலையில், அதாவது ஸ்லீப் போர்டில் வைத்துவிட்டு செல்லாமல் அவற்றை முழுவதுமாக மூடிவிட்டால் 40 வாட் ஹவரை நாள் ஒன்றுக்கு சேமிக்கலாம். டிஷ்வாஷர் அல்லது வாஷிங் மிஷினை பயன்படுத்தும் போது அவற்றை உரிய முறையில் முழு கொள்ளளவு பயன்படுத்தினால் ஏராளமான நீரை சேமிக்க முடியும். மறுசுழற்சிக்கு உள்ளாகும் பொருட்களை பயன்படுத்தினால் காற்று மாசு விலகும். பிளாஸ்டிக் பொருட்களை அப்படியே கழிவாக தூக்கி எறிந்தால் எத்தனை ஆண்டுகளானாலும் அவை மக்கிப் போகாது. தினமும் அசைவ உணவை

0: சாப்பிடுவோர் வாரத்தில் ஒரே ஒரு நாள் மட்டும் அதை விலக்கினால் பூமியின் மாசை குறைத்தவர்களாவோம். ஒரு கிலோ இறைச்சிக்கு 15,400 லிட்டர் நீர் தேவைப்படுகிறது என்ற செய்தியை அறிந்து கொண்டோமானால் நீரை எப்படி பொறுப்பான உணவு முறையினால் காக்க முடியும் என்பதை அறிந்து கொள்ளலாம். பல மரங்களையும் காப்பாற்றியவர்களாவோம். பேப்பர் நாப்கின்களை பயன்படுத்தும் பழக்கம் பரவலாக அதிகமாகி வருகிறது. இதை குறைத்தால் குப்பை நிரப்பு பரப்பு வெகுவாக குறையும். ஆயிரக்கணக்கான டன் பேப்பர்கள் அலுவலகங்களிலும் வணிக வளாகங்களிலும் கல்வி பயிலும் இடங்களிலும் பயன்படுத்தப்படுகிறது. ஒரு பக்கத்தை மட்டும் பயன்படுத்தி பேப்பரை எரியாமல் இரு பக்கமும் பயன்படுத்தும் பழக்கத்தினால் பேப்பர் பயன்பாடு பாதியாக குறையும். இதனால் மரங்கள் காடுகள் பாதுகாக்கப்படும். ஒவ்வொரு சிறு விஷயமும் அரிய விதத்தில் சுற்றுப்புற சூழலை மேம்படுத்தும் என்பது இதிலிருந்து புலனாகிறதல்லவா?
1: இடம்பெற்றது சூழல் அறிவோம்.

0: தூய்மை இந்தியா இயக்கம் என்பது இந்தியாவை தூய்மையாகவும் ஆரோக்கியமாகவும் மாற்றும் ஒரு மாபெரும் முயற்சி. இந்த திட்டத்தின் வெற்றிக்கு ஒவ்வொரு இந்திய குடிமகனின் பங்களிப்பும் அவசியம். நமது வீட்டையும் நமது தெருவையும் நமது நகரத்தையும் தூய்மையாக வைத்திருப்பது நமது பொறுப்பு. நாம் அனைவரும் இணைந்து இந்த இலக்கை அடைய முயற்சிக்க வேண்டும்.
1: சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம், தூய்மையான பாரதத்தை உருவாக்குவோம். தூய்மையே மேன்மை.
2: வானிலை. மீனவர்களுக்கான வானிலை அறிவிப்பு. இன்று மற்றும் நாளை தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகின்றனர். இனி சென்னை மீனம்பாக்கம் ஆராய்ச்சி மையத்தில் பதிவான வெப்பநிலை அதிகளவு 38 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 3.4 டிகிரி கூடுதல். குறைந்த அளவு 27 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 1.2 டிகிரி கூடுதல். பதிவான மழையின் அளவு 1.6 மில்லிமீட்டர். பதிவான ஈரப்பதம் 81%. சென்னை நுங்கம்பாக்கம் ஆராய்ச்சி மையத்தில் பதிவான வெப்பநிலை அதிகளவு 36.3 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 1.7 டிகிரி கூடுதல். குறைந்த அளவு 27.1 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 0.9 டிகிரி கூடுதல். பதிவான ஈரப்பதம் 85%. சென்னை மற்றும் சுற்றுப்புறங்களுக்கான வானிலை அறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில பகுதிகளில் மாலை இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். அதிகளவு வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் வரை ஒட்டியும் குறைந்த அளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் வரை ஒட்டி இருக்கக்கூடும். வானிலை அறிவிப்பு கேட்டீர்கள். நேரம் 7 மணி. புத்தம் புது காலை. எதிர்காலம் என்பது இன்று நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை பொறுத்தது. எதிர்காலம் என்பது இன்று நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை பொறுத்தது. மகாத்மா காந்தி அவர்களின் இந்த சிந்தனையோடு புத்தம் புது காலை ஆரம்பமாகிறது. புத்தம் புது காலையில் காந்தி அஞ்சலி.

0: என்ற தலைப்பில் மகாத்மா காந்தியடிகள் தனது சத்திய சோதனை நூலில் எழுதியுள்ள பகுதிகள் தொடர்கின்றன.
1: இந்தியர்களின் கோரிக்கைகளை குறித்து தைரியமாக கூறுவதற்கும் இந்தியரின் அந்தஸ்தை உயர்த்தி கொள்வதற்கும் ஏற்ற சமயம் அதுதான் என்று என்னுடைய யோசனையை எதிர்த்த நண்பர்கள் கூறினார்கள். இங்கிலாந்தின் கஷ்டத்தை நமக்கு ஏற்ற வாய்ப்பாக மாற்றிக்கொண்டு விடக்கூடாது என்று நான் எண்ணினேன். போர் நடந்து கொண்டிருக்கும் வரையில் நமது கோரிக்கைகளை வற்புறுத்தாமல் இருப்பதே அதிக புத்திசாலித்தனமானது, முன் யோசனையோடு கூடியது என்றும் கருதினேன். ஆகையால் நான் கூறிய யோசனையை வலியுறுத்தி தொண்டர்களாக சேர முன்வருகிறவர்களை வருமாறு அழைத்தேன். அநேகர் முன்வந்தார்கள். அப்படி வந்தவர்களில் எல்லா மாகாணத்தினரும் மதத்தினரும் வந்திருந்தனர். இந்த விவரங்களையெல்லாம் எடுத்து கூறி லார்டு கிரிவேக்கு கடிதம் எழுதினேன்.
0: எங்கள் சேவையை ஏற்றுக்கொள்ளும் முன்பு நாங்கள் வைத்தியப்படை வேலைகளில் பயிற்சி பெறுவது அவசியம் என்றால் அப்பயிற்சியை பெறவும் தயாராக இருக்கிறோம் என்று அதில் அறிவித்தேன். கொஞ்சம் தயக்கத்திற்கு பிறகு லார்டு கிரிவே எங்கள் சேவையை ஏற்றுக்கொள்ள சம்மதித்தார். நெருக்கடியான அந்த நேரத்தில் சாம்ராஜ்யத்திற்கு எங்கள் சேவையை அளித்ததற்காக நன்றியும் தெரிவித்தார். காயம்பட்டவர்களுக்கு முதல் உதவி செய்யும் பயிற்சியை பிரபலமான டாக்டர் கேன்லியின் ஆதரவில் தொண்டர்கள் பெற்றார்கள். 6 வார குறுகிய கால பயிற்சியே அது. ஆனால் முதல் உதவி சம்பந்தமான எல்லாமே அதில் கற்றுக் கொடுக்கப்பட்டது. எங்கள் வகுப்பில் நாங்கள் 80 பேர் இருந்தோம். 6 வாரங்களில் எங்களுக்கு பரீட்சை நடந்து ஒருவர் தவிர மற்றெல்லோரும் தேறிவிட்டோம். அவர்களுக்கு இராணுவ கவாத்து முதலிய பயிற்சிகளுக்கு அரசாங்கம் ஏற்பாடு செய்தது. இந்த வேலை கர்னல் பேக்கரிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. அந்த நாட்களில் பார்ப்பதற்கு லண்டன் அற்புத காட்சியாக இருந்தது. மக்களிடையே பீதியே இல்லை. ஆனால் தங்களால் இயன்ற உதவியை செய்ய வேண்டும் என்பதில் எல்லோருமே சுறுசுறுப்பாக இருந்தார்கள். வயது வந்த திடமான ஆண்களெல்லாம் போரில் சிப்பாய்களாக பயிற்சி பெற போய்விட்டனர். ஆனால் வயோதிகர்களும் பலவீனர்களும் பெண்களும் என்ன செய்வது? அவர்கள் செய்ய விரும்பினால் அவர்களுக்கும் போதுமான

வேலைகள் இருந்தன. துணிகளை வெட்டி ஆடைகள் தயாரிப்பது, காயமடைந்தவர்களுக்கு கட்டு கட்டுவது போன்ற வேலைகளில் அவர்கள் ஈடுபட்டார்கள். லைசியம் என்ற பெண்களின் சங்கம் தங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஆடைகளை சிப்பாய்களுக்கு தைத்து கொடுப்பது என்ற வேலையை ஏற்றுக்கொண்டது. இந்த சங்கத்தில் ஸ்ரீமதி சரோஜினி நாயுடு ஒரு உறுப்பினர். இவர் அவ்வேளையில் முழுமனதுடன் ஈடுபட்டிருந்தார். முதன் முதலாக அப்போதுதான் அவருடன் எனக்கு பழக்கம் ஏற்பட்டது. தைப்பதற்காக வெட்டப்பட்டிருந்த ஒரு துணி குவியலை அவர் என்னிடம் கொடுத்து அவைகளையெல்லாம் தைத்து கொண்டு வந்து தம்மிடம் கொடுக்கும்படி கூறினார். அவருடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டேன். நான் முதல் உதவிக்கு நான் பயிற்சி பெற்று வந்த காலத்தில் நண்பர்களின் உதவியை கொண்டு எவ்வளவு ஆடைகளை தைக்க முடியுமோ அவ்வளவையும் தைத்து கொண்டு போய் அவரிடம் கொடுத்தேன்.

0: இடம்பெற்றது காந்தி அஞ்சலி.
1: ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எங்கேயாவது அவசரமா போறீங்களா? இல்லையே, அப்பயே சிக்னல் போட்டோம், ஸ்டாப் லைனை தாண்டி போறீங்க.
2: சிக்னல் எடுத்த உடனே உடனே போயிடலாம் இல்லையா? அதனாலதான்.
1: ஓ, ஆனா இதுக்கு ஃபைன் போடுவாங்க தெரியுமா?
2: அதான் டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லையே மேடம்.
1: டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லைன்னா என்னங்க? அந்த கண்ணில் மாட்டுவீங்க, கேமரா கண்ணில் மாட்டுவீங்க. சாலை போக்குவரத்து அதிகாரி உடனடி அபராதம் விதிக்கிற மாதிரி இந்த கேமரா கண்கள் மூலமாகவும் உங்களுக்கு உடனடியாக அபராதம் விதிக்கப்படும். சாலை விதிகளை கடைபிடிப்போம், பாதுகாப்பாய் பயணிப்போம்.
0: நேர்களை இன்று காலை 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் மாம்பலம் எஸ் சிவகுமார் அவர்களின் நாகஸ்வர இசை இடம்பெறும். வெளியம்பாக்கம் வி எம் கணபதி அவர்கள் தவில். நேரம் 7:10. புத்தம் புது காலையில் இனி
3: தமிழ் அமுதம் வழங்குகிறார் முனைவர் ச. வடிவுடை நாயகி அவர்கள்.
4: சங்க இலக்கியங்கள் செம்மாந்த வாழ்க்கையை சிறப்பித்து கூறுவது போன்று அந்த செம்மாந்த வாழ்க்கை சிறந்து விளங்குவதற்கு அடிப்படை காரணமாக இருக்கின்ற விருந்தோம்பல் என்னும் உயர்ந்த பண்பையும் சிறப்புடன் பேசுகின்றன. விருந்தோம்பலை தமிழர்கள் வெறும் அறமாகச் செய்யாமல் உள்ளம் நிறைந்த உவகையுடன் ஆசைப்பட்டு செய்தனர். நற்றினை காதலை கருவாக கொண்டிருந்தாலும் அந்த காதல் இல்லறத்தில் சிறந்து விளங்குவதற்குரிய உயர்ந்த பண்பாக விருந்தோம்பலை போற்றுகின்றது. விருந்தினர்கள் பகல் நேரத்தில் மட்டுமல்லாமல் இரவு நேரத்தில் வந்தாலும் கூட உள்ளம் மகிழ்ந்து முகம் மலர்ந்து வரவேற்கும் பண்புடையவளே சிறந்த இல்லத்தரசி என்று நற்றினை குறிப்பிடுகின்றது. இத்தகு உயர்ந்த பண்புடைய தலைவி அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் முல்லை சான்ற கற்பின் மெல்லியல் என்று சிறப்பிக்க பெறுகின்றாள். இந்த தலைவி விருந்தினர்கள் வருகின்ற நேரத்தை பெரிதாக எண்ணவில்லை. அவர்களை அகமும் முகமும் மலர வரவேற்பதுதான் முக்கியம் என்று எண்ணுகின்றாள். அது மட்டுமல்ல, தான் விருந்தோம்புகின்ற பண்பினால் விருந்தினரின் மனதை வென்றவளாகவே சிறப்பிக்க பெறுகின்றாள். மோப்பக் குழையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்கக் குழை

0: செய்யும் விருந்து என்று இயம்புகின்றது வான்புகழ் வள்ளுவம். அவ்வை சு துரைசாமி பிள்ளை அவர்கள், இல்லறத்தின் பெருமை பொருள் வளத்தில் இல்லை, விருந்தினரை மனமுவந்து ஏற்கும் மனப்பான்மையில்தான் உள்ளது, அல்லில் ஆயினும் என்று கூறுவதன் மூலம் காலம் பார்க்காத அன்பை சங்கப் புலவர் எடுத்து காட்டுகின்றார் என்று, அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் உயர்ந்த பண்பாட்டை சிறப்பித்து போற்றுகின்றார். கொடிது கொடிது வறுமை கொடிது என்றார் ஔவையார். அத்தகைய வறுமையிலும் விருந்தினரை பாங்குடன் உபசரித்து மகிழ்ந்தனர் தமிழ் பெருங்குடியினர். சிறுபா நாற்றுப்படையில் ஒரு வறுமை காட்சி. தலைவி கீரை உணவை சமைக்கின்றாள். வீட்டில் உப்பு போட்டு சமைப்பதற்கு உப்பு இல்லை. அந்த அளவிற்கு கொடுமையான வறுமை. ஆக உப்பு இல்லாமல் சமைத்த கீரை உணவை தன் இல்லத்திற்கு வந்த விருந்தினர்களுக்கு பரிமாறுகின்றாள். பின் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து உண்டனர். இதனை சிறுபா நாற்றுப்படை குப்பை வேலை உப்பிலி வெந்ததை தலைவி இரும்பேர் ஒக்கலோடு ஒருங்கு உடன் மிசையும் அழிப்பசி வருத்தம் வீட என்று குறிப்பிடுகின்றது. இங்கு ஒரு குறிப்பினை இந்நூலின் ஆசிரியர் நல்லூர் நத்தத்தனார் புலப்படுத்துகின்றார். அதாவது, வறுமையின் காரணமாக உடலை வருத்துகின்ற அழிப்பசி வருத்தமும் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து உண்ணுகின்ற பொழுது ஏற்படுகின்ற மன மகிழ்ச்சியினால் அழிந்தது என்றும், இதனால் வயிறும் நிறைந்தது மனமும் நிறைந்தது என்னும் குறிப்பு தோன்ற கூறி தமிழர் பண்பாட்டை போற்றுகின்றார்.
1: தமிழமுதம் வழங்கினார் முனைவர் ச. வடிவுடை நாயகி அவர்கள்.

0: சென்னை 83 அசோக் நகரில் அமைந்துள்ள அரசினர் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் சென்னை மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தின் சார்பில்
1: வரும் 22 சனிக்கிழமை அன்று மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறவுள்ளது. திறமையும் தகுதியும் உள்ளவர்கள் இவ்வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.
2: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை. ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி மற்றும் பாதுகாப்பை உறுதிப்படுத்த இந்தியாவும் ஜப்பானும் இணைந்து செயல்பட உறுதிபூண்டுள்ளன. பிரிக்ஸ் நாடுகளின் தொலைத்தொடர்பு அமைச்சர்கள் மாநாடு இன்று புனேயில் தொடங்க உள்ளது. தேசிய தேர்வு முகமை நடத்தும் தேர்வு விடைகளை சரிபார்க்கும் நடைமுறைகள் மாணவர்களுக்கு நியாயமான தீர்வை வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா சமீபத்தில் விதித்துள்ள புதிய பொருளாதார தடைகள் பொருளாதார பயங்கரவாதம் என்று ஈரான் கண்டித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி மற்றும் பாதுகாப்பை உறுதிப்படுத்த இந்தியாவும் ஜப்பானும் இணைந்து செயல்பட உறுதிபூண்டுள்ளன. இந்தியாவுக்கு வருகை தந்துள்ள ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ஷின்ஜிரோ கொய்சுமி நேற்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின்போது இந்தியா மற்றும் ஜப்பான் இடையேயான சிறப்பு உத்திசார் மற்றும் கூட்டு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்த தனது தொலைநோக்கு பார்வையை பகிர்ந்து கொண்டதாக சமூக வலைதளத்தில் பிரதமர் தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்திலும் அதற்கு அப்பாலும் அமைதி ஸ்திரத்தன்மையை மேம்படுத்துவதில் இரு நாடுகளின் பாதுகாப்பு மற்றும் பன்னாட்டு பாதுகாப்பு ஒத்துழைப்பு எவ்வளவு முக்கியமானது என்பதை அவர் சுட்டிக்காட்டினார். குறிப்பாக இந்தியாவுக்கான உற்பத்தி இயக்கத்தின் கீழ் பாதுகாப்பு துறையில் இணைந்து செயல்படுதல் மற்றும் உற்பத்தி போன்ற நடவடிக்கைகளில் இந்திய நிறுவனங்கள் மற்றும் புத்தொழில் நிறுவனங்களுடன் ஜப்பான் இணைந்து செயல்பட வாய்ப்புகள் உள்ளதாக அவர் கூறினார். இரு நாடுகளுக்கும் இடையே உள்ள

0: இருதரப்பு பாதுகாப்பு ஒத்துழைப்பில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் கொய்சுமி பிரதமரிடம் விளக்கியதுடன், இந்தியாவுடன் உறவுகளை வலுப்படுத்துவதில் ஜப்பான் அரசாங்கத்தின் தொடர்ச்சியான உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தினார். கடந்த ஜூலை மாதம் இந்தியாவின் 16வது இந்தியா ஜப்பான் வருடாந்திர உச்சி மாநாட்டிற்காக இந்தியாவுக்கு வருகை தந்திருந்த ஜப்பான் பிரதமர் திரு சானே தகாய்ச்சியுடன் தான் நடத்திய விரிவான ஆலோசனைகளையும் பிரதமர் மோடி நினைவு கூர்ந்தார். பிரிக்ஸ் நாடுகளின் தொலைத்தொடர்பு அமைச்சர்கள் மாநாடு இன்று புனேயில் தொடங்கவுள்ளது. மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தலைமையில் நடைபெறும் இந்த மாநாட்டில் உறுப்பு நாடுகளைச் சேர்ந்த தொலைத்தொடர்பு அமைச்சர்கள் மற்றும் உயர் பிரதிநிதிகள் கலந்து கொள்கிறார்கள். தகவல் தொடர்பு, டிஜிட்டல் தொழில்நுட்பம், புதுமை மற்றும் டிஜிட்டல் உள்கட்டமைப்பு ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்க உள்ளனர். புதுமையை புகுத்துதல், ஒத்துழைத்தல் மற்றும் மாற்றியமைத்தல் என்பதே இந்த மாநாட்டின் கருப்பொருளாகும். வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள், டிஜிட்டல் பொது உள்கட்டமைப்பு, இணைய பாதுகாப்பு போன்ற முக்கிய விஷயங்கள் குறித்து பிரிக்ஸ் நாடுகள் தங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள இந்த மாநாட்டில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. லடாக் பகுதியில் ஜம்மு காஷ்மீர் உயர்நீதிமன்றத்தின் புதிய அமர்வை அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த தகவலை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தனது சமூக வலைதள பக்கத்தில் தெரிவித்துள்ளார். லடாக்கின் தொலைதூர பகுதிகளில் வசிக்கும் குடிமக்கள் தங்களுக்குடைய சட்ட சேவைகளை பெறுவதற்கான காலத்தை குறைப்பதன் மூலம் நீதித்துறைக்கான அணுகலை இந்த முடிவு கணிசமாக மேம்படுத்தும் என்று அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் லடாக்கின் அனைத்து பரிமாணங்களிலான வளர்ச்சிக்கும் அரசியலமைப்பு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் அரசு முழுமையாக உறுதுணையுடன் இருப்பதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார். தேசிய தேர்வு முகமை நடத்தும் தேர்வு விடைகளை சரிபார்க்கும் நடைமுறைகள் மாணவர்களுக்கு நியாயமான தீர்வை வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முக்கிய வினாக்களுக்கான விடைகளை அறிந்து கொள்ள மாணவர்கள் விண்ணப்பிக்கும் போது அது அதிக செலவாகும் என்பது தவறான தகவல் என்று தேர்வு முகமை கூறியுள்ளது. உரிய விடைகளை தெரிந்து கொள்ள ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம் என்றும், இதன் மூலம் பொறியியல் சேர்க்கைக்கான அகில இந்திய நுழைவுத் தேர்வு, மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு, யுஜிசி, நெட் தேர்வு போன்ற தேர்வுகளை எழுதும் மாணவர்கள் தாங்கள் எழுதிய விடைகள் தவறு என்று மதிப்பெண் குறைக்கப்பட்டிருந்தால் ஆட்சேபனை தெரிவிக்க வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்களின் ஆட்சேபனையை வினாத்தாள் தயாரித்த நிபுணர்கள் ஏற்றுக்கொண்டால் அதற்காக மாணவர்கள் செலுத்திய விண்ணப்பத் தொகை திருப்பித் தரப்படும் என்றும் தேர்வு முகமை கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமரின் சுதந்திர தின உரை குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: புதுதில்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் போராட்டங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இடஒதுக்கீட்டில் சீர்திருத்தம் கோரி போராட்டம் நடத்த அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாக சமூக வலைதளங்களில் பரவி வரும் தகவல்கள் முற்றிலும் தவறானவை என்று தில்லி காவல்துறை தெளிவுபடுத்தியுள்ளது. தில்லி மாவட்டத்தில் ஏற்கனவே தடை உத்தரவு அமலில் உள்ள நிலையில் போராட்டங்கள், ஊர்வலங்கள் மற்றும் 5க்கும் மேற்பட்டோர் கூடுவதற்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. வதந்திகளை பரப்புவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் காவல்துறை எச்சரித்துள்ளது. அமெரிக்கா சமீபத்தில் விதித்துள்ள புதிய பொருளாதார தடைகள் பொருளாதார பயங்கரவாதம் என்று ஈரான் கண்டித்துள்ளது. இந்த தடையை பொருளாதார பயங்கரவாதம் மற்றும் மனிதமைக்கு எதிரான குற்றங்கள் என்று வர்ணித்துள்ள அந்த அமைச்சகம், ஈரானிய மக்களுக்கு எதிரான விரோத போக்கை அமெரிக்கா பல தசாப்தங்களாக தொடர்ந்து வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளது. அமெரிக்கா அறிவித்துள்ள இந்த புதிய தடைகள் ஈரானிய மக்களுக்கு எதிராக அமெரிக்கா கொள்கை வகுப்பாளர்கள் கடந்த 73 ஆண்டுகளாக தொடரும் விரோத போக்கின் மற்றொரு வெளிப்பாடாகும் என்று அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது அமெரிக்காவின் ஆதிக்க மனப்பான்மையையும் சட்டவிரோதமான மற்றும் மனிதநேயமற்ற தன்மையையும் மீண்டும் நிரூபிப்பதாக ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. உலக தரத்திலான ரயில் தண்டவாளங்களை உருவாக்குவதன் வாயிலாக ரயில் போக்குவரத்து சேவையை பிலாய் உருக்காலை பெரிதும் உதவி செய்து வருகிறது. கடந்த 65 ஆண்டுகளுக்கும் மேலாக செயல்பட்டு வரும் இந்த பொதுத்துறை நிறுவனம் நாட்டின் பொருளாதாரத்திற்கு முக்கிய பங்காற்றி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா்.

0: 1959 நாட்டின் இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தின் கீழ் சோவியத் ஒன்றியத்தின் ஒத்துழைப்புடன் அமைக்கப்பட்ட பிலாய் உருக்காலை இன்று நாட்டின் பொதுத்துறை நிறுவனங்களில் மிகவும் சீரான செயல்திறன் கொண்டதாக திகழ்கிறது. தற்போது வருடத்திற்கு 70 லட்சம் டன் உற்பத்தி திறனை கொண்டுள்ள பிலாய் உருக்காலையினை 1 கோடி டன் உற்பத்தி கொண்டதாக மாற்றும் பணியில் மத்திய அரசு தீவிரம் காட்டி வருகிறது. கடந்த 6 தசாப்தங்களாக பிலாய் எஃகு ஆலையால் இந்திய ரயில்வேக்கு வழங்கப்படும் உலகத்தரம் வாய்ந்த தண்டவாளங்கள் நாடு முழுவதும் பரவியுள்ளன. ஆலையால் உற்பத்தி செய்யப்படும் TMT தயாரிப்புகள் நிலநடுக்கம் மற்றும் அரிப்பை எதிர்க்கும் பண்புகளுடன் உயர்ந்த தரத்தில் உள்ளது. உயரமான கட்டிடங்கள், கனரக இயந்திரங்கள், எண்ணெய் மற்றும் எரிவாயுத்துறை, விண்வெளித்துறை, அணுசக்தி திட்டங்கள் உள்ளிட்டவற்றில் பிலாய் உருக்காலையின் தயாரிப்புகள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன.
1: குடியுரிமை சட்டம் தொடர்பாக 2024 வெளியிடப்பட்ட அரசு உத்தரவு சில குறிப்பிட்ட மாநிலங்களுக்கும் யூனியன் பிரதேசங்களுக்கும் பொருந்தாது என்று மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. குஜராத், ராஜஸ்தான், பஞ்சாப், மேற்குவங்கம், அசாம் மற்றும் திரிபுரா மாநிலத்தில் பழங்குடியின பகுதிகள் தவிர பிற பகுதிகள், ஜம்மு காஷ்மீர், லடாக் ஆகிய யூனியன் பிரதேசங்களுக்கு இந்த உத்தரவிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. வடக்கு ஹாலந்தில் உள்ள ஆம்ஸ்டர்வீன் நகரில் நடைபெறும் இப்போட்டி இந்திய நேரப்படி 9:30 தொடங்குகிறது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதியில் இந்திய வீரர்கள் இன்று சீன வீரர்களை எதிர்கொள்கின்றனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. ஈட்டி எறிதல் வீரர் ஷிவ்பால் சிங் தடை செய்யப்பட்ட மெத்தாண்டியனுயின் என்ற ஊக்கமருந்தை பயன்படுத்தியது பரிசோதனையில் உறுதி செய்யப்பட்டுள்ளதால் தேசிய ஊக்கமருந்து தடுப்பு முகமையின் ஒழுங்கு நடவடிக்கை குழுவால் 10 ஆண்டுகள் தடை செய்யப்பட்டுள்ளார். இவர் கடந்த 2019 தோஹா ஆசிய சாம்பியன்ஷிப் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இது தவிர மேலும் சில வீரர் வீராங்கனைகள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தடகள வீராங்கனையான ஸ்வப்னா பர்மன் தடை செய்யப்பட்ட ஊக்கமருந்தை பயன்படுத்தியதாக கண்டறியப்பட்டு தேசிய ஊக்கமருந்து தடுப்பு முகமையால் தற்காலிகமாக இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இவர் 2018 ஜகார்த்தா ஆசிய போட்டிகளில் தங்கம் வென்றவர். வீராங்கனை MV ஜில்னா மெபன்டர்மின் ஊக்கமருந்து பரிசோதனையில் சிக்கியதால் 2வது முறையாக தற்காலிகமாக இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். ஹாக்கி வீரர் மயங்க் சர்மா 4 ஆண்டுகளுக்கும் 19 வயது ஓட்டப்பந்தய வீராங்கனை சஞ்சனா சிங் 5 ஆண்டுகளுக்கும் தடை செய்யப்பட்டுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி மற்றும் பாதுகாப்பை உறுதிப்படுத்த இந்தியாவும் ஜப்பானும் இணைந்து செயல்பட உறுதிபூண்டுள்ளன. பிரிக்ஸ் நாடுகளின் தொலைத்தொடர்பு அமைச்சர்கள் மாநாடு இன்று புனேயில் தொடங்க உள்ளது. தேசிய தேர்வு முகமை நடத்தும் தேர்வு விடைகளை சரிபார்க்கும் நடைமுறைகள் மாணவர்களுக்கு நியாயமான தீர்வை வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா சமீபத்தில் விதித்துள்ள புதிய பொருளாதார தடைகள் பொருளாதார பயங்கரவாதம் என்று ஈரான் கண்டித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7:25:15. ஆகாஷவாணி நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புத்தம் புது காலை. புத்தம் புது காலையில் இனி
3: ஆரோக்கிய வாழ்விற்கு பிரெயின் ஸ்ட்ரோக் எனப்படும் பக்கவாதத்திற்கான சிகிச்சை முறைகள் குறித்து நரம்பியல் நிபுணர் டாக்டர் வி சதீஷ்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
4: கொஞ்சம் பேர் இருப்பாங்க அவங்களுக்கு ஸ்ட்ரோக்னே தெரிஞ்சிருக்காது. அந்த ஸ்ட்ரோக் டயக்னோசிஸே 2 நாளுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து நம்மளால் வந்து மெடிசின்ஸ்னால ரிவர்ஸ் பண்ணுறது கஷ்டம். ஸோ அவங்களுக்கு இருக்க வேண்டிய ஒரே ஆப்ஷன்ஸ் வந்து ரெக்கவரி. ரெக்கவரி வந்து என்னென்னா பிரெயின் கனெக்ட்ஸ் வித் அனதர், கம்யூனிகேட்ஸ் வித் அனதர் செல் பை மீன்ஸ் ஆஃப் சைனாப்ஸ். சைனாப்ஸுங்கிறது ஒரு ஒயர் மாதிரி, ஒரு பிரெயின் செல் இன்னொரு பிரெயின் செல் கனெக்ட் பண்ணும். ஸ்ட்ரோக் வந்து என்ன பண்ணும், அந்த கனெக்ஷனை தூட்டும். இப்போ பார்க்க வேண்டிய கனெக்ஷனை தூட்டுறலாம், பேச வேண்டிய கனெக்ஷனை தூட்டுறலாம், திங்க் பண்ணுற வேண்டிய கனெக்ஷனை தூட்டுறலாம், கை காலுக்கு போகிற கனெக்ஷனை தூட்டுறலாம். ஸோ அந்த கனெக்ஷன் எப்படி கொண்டு வரீங்க, அது கொண்டு வரது தான் தெரப்பி. ஸோ தெரப்பி தான் உங்களுக்கு காம்ப்ரிஹென்சிவ் நியூரோ ரீஹாபிலிட்டேஷன் சொல்லுவோம். ரீஹாபிலிட்டேஷன்னா டேமேஜ் ஆன மூளையை சீர் பண்ணுறதுக்கான டெக்னிக்ஸ் நிறைய இருக்கு. ஃபிசியோதெரப்பிலேருந்து ஆரம்பிச்சு, ஃபிசியோதெரப்பினா எக்ஸசைஸ் பண்ணி கை கால் வந்து வலுவிழந்த கை காலை இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. நார்மலாக என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் மாதத்துக்கு கை கால் சுத்தமாக வந்து பேரலிசிஸ் ஆகி அப்படி தொங்கி போய் கிடக்கும். ஆன் இட்ஸ் ஓன் என்ன ஆகும்னா கொஞ்சமாக டைட்னஸ் ஸ்ட்ரெட் ஆகும், ஸ்ட்ரென்த் வரும். ஆனால் ஸ்ட்ரென்த்தோட சேர்ந்து கை கால் வந்து ரொம்ப இறுக்கமாயிரும். ஸோ அப்போ அவங்களுக்கு என்ன ஆகும்னா தோள்பட்டை, எல்போ எல்லாம் லாக் ஆகி பெயின் ஆகும். அவங்க தூக்கினாவே அவுச்சுன்னு கத்துவாங்க. ஏன்னா அது வீக்கான கை, அவங்க தூக்காமே தொங்க போட்டே இருக்கனால அங்கங்க வந்து கண்ட்ராக்சர் டெவலப் ஆகி பிடிச்சிக்கிறது. ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ணணும்னா நீங்க எக்ஸசைஸ் ஃப்ரீக்வெண்டா எக்ஸசைஸ்னா ஃபிசியோதெரப்பி ஒரு நாள்

0: ஒரு டேர்ம் வராங்கன்னா கிடையாது. எவ்ரி 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை கை கால் மூவ்மெண்ட், எல்லா ரேஞ்ச் ஆஃப் மூவ்மெண்ட் பண்ணிட்டு இருந்தால் தான் அவங்களுடைய கண்ட்ராக்சர் பெயினை குறைக்க முடியும். அது மட்டும் கிடையாது, ஸ்பீச் போச்சு அப்படின்னா ஸ்பீச்சுக்கு வந்து மருந்துகளில் உடனே மருந்து போட்டால் அப்படி கிடையாது. ஸோ ஸ்பீச் தெரப்பின்னு இருக்குது. ஸோ அதுக்குன்னு எக்ஸ்பர்ட் வரவழைச்சி அவங்களுக்கு எந்த ஸ்பீச் ஏரியாவில் ப்ராப்ளம் இருக்குது, என்ன தெரப்பி கொடுத்தா ஸ்பீச் டெவலப் ஆகும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி தெரப்பி கொடுக்கணும். ஸ்வாலோயிங் போயிடும், முழுங்க முடியாது, டியூப்ல சாப்பிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஸ்வாலோயிங் த்ரோட் மசில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான மெஷின்ஸ் இருக்குது, டூல்ஸ் இருக்குது, தெரப்பி இருக்குது. அது மட்டும் கிடையாது, கை ஸ்ட்ராங்காக பிடிப்பாங்க ஆனால் ஒரு பென்சில் எடுத்து எழுத முடியாது, ஒரு கையெழுத்து போட முடியாது. ஒரு பரதநாட்டியம் டான்ஸர் அவங்களால நிற்க முடியும் நடக்க முடியாது, டான்ஸ் ஆட முடியாது. ஒரு பெயிண்டர் கையில் மொபைல் ஆப்ரேட் பண்ண முடியும் ஆனால் பெயிண்ட் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுடைய பிரெயினோட ஸ்கில், அந்த ஸ்கில் ஸ்ட்ரோக்கில் போயிடும். அந்த ஸ்கில்ல திருப்பி நீங்கள் ரீஸ்டோர் பண்ணணும்னா அதுக்கு ஆக்குபேஷனல் தெரப்பி, ஃபைன் ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணணும். அந்த மாதிரி நிறைய தெரப்பி இருக்குது. சம்டைம்ஸ் கை கால் நல்லா லாக் ஆகி கண்ட்ராக்சரில் சிவியராக பெயினாக இருக்கும், அது ரிலீஸே பண்ண முடியாது, அப்படி இறுக்கமாக இருக்கும். ஸோ அதுக்கு சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் இருக்குது. புட்லி இன்ஜெக்ஷன்ஸ் இருக்கு, அந்த இன்ஜெக்ஷன்ஸ்லாம் போட்டா நல்லா கை பெயின் குறையும், மசில் சாஃப்ட் ஆகும், அதுக்கப்புறம் ஃபர்தர் எக்ஸசைஸ்ல எந்திரிச்சு நடக்க முடியும். ஸோ இதெல்லாம் போஸ்ட் ஸ்ட்ரோக் ரெக்கவரி. அது மேக்ஸிமம் நடக்கிறது வந்து ஸ்ட்ரோக் வந்ததுக்கு அப்புறம் 6 மாசம் 1 இயர், அதுக்குள்ள எந்த அளவுக்கு ரெக்கவரி நம்ம பண்ண முடியுமோ அது அந்த போஸ்ட் ஸ்ட்ரோக்கு கூட பக்கத்தில் இருப்பாங்க பார்த்தீங்களா சர்வைவர், அவங்க தான் அது கண்டுபிடிக்கணும். அதாவது ஹஸ்பண்ட் அந்த ஒய்ஃப் அந்த ஹஸ்பண்ட், அவங்களுக்கு இந்த அவேர்னஸ் இல்லைன்னா இப்போ இனிமேல் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பெட்ல போட்டுருவாங்க, எல்லாமே இவங்க அவங்களுக்கு சின்ன குழந்தைங்க பார்த்துக்கிற மாதிரி பார்த்துப்பாங்க, பிரெயின் அப்படியே தூங்கிட்டே இருக்கும், பக்கத்தில் செல்ஸ் கனெக்டே ஆகாது. ஸோ ஏன்னா நீங்கள் தெரப்பி கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஸோ மெடிசின்ஸும் இம்பார்ட்டன்ட், ரீஹாபிலிட்டேஷனும் இம்பார்ட்டன்ட், கூட இருக்கிற கேர் கிவரோட சப்போர்ட், எமோஷனல் சப்போர்ட், ஃபிசிக்கல் சப்போர்ட்டும் இம்பார்ட்டன்ட். அப்போ தான் ரெக்கவரி ஃபாஸ்ட்டாக இருக்கும். அது 7 இயர் த பெட்டர். நீங்கள் 2 வருஷம் கழிச்சு கம்ப்ளீட்டாக வந்து பேசாதவங்க, கம்ப்ளீட்டாக வீல் சேரில் கை கால் வராமல் படுத்துருக்கவங்கள 2 வருஷம் புதுசாக வந்து நான் செலவு பண்ணுறேன் டாக்டர், நீங்கள் எல்லாமே சரி பண்ணுங்கன்னா பண்ண முடியாது, ஏன்னா டைம் முடிஞ்சு போச்சு. இப்போ 7 இயர் ட்ரீட்மெண்ட், இப்படியே டேமேஜ் ஆகி ஊனம் இருந்தாலும் 7 இயராக ஃபிசியோதெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி, ஸ்பீச் தெரப்பி, இந்த மாதிரி தெரப்பியில் இம்ப்ரூவ் பண்ணலாம்.
1: இதுவரை பிரெயின் ஸ்ட்ரோக் எனப்படும் பக்கவாதத்திற்கான சிகிச்சை முறைகள் குறித்து நரம்பியல் நிபுணர் டாக்டர் வி சதீஷ்குமார் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: பாடா, அட் லாஸ்ட் பிளான் பண்ண மாதிரி ஷாப்பிங்லாம் முடிச்சாச்சு. ஹே, நான் சாப்பிட போறேன், வா சாப்பிடலாம்.
3: சாப்பிடலாம், ஓகே. அதுக்கு முன்னாடி கை கழுவ வேண்டாமா?
2: கை சுத்தமா தானே இருக்கு, எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் சாப்பிடணும்.
3: உனக்கு பயங்கரமா பசிக்குது நான் ஒத்துக்கறேன், ஆனா கை கழுவாம சாப்பிடுறதால நம்ம உடம்புக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வரும் தெரியுமா? நம்ம கை கழுவாம சாப்பிடும் போது நம்ம கையில இருக்கக்கூடிய அழுக்குகள், கிருமிகள் அதெல்லாம் நம்ம வயித்துக்குள்ள போகும். இதனால வயித்துல ஃபுட் பாய்சனிங் போன்ற பிரச்சனைகள் வரும். அது மட்டும் இல்லாம கை கழுவாம சாப்பிடும் போது நுரையீரல் பிரச்சனைகள், ஏன் தோல் பிரச்சனைகள் கூட வரும் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்லிருக்காங்க.
2: இப்ப என்ன உனக்கு, கை தானே கழுவணும், ஒரே நிமிஷத்துல போயிட்டு கை கழுவிட்டு வந்துறேன்.
3: கை கழுவுறதுக்கும் சில வழிமுறைகள் எல்லாம் இருக்கு.
2: கை கழுவுறதுக்கா?
3: கண்டிப்பா. கை கழுவும் போது முதல்ல ஓடுற நீரால 2 கைகளையும் நம்ம வந்து ஈரம் செஞ்சுக்கணும், ஓகே. அதுக்கப்புறம் சோப்பை எடுத்து உள்ளங்கை, கைக்கு மேல்புறம், நகக்கண்கள், விரல் இடுக்குகள், இந்த எல்லா இடத்தையும் சோப்ப நம்ம நல்லா தேய்ச்சி கழுவணும். மறுபடியும் ஓடுற நீரால கையை கழுவணும். இதுதான் கை கழுவுற முறை.
2: ஓ, நீ சொல்றத பார்த்தா நம்ம ஒழுங்கா கை கழுவுனா நம்மள தொற்றக்கூடிய பாதி தொற்று நோய்கள் இருந்து தப்பிக்கலாம் போல இருக்கே.
3: கண்டிப்பா, சாப்பிடறதுக்கு முன்னாடி கையை ஒழுங்கா கழுவுங்க, நோய்கள் வராம பாதுகாத்துக்கோங்க.
4: நேரம் 7:30 புத்தம் புது காலையில் இனி இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
5: ஒரு பெரியவர் உட்கார்ந்திருக்கிறார், அவரை சுற்றி அவருடைய தோழர்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. ஏதோ ஒரு முக்கியமான செய்தியை அவர் வந்து அவங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறார். அவங்களும் ஆர்வமாக கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சமயத்தில் யாரோ ஒரு ஆள் வேகமாக அங்கே வர்றார். வர்ற வேகத்திலேயே எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே வர்றார். கேட்கறது உதவி, ஆனால் குரல் வந்து மிரட்டுறது மாதிரி இருக்குது, அதட்டி கேட்கறது மாதிரி இருக்குது. இதை கேட்டதும் அந்த பெரியவர் ஆத்திரப்படலை, ஆனால் அவரை சுற்றி இருந்தவங்க ஆத்திரப்பட்டாங்க. இதை பெரியவர் கவனித்தார், கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னார். வந்தவரை கூப்பிட்டார், அவருக்கு சில பொருள்களை கொடுத்தார். என்னங்க இப்போ உங்களுக்கு மகிழ்ச்சி தானே அப்படின்னார். ஆ அப்படின்னு அலட்சியமாக அவர் சொல்கிறார். நான் உங்களை நல்ல முறையில் நடத்தினேன்னா அப்படின்னு கேட்குறாரு அவர் மறுபடியும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிகிட்ருக்கிறாரு. குரலில் வந்து கடுமை குறையில. சுற்றி இருந்தவங்களால் இதை பொறுத்துக்க முடியல, கோபத்தோடு அவரை நோக்கி நெருங்க ஆரம்பித்தாங்க. பெரியவர் அவங்களையெல்லாம் தடுத்து நிறுத்தினார். வந்தவரை வாங்க என்னோட அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போனார். வீட்டுக்கு போனார். அங்கே போனதும் இன்னும் சில பொருள்களை எடுத்து அவர்கிட்ட கொடுத்தார். இப்போ திருப்தி தானே, நான் உங்ககிட்ட நல்ல முறையில் நடந்துக்கிட்டேனா அப்படின்னார். அவர் முகம் இப்போ தான் கொஞ்சம் மலர்ந்தது. ரொம்ப நன்றி, இறைவன் வந்து உங்கள் குடும்பத்துக்கு எல்லா நன்மைகளையும் செய்வான் அப்படின்னு சொன்னார். இதே வார்த்தைகளை என்னுடைய தோழர்கள்கிட்டையும் வந்து சொல்லிட்டீங்கன்னா அவங்க கோபம் தணிஞ்சிரும், வர முடியுமான்னார். கண்டிப்பாக வர்றேன், அப்படின்னாரு. மறுநாள் காலையில் அந்த இடத்துக்கு வந்தார். அது

0: அதே மாதிரி சொல்லிவிட்டு அவர் போயிட்டார். தோழர்கள்லாம் ரொம்ப வியப்போடு பெரியவரை பார்த்தாங்க. அந்த பெரியவர் தான் நபிகள் நாயகம். அவர் சொன்னார், ஒருத்தன் ரொம்ப ஆசையாக ஒரு ஒட்டகத்தை வளர்த்துக்கிட்டு வந்தான். ஒரு நாள் அந்த ஒட்டகம் வந்து காயத்தை அறுத்துக்கிட்டு ஓடி போயிட்டுது. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் அந்த ஒட்டகத்தை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க, அதை துரத்திக்கிட்டு ஓடினாங்க. ஒட்டகம் வந்து தாறுமாறாக ஓட ஆரம்பிச்சுது. இந்த சமயத்தில் ஒட்டகத்தை வளர்த்தவன் அங்கே ஓடி வந்தான். நீங்கள் அதை ஒன்றும் செய்ய வேணாம், விட்டுருங்க. அதோட சுபாவம் எனக்கு நல்லா தெரியும். அதை சுலபமாக என்னோடய வழிக்கு கொண்டுகிட்டு வந்துட முடியும். நான் பார்த்துக்கிறேன், விட்டுருங்கோ அப்படின்னா. எல்லோரும் விலகி போயிட்டாங்க. இவன் என்ன செஞ்சான் தெரியுமா? கொஞ்சம் புல்லை கையில் எடுத்துக்கிட்டு அந்த ஒட்டகத்தை நெருங்கினான். அவ்வளவுதான், அது ஓடி வந்து இவன் காலடியில் உட்காந்துக்கிட்டது. செல்லமாக அதை அப்படியே தடவி கொடுத்தான், முதுகில் ஏறி உட்காந்துக்கிட்டான். அது பாட்டுக்கு சாதுவாக நடந்து போகுது. இந்த கதையை நபிகள் நாயகம் தம்முடைய தோழர்களுக்கு சொல்கிறார். ஒட்டகத்தை மட்டும் இல்லை, சில மனிதர்களையும் கூட சில விதத்தில் அணுகி தான் அவர்களை வந்து சீர்திருத்த வேண்டியிருக்குது அப்படிங்கிறத அவங்களுக்கு உணர்த்தினார். இது ஒரு அழகான உளவியல் அணுகுமுறை. சில குடும்ப தலைவர்கள் கூட இந்த ஒட்டகம் மாதிரி நடந்துக்கிறது உண்டு, அப்புறம் அடங்கி போகிறதும் உண்டு. ஒரு குடும்பத்தலைவர் காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து சத்தம் போட்டு கத்திக்கிட்டு இருப்பார். பக்கத்தில் இருந்தவங்கெல்லாம் ஓடி போய் சமாதானம் பண்ணி பார்த்தாங்க. அவர் ஓயறது மாதிரி தெரியல. கடைசியில் அவர் மனைவி வந்தாங்க, நீங்கள் எல்லாம் விலகி போயிடுங்க, அவர் சுபாவம் எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாங்க. சரின்னு எல்லோரும் போயிட்டாங்க. சாயந்தரமாக வந்து பார்க்குறாங்க, அவர் சத்தம் இல்லாமல் ஒரு மூலையில் உட்காந்துருக்கிறார், ரொம்ப சாதுவாக. ஆச்சரியமாக இருந்தது. என்னம்மா பண்ணீங்கன்னு கேட்டாங்க. அது ஒன்றும் இல்லைங்க, ஒரு வேளை சாப்பாட்டை நிறுத்தினேன், பட்டினி போட்டேன், அவ்வளவுதான் அப்படின்னாங்க அந்த அம்மா.
1: இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்
1: பயிர் வகைகளை வந்து நடுவுல நட்டுட்டு சுத்தி வந்து தாவர செடிகள்ல பயன்படுத்தலாம், முள் நிறைந்த மரங்களை பயன்படுத்தலாம், அப்படி இல்லைன்னா உயரமா வளரக்கூடிய மரங்களான சவுக்கு, தேக்கு, அந்த மாதிரி நிறைய மரங்களும் நமக்கு தேவையான வடிவத்துல கொண்டு வந்து பயிர்களை பாதுகாக்கிறது தான் வந்து உயிர்வேலி அப்படின்னு சொல்லுவாங்க.
0: வேளாண்மையில் உயிர் வேலியின் பங்கு குறித்து காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய பண்ணை மேலாளர் முனைவர் வி. வசுமதி அவர்கள் கூறும் கருத்துக்கள், தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: கம்மி நேரத்துல அதிக லாபம்,
1: ஒரே கிளிக்லயா, அற்புதம்.
2: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: மௌனம் பேசியதை திரைப்படத்திற்காக மாணிக் விநாயகம் மால்குடி சிவா பாடிய பாடலை கேட்டீர்கள். நேரம் 7:39. புத்தம் புது காலையில் இனி உங்கள் கவனத்திற்கு உலக மூத்த குடிமக்கள் தினம் குறித்த சிற்றுரை கேட்கலாம்.
1: ஒவ்வொரு ஆண்டும் August 21 உலக மூத்த குடிமக்கள் தினத்தை உலகம் ஒன்று கூடி கொண்டாடுகிறது. இது சமூகத்திற்கு முதியோர்களின் பங்களிப்பை கௌரவிப்பதற்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு நாள். முதியோர் துஷ்பிரயோகம் போன்ற பிரச்சனைகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும் நமது சமூகங்களில் மூத்த குடிமக்களின் அறிவு மற்றும் சாதனைகளை பாராட்டுவதற்கும் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. உலகளாவிய மக்கள் தொகையை பொறுத்தவரை வயது முதிர்வு அதிகரித்து வரும் நிலையில் இது நமது முதியவர்களின் கண்ணியம், மரியாதை மற்றும் பாதுகாப்போடு வாழ முடியும் என்பதை உறுதி செய்வதற்காக நமது கூட்டு பொறுப்பை நமக்கு நினைவூட்டுகிறது. மூத்த குடிமக்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட இந்நாளின் தோற்றம் அமெரிக்காவில் தொடங்குகிறது. 1988 அப்போதைய அமெரிக்க அதிபர் ரொனால்ட் ரீகன் அவர்கள் August 21 தேசிய மூத்த குடிமக்கள் தினமாக அமெரிக்காவில் அறிவித்து பிரகடனத்தில் கையெழுத்திட்டார். முதியவர்களை கௌரவிக்கும் யோசனை சர்வதேச அங்கீகாரத்தை பெற்றது. மேலும் 1990 December 14 ஐக்கிய நாடுகள் சபையின் பொது சபை அதன் தீர்மானத்தில் October 1 சர்வதேச முதியோர் தினமாக நியமித்தது. பல நாடுகளின் அமைப்புகளும் August 21 மூத்த குடிமக்களை கொண்டாடும் நாளாக கடைபிடித்தன. காலப்போக்கில் August 21 உலக மூத்த குடிமக்கள் தினமாக பரவலாக அறியப்பட்டது. நமது குடும்பங்கள், சமூகங்கள் மற்றும் நாடுகளுக்கு மூத்த குடிமக்கள் ஆற்றிய மகத்தான பங்களிப்புகளுக்கு நமது நன்றியை தெரிவிக்கும் நாள். அவர்களின் அறிவு, அனுபவம் மற்றும் வழிகாட்டுதல் ஆகியவை நமது நிகழ்காலத்தை வடிவமைத்த விலைமதிப்பற்ற வளங்கள், நமது எதிர்காலத்திற்கு பேருதவி புரியும். இந்த நாள் பல முதியவர்கள் எதிர்கொள்ளும் சவால்களை முன்னிலைப்படுத்த ஒரு தளத்தை வழங்குகிறது. இதில் சுகாதார பிரச்சனைகள், நிதி பாதுகாப்பின்மை, சமூக தனிமைப்படுத்துதல் மற்றும் முதியோர் துஷ்பிரயோகம் ஆகியவை அடங்கும். இந்த பிரச்சனைகளை முன்னணியில் கொண்டு வருவதன் மூலம் நமது முதியவர்களுக்கு மிகவும் ஆதரவான மற்றும் உள்ளடக்கிய சமூகத்தை உருவாக்குவதற்கு நாம் பாடுபடலாம். உலக மூத்த குடிமக்கள் தினம் முதியவர்களின் ஆரோக்கியத்தையும் நல்வாழ்வையும் மேம்படுத்தும் முன்முயற்சிகள் மற்றும் திட்டங்களை ஊக்குவிக்கிறது. இதில் தரமான சுகாதார பராமரிப்புக்கான அணுகல், சமூக ஈடுபாட்டிற்கான வாய்ப்புகள் மற்றும் சுறுசுறுப்பான மற்றும் ஆரோக்கியமான முதுமைக்கான ஆதரவு ஆகியவை

0: வழங்கும். இந்த நாளை கடைபிடிப்பது தலைமுறைகளுக்கிடையேயான ஒற்றுமை உணர்வை வளர்க்கிறது. நமது பெரியவர்களுடன் இணைவதன் முக்கியத்துவத்தையும் அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்வதன் முக்கியத்துவத்தையும் நமக்கு நினைவூட்டுகிறது. தலைமுறைகளுக்கிடையிலான இடைவெளியை குறைத்து வலுவான ஒருங்கிணைந்த சமூகங்களை கட்டி எழுப்ப இது ஒரு வாய்ப்பாகும். உலகம் மூத்த குடிமக்கள் தினம் உலகம் முழுவதும் பல்வேறு வழிகளில் கொண்டாடப்படுகிறது. குறிப்பிட்ட செயல்பாடுகள் நாட்டிற்கு நாடு வேறுபடலாம் என்ற போதும் அடிப்படையான பாராட்டு மற்றும் மரியாதை உணர்வு அப்படியே இருக்கிறது. இந்தியாவில் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான ஓய்வூதிய திட்டமான பிரதான் மந்திரி வய வந்தனா யோஜனா மற்றும் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள பிரிவை சேர்ந்த முதியவர்களுக்கு உதவிகள் மற்றும் வாழ்க்கை சாதனங்களை வழங்கும் ராஷ்டிரிய வயோஸ்ரீ யோஜனா போன்ற மூத்த குடிமக்களின் நலனுக்காக பல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. வாழ்க்கை துணை, நண்பர்கள் மற்றும் நடமாட்ட இழப்பு போன்றவை முதியவர்களிடையே தனிமைக்கு வழிவகுக்கிறது. இது அவர்களின் மனநலத்தில் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. அனைவரும் ஒன்றிணைந்து முதியவர்களுக்கான ஆதரவை வழங்கி சமூகத்தில் அவர்களையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை எட்ட இந்நாள் வலியுறுத்துகிறது.
1: உலக மூத்த குடிமக்கள் தினம் குறித்த சிற்றுரை கேட்டீர்கள்.

0: திரைப்படத்திற்காக ஹரிச்சரன் பாடியுள்ள பாடலை கேட்டீர்கள். நேர்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் புத்தம் புது காலையில் இனி செல்வோம்.
1: நகர்வலம்.
2: சிம் கார்டு மோசடிக்கு கடும் தண்டனை.
3: இன்றைய நவீன உலகில் கைபேசி மற்றும் இணையத்தின் பயன்பாடு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. தகவல் தொடர்புக்கு சிம் கார்டு மிகவும் முக்கியமானதாக உள்ளது. ஆனால் ஒரு சிலர் இந்த சிம் கார்டுகளை பயன்படுத்தி மோசடி, பணப்பறிப்பு, போலி அடையாளம் உருவாக்குதல் போன்ற குற்றங்களில் ஈடுபடுகிறார்கள். இத்தகைய செயல்கள் தனி நபர்களுக்கும் சமூகத்திற்கும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. பிறரது அடையாள ஆவணங்களை தவறாக பயன்படுத்தி சிம் கார்டு வாங்குதல், போலியான தகவல்களை வழங்கி சிம் கார்டு பெறுதல், மற்றவர்களின் பெயரில் சிம் கார்டுகளை பயன்படுத்துதல் போன்றவை சிம் கார்டு மோசடிகளில் அடங்கும். இதன் மூலம் மோசடி அழைப்புகள், இணைய குற்றங்கள் மற்றும் வங்கி பண மோசடிகள் நடைபெற வாய்ப்பு உள்ளது. இந்த சிம் கார்டு மோசடியால் பொதுமக்கள் தங்கள் பணத்தையும் தனிப்பட்ட தகவல்களையும் இழக்க நேரிடலாம். மேலும் குற்றவாளிகள் தங்கள் உண்மையான அடையாளத்தை மறைத்துக் கொண்டு செயல்படுவதால் காவல்துறையின் விசாரணைக்கும் சிரமம் ஏற்படுகிறது. எனவே இத்தகைய குற்றங்களை தடுப்பதற்கு சட்டப்படி கடுமையான தண்டனைகள் தேவை.

இந்த சிம் கார்டுகளை விற்பனை செய்யும் நிறுவனங்களும் முகவர்களும் வாடிக்கையாளர்களின் அடையாளத்தை முறையாக சரிபார்க்க வேண்டும். போலியான ஆவணங்கள் மூலம் சிம் கார்டுகளை வழங்குவோருக்கும் அவற்றை மோசடிக்கு பயன்படுத்துவோருக்கும் சட்டப்படி தண்டனை வழங்க வேண்டும். அதே நேரம் குற்றமற்ற நபர்கள் பாதிக்கப்படாத வகையில் விசாரணை மற்றும் சட்ட நடவடிக்கைகளை ஆதாரங்களின் அடிப்படையில் மேற்கொள்ள வேண்டும். மேலும் பொதுமக்களும் தங்கள் அடையாள ஆவணங்கள் மற்றும் கைபேசி எண்களை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும். தங்கள் பெயரில் தேவையற்ற சிம் கார்டுகள் உள்ளனவா என்பதையும் அவ்வப்போது சரிபார்க்க வேண்டும். சிம் கார்டு என்பது தகவல் தொடர்பிற்கான ஒரு சாதனம் மட்டுமல்ல, அது ஒருவரின் அடையாளத்துடனும் தொடர்புடையது. எனவே சிம் கார்டை தவறாக பயன்படுத்தி அதன் மூலம் மோசடி செய்வதை கடுமையாக தண்டிக்க வேண்டும். சட்டத்தை மீறுவோருக்கு கடும் தண்டனை வழங்குவதோடு பொதுமக்களிடமும் இது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். அப்போதுதான் இந்த சிம் கார்டு மோசடிகளை நம்மால் அடியோடு தவிர்க்க முடியும்.

0: பயன்படுத்தி அதன் மூலம் மோசடி செய்வதை கடுமையாக தண்டிக்க வேண்டும். சட்டத்தை மீறுவோருக்கு கடும் தண்டனை வழங்குவதோடு பொதுமக்களிடமும் இது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். அப்போதுதான் இந்த சிம் கார்டு மோசடிகளை நம்மால் அடியோடு தவிர்க்க முடியும். மோசடி அழைப்புகள், வங்கி பண மோசடிகள், இணைய குற்றங்கள் போன்றவற்றிற்கு சிம் கார்டுகள் பயன்படுத்தப்படலாம். இதனால் அப்பாவி மக்கள் தங்கள் பணத்தையும் தனிப்பட்ட தகவல்களையும் இழந்து பெரிதும் பாதிக்கப்படுகிறார்கள். 2026 முதல் பாதியில் இந்திய வங்கிகளை குறிவைத்த SMS மோசடி முயற்சிகள் முந்தைய ஆண்டின் இதே காலத்துடன் ஒப்பிடும் பொழுது 146% அதிகரித்துள்ளது. மொபைல் வழி மோசடிகள் இன்று 67% உயர்ந்துள்ளதாகவும், இதில் iOS சாதனங்களில் 86% மற்றும் ஆண்ட்ராய்ட் சாதனங்களில் 35% மோசடிகள் அதிகரித்துள்ளதாக ஒரு ஆய்வு அறிக்கை சொல்கிறது. UPI, மொபைல் வங்கி சேவைகள், மின் வணிகம் மற்றும் ஆன்லைன் முதலீட்டு பயன்பாடுகள் இன்று அதிகரித்துள்ளதால் மோசடிக்காரர்கள் மொபைல் பயனர்களை போலி சிம் கார்டுகள் மூலமாக அதிகமாக குறிவைக்கிறார்கள். சிம் கார்டு மோசடிகள் என்பது சிறிய குற்றம் அல்ல, அது பல பெரிய குற்றங்களுக்கு வழிவகுக்கும். இதில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட்டால்தான் இம்மாதிரியான மோசடிகளை தடுக்க முடியும். சிம் கார்டு என்பது வெறும் 64 KB சிப் மட்டும் அல்ல, அது நம்முடைய வங்கி கணக்கு, OTP, ஆதார், வாட்ஸ்அப், வாழ்க்கை என்ற எல்லாவற்றிற்குமான ஒரு சாவி. மோசடிக்காரர்கள் நம்முடைய அலட்சியத்தை ஆயுதமாக பயன்படுத்துகிறார்கள். எனக்கு வராது என்று நினைக்காமல் என்னிடம் வந்தால் என்ன செய்வேன் என்ற விழிப்புடன் இருங்கள். அனைவரும் விழிப்புடன் இருந்தால் இந்த சிம் கார்டு மோசடிகளை தடுக்கலாம். உங்கள் சிம் பாதுகாப்பு என்பது உங்கள் பணம் பிளஸ் மானம் பாதுகாப்பு என்பதை நினைவிலே கொள்ளுங்கள். இந்த நினைவு இருந்தால் நீங்கள் எந்த சிம் மோசடிக்காரர்களிடம் எப்போதும் ஏமாற மாட்டீர்கள்.
1: சிம் கார்டு மோசடிக்கு கடும் தண்டனை. எழுதியவர் ஊ கோ செங்குட்டுவன், வாசித்தவர் சுதா.
2: சென்று வந்தோம் நகர்வலம். இனி காணாமல் போனவர் பற்றிய அறிவிப்பு. மும்பையைச் சேர்ந்த தினேஷ் ராவல் என்பவர் தனது தம்பி ஆர் தர்ஷன் என்பவரை இம்மாதம் 1ஆம் தேதியிலிருந்து காணவில்லை என்று தெரிவித்துள்ளார். காணாமல் போன தர்ஷன் பற்றிய விவரங்கள். வயது 28, மாநிலம், உயரம் 170 சென்டிமீட்டர், தாய்மொழி ஹிந்தி, அடையாளம் காணாமல் போன அன்று வெள்ளை கட்டம் போட்ட கிரே கலர் முழுக்கை சட்டை, கருப்பு பேண்ட் அணிந்திருந்தார். காணாமல் போன தர்ஷன் பற்றிய தகவல் தெரிந்தால் தெரிவிக்க வேண்டிய முகவரி: காவல் ஆய்வாளர், நகர காவல் நிலையம், திருவண்ணாமலை, திருவண்ணாமலை மாவட்டம். தகவல் தெரிந்தால் தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள் 9498150641 மற்றும் ஒரு அலைபேசி எண் 9940272487. காணாமல் போனவர் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள்.
3: இனி பராசக்தி திரைப்படத்திற்காக ஷான் ரோல்டன் தீப் ஆடியுள்ள பாடலை கேட்கலாம்.

0: நாம் ரசித்துக் கொண்டிருக்கும் புத்தம் புது காலையில் இனி மடல் மாணிக்கம் கோரும் கருத்துக்களை கேட்போமா?
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ளம் கொண்ட நாராயணன் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல், தனிமையிலே இனிமை காண முடியுமான்னு ஒரு திரைப்பட பாடல் இருக்கு. சில பேர் வாயை திறக்காமல் கமுக்கமாக கம்முன்னு இருக்க விரும்புவாங்க. சிலர் தன்னை சுற்றி எப்போவும் நாலு பேர் இருக்கணும்னு விரும்புவாங்க. இதில் நகர்ப்புறம் கிராமப்புறம் ரெண்டையும் ஒப்பிட்டு கூட எழுதலாம். நகர்ப்புறங்களில் அக்கம் பக்கத்தில் என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது அல்லது தெரிஞ்சிக்க விரும்ப மாட்டாங்க. ஆனால் இதற்கு எதிர்ப்பதமாக கிராமத்தில் சின்ன செய்திகளை கூட ஊதி ஊதி பெருசாக பேசுவாங்க. எதையும் மறைக்க முடியாது. இப்படி வாழ்ந்தவங்க நகர்ப்புறங்களுக்கு குடிபெயர்ந்து வந்தால் அவங்களால கம்முன்னு வாயை மூடிக்கிட்டு இருக்க முடியாது, சிரமப்படுவாங்க. இதை பட்டணத்து தனிமைன்னு சொல்கிறாங்க. ஆதி தனிமைன்னு ஒன்று சொல்லப்படுது. அது மனிதன் தோன்றிய காலத்தில் ஏற்பட்ட உணர்வுங்கிறாங்க. இது தவிர நாராயணன் சார் கலை விமர்சகர் ஒகுமுரா எட்டு வகையான தனிமை இருக்குங்கிறார். துறவியின் தனிமை, நோயாளியின் தனிமை, காதலின் தனிமை, போர் வீரனின் தனிமை, முதியவரின் தனிமை, கவிஞனின் தனிமை, அரசனின் தனிமை, அப்புறம் கைதியின் தனிமை. இப்படி தனிமை பலரையும் பலவிதமாக வாட்டுது. நாம் வளர்க்கக்கூடிய கால்நடைகள்லாம் கூட ஒன்றோடு ஒன்று சேர்ந்து தான் வாழ்கின்றன. மனிதன்தான் நினச்சா சேருவான், இல்லைன்னா விட்டுட்டு விலகி இருப்பான். சுயநலம். மனிதர்கள் மட்டுமல்ல, புகழ்பெற்ற சில இடங்களும் கூட கைவிடப்பட்ட நிலையில் தனிமையில் நிற்கின்றன. அதுதான் வாழ்க்கை. யாராலும் எதையும் எல்லா காலத்திலும் காப்பாற்றிட முடியாது. ஆனால் இவை எல்லாவற்றிலும் மனிதன் முக்கிய பங்கு வகிக்கிறான். தனிமை நல்லதா கெட்டதா, வேண்டியதா வேண்டாததான்னு தெரியல. ஒரு திரைப்படத்தில் ஒரு குழந்தை கேட்கும், இவர் நல்லவரா கெட்டவரான்னு. அதுபோல தான் இது. ஏன்னா தனிமையின் சுகத்தை நீங்கள்

0: அனுபவிப்பதும் அதை வளர்த்து கொள்வதும் அவசியம்னு சீனாவைச் சேர்ந்த ஜியாங் யுங் சொல்கிறார். அதனால் நமக்கு தனிமை தேவைன்னா அதை அனுபவிச்சுக்கணும், தேவையில்லை இப்போது நாலு பேர் கூட சேர்ந்து இருக்கணும்னா அதுக்கும் ஏற்பாடு செய்துக்கணும், இடத்துலையும் போகணும் வளத்துலையும் போகணும். நாராயணன் சார், பருவகால பயிர் சாகுபடி பணிகள் குறிப்பாக நெல் சாகுபடி பணிகள் அங்கங்கே துவங்கி இருக்கு. தமிழக அரசின் உதவிகள் இந்த பருவத்திலும் தொடருது விவசாய அன்பர்களுக்கு. எங்கெல்லாம் மிஷின் நடவு சாத்தியமோ அங்கெல்லாம் மிஷின் நடவு போடலாம். பாய் நாற்றாங்கால் போட்டு 15-20 நாளில் நடுறதுக்கு ஏற்பாடு செய்யணும். மிஷின்கள் இருக்குது, உதவ ஆலோசனைகள் சொல்ல நிபுணர்கள் தயாராக இருக்கிறாங்க. தனிமை வேணுமா வேணாமான்னு முடிவு செய்கிற மாதிரி மிஷின் நடவு வேணுமா வேணாமான்னு முடிவு பண்ணுறது விவசாயிகள் கையில் தான் இருக்குது. ஒரு நாய் இருக்குது, அந்த நாய் கிராமத்து நாயா நகரத்து நாயான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? நாய் மனுஷனை காப்பாற்றினா அது கிராமத்து நாய், நாயை மனுஷன் காப்பாற்றினான்னா அது நகரத்து நாய். மக்கள் கையில் பிடிச்சிட்டு போவாங்க நடைப்பயிற்சியின் போது. கிராமம் நகரம் எவ்வளவு ஒற்றுமை வேற்றுமை பார்த்தீங்களா? இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
2: வழங்கியவர் பி சரவணன் அவர்கள்.
3: ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எங்கேயாவது அவசரமா போறீங்களா? இல்லையே, அப்பயே சிக்னல் போட்டோம், ஸ்டாப் லைனை தாண்டி போறீங்க?
4: சிக்னல் எடுத்தோடனே உடனே போயிடலாம் இல்லையா? அதனாலதான்.
3: ஓ, ஆனா இதுக்கு ஃபைன் போடுவாங்க தெரியுமா?
4: அதான் டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் இல்லையே மேடம்.
3: டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் இல்லைனா என்னங்க? அந்த கண்ணில் மாட்டுவீங்க, கேமரா கண்ணில் மாட்டுவீங்க. சாலை போக்குவரத்து அதிகாரி உடனடி அபராதம் விதிக்கிற மாதிரி இந்த கேமரா கண்கள் மூலமாகவும் உங்களுக்கு உடனடியாக அபராதம் விதிக்கப்படும். சாலை விதிகளை கடைபிடிப்போம், பாதுகாப்பாய் பயணிப்போம்.
2: நேரம் 8 மணி, ஆகாஷ்வாணி நேர்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் புத்தம் புது காலையில் இனி தொடர்வது திரைகானம். முதலில் எந்திரன் திரைப்படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள் ஜாவத் அலி, சின்மயி.
5: பாயன பாய வழங்க

0: கோனி.
1: திரைக்கனத்தில் தொடர்ந்து தசாவதாரம் திரைப்படத்திற்காக கமலஹாசன் மகாலட்சுமி ஐயர் பாடியுள்ள பாடலை கேட்கலாம்.

திரைக்கானத்தின் நிறைவாக ஓ காதல் கண்மணி திரைப்படத்திற்காக ஜோனிதா காந்தி, சாஷா திரிபாதி பாடியுள்ள பாடல்.

0: சென்னை 83 அசோக் நகரில் அமைந்துள்ள அரசினர் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் சென்னை மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தின் சார்பில்
1: வரும் 22 சனிக்கிழமை அன்று மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறவுள்ளது. திறமையும் தகுதியும் உள்ளவர்கள் இவ்வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்
1: பயிர் வகைகளை வந்து நடுவுல நட்டுட்டு சுத்தி வந்து தாவர செடிகள்ல பயன்படுத்தலாம், முள் நிறைந்த மரங்களை பயன்படுத்தலாம், அப்படி இல்லைன்னா உயரமா வளரக்கூடிய மரங்களான சவுக்கு, தேக்கு, அந்த மாதிரி நிறைய மரங்களும் நமக்கு தேவையான வடிவத்துல கொண்டு வந்து பயிர்களை பாதுகாக்கிறது தான் வந்து உயிர்வேலி அப்படின்னு சொல்லுவாங்க.
0: வேளாண்மையில் உயிர் வேலியின் பங்கு குறித்து காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய பண்ணை மேலாளர் முனைவர் வி. வசுமதி அவர்கள் கூறும் கருத்துக்கள், தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: நேரம் 8:50 25 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரைகாணம். திரைக்காணத்தில் இனி கல்வனின் காதலி திரைப்படத்திற்காக விஜய், யேசுதாஸ், மதுமிதா பாடி உள்ள பாடல்.

0: நேரம் 8:55 40 திரைக்காலத்தில் நிறைவாக பட்டியல் திரைப்படத்திற்காக யுவன் சங்கர் ராஜா பாடியுள்ள பாடல்.
1: Hey yo, you heard the original. Now here's the

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 9 மணி. ஆகாஷவாணி அரங்கிசை. இன்றைய அரங்கிசையில் மாம்பலம் எஸ் சிவகுமார் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். வெளியம்பாக்கம் வி எம் கணபதி அவர்கள் தவில். முதலில் நத்வ மரிய தரமா என தொடங்கும் பாபநாசம் சிவன் பாடல், ரீதி கவுளை ராகம் ஆதிதாளம்.

நிகழ்ச்சியில் இனி சரவண பவா சமயமிதிரா என தொடங்கும் ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் கீர்த்தனை, பசுபதி பிரியா ராகம் ஆதி தாளம்.

நேரம் 9:25 45 அரங்கிசையில் மாம்பலம் எஸ் சிவகுமார் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். வெளியம்பாக்கம் பி எம் கணபதி அவர்கள் தவில். இனி நாஜீவதார என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை பிலஹரி ராகம் ஆதிதாளம்.

நேரம் 9:55. அரங்கிசையில் நிறைவாக லால்குடி ஜி ஜெயராமன் இயற்றிய தில்லானா ராகம் மாண்டு ஆதிதாளம்.

அரங்கிசையில் மாம்பலம் எஸ் சிவகுமார் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். வெளியம்பாக்கம் பி எம் கணபதி அவர்கள் தவில்

நேரம் 10 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். 11 மணி வரை இனிய திரை இசை பாடல்களை கேட்டு ரசிக்க இருக்கிறோம். முத்து சிதறலாய் முதல் பாடல் ஜாலி அப்ரஹாம் வாணி ஜெயராம் பாடியது ஒரே வானம் ஒரே பூமி படத்திற்காக.

0: அழியாத கோலங்கள் படத்திற்காக பி ஜெயச்சந்திரன் பி சுசீலா குரல்களில் ஒலித்தது அந்த பாடல்.
1: சென்னை 83 அசோக் நகரில் அமைந்துள்ள அரசினர் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் சென்னை மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தின் சார்பில்
2: வரும் 22 சனிக்கிழமை அன்று மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறவுள்ளது. திறமையும் தகுதியும் உள்ளவர்கள் இவ்வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.
0: நேரம் 10:14:35. கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் முத்து சிதறல் நிகழ்ச்சியை. தொடர்கிறது எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடலுடன் பட்டாக்கத்தி பைரவன் படத்திற்காக.

0: ஜென்சி பி வசந்தா பாடிய பாடலை கேட்டீர்கள். புதிய வார்ப்புகள் படத்திற்காக இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்
1: பயிர் வகைகளை வந்து நடுவில் நட்டுட்டு சுற்றி வந்து தாவர செடிகளில் பயன்படுத்தலாம், முள் நிறைந்த மரங்களை பயன்படுத்தலாம், அப்படி இல்லைன்னா உயரமாக வளரக்கூடிய மரங்களான சவுக்கு, தேக்கு அந்த மாதிரி நிறைய மரங்களும் நமக்கு தேவையான வடிவத்தில் கொண்டு வந்து பயிர்களை பாதுகாக்கிறது தான் வந்து உயிர்வேலி அப்படின்னு சொல்லுவாங்க.
0: வேளாண்மையில் உயிர் வேலியின் பங்கு குறித்து காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல்

0: நிலைய பண்ணை மேலாளர் முனைவர் வி வசுமதி அவர்கள் கூறும் கருத்துக்கள், தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நேரம் 10:34. கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி முத்து சிதறல். கேட்கலாம் கே.ஜே. யேசுதாஸ் வாணிஜெயராம் பாடியுள்ள பாடலை, நீலமலர்கள் படத்திற்காக.

எஸ் பி பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் பாடிய பாடலுக்கு நினைத்தாலே இனிக்கும் பாடலுக்காக. இனி கவரிமான் படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம்.

நேர்களை மீண்டும் திரைப்பட பாடல்களை 2:15 கேட்டு ரசிக்கலாம். ஆகாஷ்வாணியின் பல்வேறு அலுவரிசை நிகழ்ச்சிகளை நேயர்கள் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் கேட்கலாம். தூர்தர்ஷன் நிகழ்ச்சிகளையும் கண்டுகளிக்கலாம். ஒவ்வொரு நாளும் திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3-2 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போவில் ஒலிபரப்பாகி வருகிறது. மருத்துவர்கள் வழங்கும் ஆலோசனைகளை கேட்டு பயன்பெறலாம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 11:00.

0: ಆಕಾಶವಾಣಿ
1: இலக்கியம் பேசுவோம். கதையின் நாயகிகள் பங்கேற்பவர் கவிஞர் யாழினி முனுசாமி அவர்கள், உடன் உரையாடுபவர் பொன்சந்திரன் அவர்கள்.
2: நேயர்களே, கடந்த மாதம் 31ஆம் தேதி கதையின் நாயகிகள் என்ற தலைப்பில் கவிஞர் யாழினி முனுசாமி அவர்களுடன் உரையாடினோம். அந்த நிகழ்ச்சியின் 2ஆம் பகுதியை தற்போது கேட்கலாம். மேலை நாடுகளில் நடத்தப்பட்ட ஒரு ஆராய்ச்சி இது. அதை பற்றி நான் சொல்லிட்டு இதை ஆரம்பிக்கிறேன். நாமெல்லாம் ஒரு இடத்துக்கு போகணுன்னா ஒன்று கூகுள் மேப்பில் பார்ப்போம், இல்லை பக்கத்தில் இருக்கிற இடமா இருந்தால் நம்மளுக்கு எது குறுகிய வழியோ அதுதான் போவோம். சந்து பொந்து எதுவாக இருந்தாலும் உள்ளே போயிடும், அதெல்லாம் கவலைப்பட மாட்டோம். ஆனால் பெண்கள் ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அது பாதுகாப்பான இடமா அப்படின்னு முதல்ல பார்த்துட்டு, பாதுகாப்பான ஒரு மிக நீண்ட தூரமாக போகிற ஒரு பாதையை தான் தேர்ந்தெடுக்கிறாங்களாம். குறுகிய பாதை சில இது பாதுகாப்பு இல்லைனால ஆண்கள் கவலைப்படுறது குறுகிய பாதை தான் போடுவோம், ஒரு சைக்கிள் விளையாட இருந்தால் போது நம்ம போயிடுவோம். ஆனால் பெண்கள் அப்படி கிடையாது, அவங்க ஒரு இடத்துக்கு பாதுகாப்பாக போகணும்னு நினைக்கும் போது அது வந்து இதை விட 3 மடங்கு பெரிய ஒரு நீண்ட தூரமாக இருந்தாலும் அப்படி தான் போகிறாங்களாம். அப்போது இந்த சமூக கட்டமைப்பு வந்து இப்படி இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். இது இங்கேன்னு கிடையாது, வெளிநாட்டில் இப்படி இருக்கும்போது இங்கே வந்து நம்ம ஊர்லேயும் அது இருக்க தான் செய்யுது. நம்ம உள்ளதை உள்ளபடி பேசி விடுவோம், சரிங்களா? அப்போது இந்த பெண் பற்றிய கட்டமைப்பு புனைக்கதைகளில் எவ்வாறு உருவாக்கப்பட்டுள்ளது? நான் சொன்ன ஒரு பெண்ணுனாலே பாலியல் ரீதியாக தான் அணுகிறாங்க, அவள் உடம்பு தான் வந்து அந்த கதைக்கான தேவையாக இருக்கிறது. அதாவது நம்ம ஒரு ஆண் வாழ்க்கையில் இழக்க எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, சொத்து இழக்கலாம், குடும்பத்தை இழக்கலாம், அவனுடைய நற்பெயரை இழக்கலாம், இப்படி 1008 விஷயங்கள் இருந்தாலும் அவன் உடம்பை வைத்து அவனை யாரும் வந்து கேள்வி கேட்கறதில்ல. ஆனால் பெண்ணுன்னு வரும்போது உடம்பு தான் முதல் கேள்வியாக முன்னாடி வந்து நிற்குது. அப்படி இருக்கும் இந்த கட்டமைப்பு புனைக்கதைகள் எப்படி இருக்குது உங்களுடைய பார்வையில்?
3: வேல்வித்தியின் ஒரு நாவல், எம்வி வெங்கட்ராமன் எழுதினாரு. நீங்க அதுல பாத்தீங்கன்னாக்கா கும்பகோணம் பக்கத்துல சௌராஷ்டிரர்கள் நெசவு தொழில் செய்யறவங்க அவங்களுடைய வாழ்க்கையை பேசுற ஒரு புதினம் தான் அந்த வேல்வித்திங்கிறது. அதுல பாத்தீங்கன்னா இப்போ இயல்பா நம்ம சொன்ன மாதிரி பெண்ணுன்னா ஒரு ஆணுடைய பார்வையில இப்போ கணவனை இழந்துட்டாலும் கைம்பண்ணா இருந்தாலும் அவங்க வந்து அப்படி வீட்டுக்குள்ளதான் இருந்துட்டு போயிடணும், அந்த விதவை குளத்துல வீட்டுக்குள்ள இருக்கணும், அடுத்த திருமணம் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு பார்வை தான் ஆணுடைய பார்வை. ஆனால் இப்போ நீங்கள் அந்த இவருடைய நாவல் அம்மா வந்தாலே அப்போவே இருக்கிற விஷயத்தை பண்ணார் அப்படின்னு சொல்ல முடியாது, அது திருமணம் தாண்டிய ஒரு உறவா அப்படின்ற இல்லையா, அது வந்து கணவன் இருக்கும்பொழுது போகிறாங்க. அந்த வேல்வித்தையில் இன்னொரு நாவல்லையும் அதுதான், அந்த பள்ளிக்கொண்டபுரத்துலையும் அப்படி தான் நடக்குது, கணவன் இருக்கும்போது அந்த பெண்ணை வந்து இன்னொரு போகிறாங்க. ஆனால் இந்த நாவலில் பார்த்தோம்னாக்கா ஒரு இளம் பெண்ணு அவங்களுக்கு 22 வயசில் கணவன் இறந்துடுவார். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னாக்கா அவருடைய தோழியுடைய கணவனை கூட அவங்களோட உறவு ஏற்படுது, காதல் வந்து ஏற்படுது. இப்போ அந்த விஷயத்தை வந்து இது வந்து சமூகத்துக்கு எதிரான ஒரு விஷயமாகவும் அப்படி பார்க்காம அந்த பெண்ணுடைய மனநிலையிலிருந்து அந்த கதாபாத்திரத்தை வந்து அவர் வந்து உருவாக்கியிருப்பார். ஆனால் அதே நேரத்தில் பார்த்தோம்னாக்கா கௌசலை, அந்த வேல்வித்தியினுடைய கதையில் வர்ற கதாநாயகி பேர் கௌசலை, அவங்க ரொம்ப ஒரு பாரம்பரியமான ஒரு பெண்ணாக இருப்பாங்க. கணவன்னா மனைவி தவிர வேறு யாரும் பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது, அது மாதிரி என்கிற ஒரு சென்சிட்டிவான ஒன்று பெண்ணாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய தோழி பார்த்தோம்னாக்கா கணவன் இறந்துடுவாங்க, ஆனால் உடம்புல காமம் இருக்குது, அதை தனித்து கொள்வதற்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது அவள் தோழியுடைய கணவனை தான் தேர்ந்தெடுத்துக்கிறான். இந்த இவங்களுடைய உறவு தெரிய வரும்பொழுதும் அவருடைய தோழி கௌசல்ல வந்து தற்கொலை பண்ணிப்பாங்க. அப்போ அவங்க வந்து 3 மாதம் கர்ப்பமாக இருப்பாங்க அந்த பெண்ணு. அப்போ அதையும் பொருட்படுத்தாமல் கை குழந்தை ஒன்று இருக்கும், அந்த குழந்தையோட கணவன் வந்து நமக்கு துரோகம் பண்ணிட்டான், நம்மளுடைய தோழி நம்பி தான் அவளை நம்ம வீட்டுக்குள்ளே

0: நட்பா பழகிட்டு இருந்தோம், கணவனோட பழக வச்சோம். ஒரு பணம் தேவைப்படும் போது அவன் வந்து உதவி பண்ணுவான், அத கிட்ட இவ அதை அனுமதிப்பான். அவன் கணவன் வந்து வாங்க மாட்டான், உன் தோழிகிட்ட எல்லாம் தேவையில்லை வாங்க வேண்டாம்னு சொல்லுவான். அவோ மனைவிதான் அதை கன்வின்ஸ் பண்ணி அந்த பணத்தை கடனை வாங்க வைப்பான். அதை பயன்படுத்திக்கிட்டு அவங்க என்ன பண்ணனா, அவன் மனத்துல ஒரு இறக்கத்தை உருவாக்கி தோழி இல்லாத நேரத்துல அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு சூழலை வந்து உருவாக்கிடுவாங்க. அப்போ என்னன்னாக்கா, இதை வந்து இன்னும் கூட ஒரு முற்போக்கான ஒரு திருமணம் செய்து வைக்கிற மாதிரியோ என்ன பண்ண வைக்கலாம். ஆனால என்னன்னா, நடைமுறையில் இப்படிதான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு இயல்பான ஒரு போக்கா அதை காட்டுகிற தன்மை வந்து இருக்கு. அது வந்து ஒரு இன்னும் கொஞ்சம் தாண்டி மாதிரி யோசிச்சிருக்கலாமோ அப்படின்னா, இருபது வயது பெண்ணு தான், அந்த பெண்ணுக்கு இன்னொரு திருமணம் செய்யற மாதிரி கூட அந்த ஆசிரியர் நினைச்சிருந்தா ஏற்பட பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா அதை விட்டுட்டு இன்னும் ஒரு திருமணம் ஆனா கூட ஒரு தொடர்புல இருக்க மாதிரியான ஒரு இது கட்டமைப்பு பண்ணதுனால அதுவும் ஒரு நெருடலான ஒரு விஷயமா இருக்கு. அதே மாதிரிதான் தண்ணீர்லையும் அப்படிதான், அவன் ஒரு ஆணால பழிவாங்கப்பட்டு அவ வந்து மறு திருமணம் செய்து கொள்ளமே இருப்பான். இப்போ அது மாதிரி அப்போ வந்து ஆண்கள் வந்து அப்படி இருக்குமான்னு தெரியல. ஒரு ஆண் இணை இல்லாம இருந்தாக்கா அவனுக்கு இன்னொரு திருமணம் பண்ணி வச்சிருவாங்க. ஆண் எழுத்தாளர்களை செய்யற வேலை நினைக்கிறேன் நான், ஒரு பெண் எழுத்தாளர்னா அதுக்கான மாற்று என்ன இருந்திருக்குமோ இருக்கலாம்னு கூட நினைக்கிறேன்.
1: அவங்க
0: அவனுடைய பார்வை இருந்தா அது வேற மாதிரி
1: இருந்திருக்கலாம்.
0: ஆமா, அப்படின்ற மாதிரி இது ஒரு ஆணாதிக்க பார்வையா கூட இருக்குமோ அப்படின்ற மாதிரி கூட இதெல்லாம் வந்து தோணுது.
1: ஆணுடைய பார்வையில் பெண் இப்படிதான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டமைப்பு வந்து இருக்கு. அந்த கட்டமைப்பை மீறும் போது அது வந்து ஆணும் சரி, இந்த சமூகமும் சரி, பெண்களும், ஆண் மட்டும் இல்ல பெண்களும் சேர்ந்து கூட்டாக தண்டிக்கிறது தான் வந்து நியதியா இருக்கு.
0: இன்னொன்னு, இந்த கடலோர கிராமத்தின் கதை இதுல இந்த இதுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும். அதுல தோப்பில் முகமது இம்ரான் காலம் வந்து முதல் உலக போர் முடிந்த காலகட்டத்துல நடந்த சொல்லுவாங்க, இப்ப மாறி இருக்கலாம். அதுல பாத்தீங்கன்னாக்க, அந்த இஸ்லாமிய பெண்கள் அவங்களுடைய அனுமதியை கேட்காம வயதானவனுக்கும் வசதியா இருந்தா வயதானவனு கூட சின்ன பொண்ணுல திருமணம் பண்றது, அது மாதிரி இன்னும் மனநலம் பாதிக்கப்பட்டவனு கூட வசதியான வந்து திருமணம் பண்றது, பெண்ணுடைய விருப்பமே கேட்காம அப்படிங்கிற மாதிரியான கதாபாத்திரம். அவர் வந்து ஒரு இஸ்லாமியர் தான்,
1: வேற ஒரு
0: அதுல சந்தேகத்தோட பார்க்கலாம். தோப்பில் முகமது மூரானே ஒரு இஸ்லாமியரா இருக்கும் போது இந்த விஷயங்கள் எல்லாம் அதுல வந்து வெளிப்படையா எழுதியிருப்பாரு. ஆனா அதுல பார்த்தா அந்த பெண்கள் வந்து சரி இப்படி கட்டி கொடுத்துட்டாங்களேன்றதுனால காலம் முழுக்க அங்கே இருக்க மாதிரி எல்லாம் இல்ல, ஒரு மூணு கதாபாத்திரம் எல்லாம் வரும். முதல்ல அவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா, ஒருத்தர் வயசானவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க, ஒரு வருஷத்துல இறந்து போயிடுவாரு. ஆனா அதுலயும் இதே மாதிரிதான், அப்போ சமூகத்துல அப்படி இருந்ததுன்னு நினைத்தல இருந்திருக்கலாம். அவங்க கேட்ட அப்படி சொல்லலாம், வயதானவனுக்கு திருமணம் பண்ணுவாங்க, ஒரு வருஷத்துல இறந்து போயிடுவாங்க, அப்புறம் காலம் முழுக்க அந்த பெண்ணு வந்து விதவையாவே இருப்பாங்க. அப்போ ஒரு வருஷத்துல ஒரு குழந்தை வந்து உருவாக்கும், அந்த பெண்ணுக்கு அந்த பிறந்த குழந்தை அவன் வந்து கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டவனா இருப்பான். என்னன்னா, உளவியல் வந்து அங்க இருக்கு. பெண்கள் வந்து மாதமா இருக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த பெண்ணை வயதான திருமணம் பண்ணிட்டாங்க, அவனுக்கு கர்ப்பமாகறாங்க, அப்ப அந்த ஒரு குழப்பம் வந்துருக்கும் இல்லையா, ஒரு வயசான திருமணம் பண்ணிட்டாங்கன்னு. அதனால பிறக்கிற குழந்தை வந்து மன வளர்ச்சி குன்றிய குழந்தையா பிறக்குது அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து அந்த இவர் வந்து காட்டியிருப்பாரு. அப்போ வந்து ஆண்களால் உருவாக்கப்படுற கட்டமைக்கப்படுற அந்த பெண்கள் வந்து அவங்க உடல் ரீதியாகவும் பாதிக்கப்படுறாங்க, அதுக்கடுத்த தலைமுறையும் பாதிக்கப்படுது அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தியா அதுல வந்து நம்ம பார்க்கலாம். அந்த இதுல அதுல இன்னொரு ஆயிசா என்கிற ஒரு கதாபாத்திரம் வரும். அந்த பெண்ணுக்கு என்ன பண்ணா, பெண்ணுடைய விருப்பத்தை கேட்காமே கொஞ்சம் மனம் நலம் பாதித்து இருக்கிற ஒரு பையனுக்கு திருமணம் பண்ணிடுவாங்க. ஒரே மாசத்துல அந்த பெண்ணு வீட்டுக்கு வந்துடுவான், வீட்டுல வந்து காலம் முழுக்க அமைதியாவே இருப்பான். அவங்க அத்தை பையன், ஏற்கனவே சொன்னமில்லை, வயதானவன் திருமணம் பண்ணிட்டு கொஞ்சம் மன நலம் குன்றிருக்கிற பையன், அவங்க அத்தை பையன் தான் அதை வீட்லயே இருப்பான். அந்த பொண்ணுக்கு அந்த பையன் மேல காதல் வருது, ஆயிசான்ங்கிற பெண்ணுக்கு. ஒரு மாதத்திலேயே அவ திரும்ப வந்துட்டான், தனக்கு திருமணம் பண்ணவன் மனநலம் குன்றிருக்கிறான்றதுனால வீட்டுக்கு வந்துட்டான். அவன் வந்து ரொம்ப கொஞ்சம் இதுவா இருக்கிறான். இங்கே வந்தா இவன் எல்லா வேலையும் செய்வான், ஆனா கொஞ்சம் மந்த புத்தின்னு சொல்லுவாங்க, மனநலம் குன்றி கிடையாது ஆனா மந்த புத்தி உள்ளவன். அவனை திருமணம் செய்யலாம் அப்படின்னு அவனுக்கு கால் நிக்கிறாங்க, ஆனா அப்பா வந்து ஏத்துக்க மாட்டாரு அப்படின்னு சொல்றாங்க, அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அதனால அப்பா கிட்ட சொல்லவும் இல்லை, ஆனா ரெண்டு பேரும் காதலிக்கிட்டு அவங்களுக்கு மட்டும் சொல்லிக்கிறாங்க. அவன் என்ன பண்றானாக்கா, இங்க இருந்தா நம்மளால முன்னேற முடியாதுன்னு சொல்லிட்டு இலங்கைக்கு போயிடுவான் அந்த பையன். இப்ப இந்த பெண் என்ன பண்றானாக்கா, அப்பா காதல் ஏத்துக்க மாட்டாரு, அவனும் வெளிநாட்டுக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி என்ன பண்ணவனா, தற்கொலை வந்து பண்ணிப்பாங்க. வேற ஒரு திருமணம் பண்ணி வைக்கிற மாதிரியான ஒரு மனநிலை இந்த பெண் கதாபாத்திரங்களுக்கு அப்படி வந்து உருவாக்க மாட்டேன்றாங்க. அந்த வந்து போக்கு வந்து இருக்கு, யதார்த்தத்துல அப்படிதான் இருக்கு, சமூகம் அதை ஏத்துக்காது அப்படின்னு நினைக்கிறாங்களா என்னன்னாலும் தெரியல. இது மாதிரியான பெண்களுடைய கட்டமைப்புல மேல் மட்டத்துல இருக்கிற பெண்களா இருந்தாக்கா, டி ஜானகிராமன், நீல பத்மன் அப்படிங்களுடைய வர பெண்கள் திருமணத்துக்கு ஆனதுக்கு அப்புறமும் கூட வேற ஒரு தொடர்பு ஏற்படுற மாதிரி இருக்கு. இள வயது பெண்கள் கூட திருமண வாழ்க்கைக்கு இல்லாத ஒரு போக்கு தான் இந்த நாவல்களில் படைக்கப்பட்டிருக்கு.
1: ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: ஆண் எழுத்தாளரின் பார்வையில் ஆணாதிக்க பார்வையில் எழுதுறதுனால பெண்களுக்கு என்ன தேவை என்று தெரியாமலே வந்து இதுதான் தேவைன்னு நினைச்சிட்டு இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு எழுதியிருக்காங்க.
1: ஆமா ஆமா,
0: ஏன்னா கட்டமைப்பை மீறி எழுதுனா அவளை எதிர்ப்பு வருமோ நினைக்கிற ஒரு மனபாவம் கூட
1: இருக்கலாம். ஆமா ஆமா,
0: ஏன்னா கட்டமைப்பை மீறி எழுதி எதிர்ப்பை சம்பாதித்து கஷ்டப்பட்டவர்களை நம்ம பார்த்துருக்கணும். ஒரு குறிப்பிட்ட எழுத்தாளர் குறிப்பிட்ட வகையான கதைகளை தான் எழுதுவார் அப்படின்னு அவரை வந்து பாலியல் எழுத்தாளர் என்று முத்திரை குத்தி விடுவார்களோன்ற ஒரு பயமும் இருந்திருக்கு.
1: ஆமா, இல்லைன்னு நீங்க சொன்ன மாதிரி இப்ப அனைகிராமனு அவங்க சமூகத்துல எதிர்ப்பு இருந்ததுன்னு சொல்றீங்க இல்லையா, அப்படி கூட அவங்களுக்கு எண்ணம் இருந்தா கூட இப்படி நம்ம கொஞ்சம் முற்போக்கா எழுதுனாக்கா நமக்கு பிரச்சனைகள் வரும் என்று கூட ஒதுங்கி இருக்கலாம். ரசூலுக்கு கவிதையில பேசினாரு சொல்லிட்டு அவருக்கே பிரச்சனை வந்தது இல்லையா.
0: இந்த இடத்துல நம்ம வந்து முக்கியமா ஒருத்தர் ஜி நாகராஜன், அவரை நம்ம வந்து அப்படியே ஒதுக்கி விட்டு சொல்லிட்டோம். அவரு என்ன சொல்றாருன்னா, இதையெல்லாம் ஏன் எழுதுறேன்னு கேட்காதீங்க,
1: இப்படியும் இருக்கு
0: புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு தான் அவர் வந்து சொல்றாரு. அந்த மனநிலையோடவே நம்ம வந்து நவீன இலக்கியத்தையும் சரி எந்த இலக்கியத்தையும் அப்படியே அணுகுனாலே போதும்.
1: நீங்க ஜி நாகராஜனுடைய பங்கு ரொம்ப முக்கியமானது. என்னக்கா, நீங்க இப்போத்திக்கு இந்த விலை மாதிரிகள் எல்லாம் விளிம்பு நிலையினர் சொல்றோம் இல்லையா, ஏன்னா அப்பவே நீங்க பாத்தீங்கன்னா அவங்களே கதாநாயகிகளை ஆக்கிதான் அவர் வந்து படிச்சிருப்பாரு. அது ரொம்ப பெரிய விஷயம் தான். இன்றைய காலகட்டத்துல ரொம்ப சாதாரணமா எழுதுறாங்க அதுல,
0: ஆனா
1: ஆரம்ப காலத்துல அது ரொம்ப பெரிய விஷயமா
0: எழுதுறது ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னா நம்ம தாண்டி வந்துட்டோம். முன்னே தேர்கள் நிறைய இருக்கிறாங்க, ஆனா அப்ப அது எழுதுனதுனாலே அவர் ஒதுக்கி வைக்கப்பட்டார், மோசமான ஒரு முத்திரை குத்தப்பட்டார். அவருடைய எழுத்துக்கள் ரொம்ப பெரிய அளவில் கிடையாது, அவர் படைப்புகள் கொஞ்சம் சிறிய அளவில் தான் உள்ளது. ஆனா அது எல்லாமே வந்து தொகுத்து புத்தகமா வெளிவந்திருக்கு, மக்கள் படிக்க வேண்டும் அப்படின்றத நம்மளுடைய ஆசை.
1: நல்லா இருக்கும் அந்த குறித்தி முழுக்க, நல்லா இருக்கும். நாளை மற்றும் ஒரு நாளை
0: நாளை மட்டும்
1: அந்த நாவல் சிறுகதைகளும் ஒன்றும் நல்லா இருக்கும். பாலியல் சார்ந்ததுன்னா இருக்கிற விஷயங்களை
0: ஓடிய கால்களும் நல்லா இருக்கும். அருமையான ஒரு எழுத்தாளர். அவருடைய எழுத்துக்களை பத்தி சென்ற வருடம் சாகித்ய அகாடமி விருது வென்ற சா தமிழ்ச்செல்வன் அவர்கள் தன்னுடைய நூல்ல வந்து
1: அந்த நூல்ல எழுதிருப்பாருங்களா. ஓ சரி சரி,
0: தமிழ் இலக்கியம்
1: 50 ஆண்டு சிறுகதை,
0: 50 ஆண்டு சிறு தடங்கள் அப்படின்னு அதுல அவர் குறிப்பிட்டிருக்காரு. அதுலயும் நம்ம அது படிச்ச சிறுகதையில வந்து பல எழுத்தாளர்கள் தெரிஞ்சிருக்கலாம். அடுத்த பகுதியும் வர இருக்கு.
1: இப்ப இந்த பின்னவெடுத்தும்னு சொன்னீங்க இல்லையா, அதுலதான் அந்த விளிம்பு நிலையை பற்றி மையப்படுத்துதுன்னு சொல்லுவாங்க.
0: கட்டமைக்கப்பட்டதை உடைச்சு போடுறத
1: அதான் சொல்ல, நீங்க ஜி நாகராஜன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்பவே விளிம்பு
0: மையமாக்கப்படுவார்.
1: ஆமா ஆமா, அதுதான் ஆச்சரியமான விஷயம். அந்த தன்மை புதுமைப்பித்தன் கூட கொஞ்சம் இருக்கும், ஆனா அவரே மீறி வந்து இவர்கிட்ட ரொம்ப அதிகமா இருக்க மாதிரி.
0: புதுமைப்பித்தன் வந்து ஒரு ரஷ்ய நாவல்கள் ரஷ்ய எழுத்துல இருந்து தன்னுடைய தாக்கத்தை எடுத்துக்கிட்டாரு. அப்புறம் இந்திய தமிழ் சூழலுக்கு அது கொண்டு வந்து எழுதினாரு. அது ஒரு காலத்தில் அழியாத காவியங்கள். ஆனால் ஜி நாகராஜன் எழுதுனது மற்றும் ஒரு வித்தியாசமான ஒரு தளம். அவர் வந்து ஒரு பாதையை போட்டு
1: இல்ல அப்பவே
0: பாதையை போட்டு கொடுத்தாரு.
1: அதாவது என்னன்னா அவங்க சூழல்ல அவங்க அப்படி ஆயிட்டாங்க, அப்ப அதனால இங்க அவங்களையும் மனிதாபிமானோட அணுகணும் அப்படின்ற விஷயம் இருக்கு இல்லையா.
0: ஆமா,
1: அதுதான் அதுல முக்கியமான விஷயம்.
0: சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான் ஒரு மனுஷனை எப்படியானா மாத்துது. மனிதன் பிறவியிலே நல்லவனோ கெட்டவனோ கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் தன்னுடைய கதைகளை கொண்டு போற ஒரு அருமையான ஒரு கதை, கருமையான ஒரு எழுத்தாளர்.
1: மகத்தான
0: சல்லி பையன் ஒரு முரண் ஒரு வாக்கியத்தை கொடுத்துருப்பாரு. மகத்தானவனாவும் இருக்கான், சல்லி பயலாவும் ஒரு பக்கம் இருக்கிறான் அப்படின்றது அவருடைய பொன்மொழிகள்ல ஒன்று. அது மாதிரி வாழ்க்கையில் முட்களில் விழுந்து நானே குருதி கொண்டிருக்கிறேன் அப்படின்ற ஷெல்லியோட வார்த்தைகளை அவர் வந்து இறுதி காலத்துல சொன்னார் அப்படின்றது பதியப்பட்டிருக்கு. வாழ்க்கை வாழ்வின் முட்களில் விழுந்து நானே குருதி கொட்டி கொண்டிருக்கிறேன், அதாவது அவரே போய் அவருடைய கஷ்டங்களை வந்து வர வச்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தத்துல சொல்லியிருப்பாரு. அவர் இறுதி காலத்துல கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அவருடைய ஆன்மா பிரிந்தது. நிறைய அவருக்கு

0: தீய பழக்கங்கள் இருந்ததுனால அந்த மாதிரி ஒரு நிலைமை.
1: ஆனால் புகழ்பெற்ற கணித ஆசிரியராக என்ன சொல்லுவாங்க, டியூஷனில் ரொம்ப புகழ்பெற்ற
0: மிகப்பெரிய ஒரு ஆளுமை, நல்ல ஒரு திறமை உள்ளவர். ஆனால் ஒரே ஒரு விஷயம், சா தமிழ் செல்வனையும் அவருடைய இதை ஆரம்பிக்கும் எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, ஜி நாகராஜன் பற்றி இவர் வாழ்க்கை ஒரு பாடமாக இருக்கட்டும் எல்லாருக்கும் அப்படின்னு.
1: ஓஹோ,
0: அது எழுத்தாளர்கள் மட்டும் இல்லை எல்லாருக்கும் ஒரு பாடமாக இருக்கட்டும். எக்ஸ்ட்ரீமாக எதுலேயும் போகாதீங்க, எல்லாத்துலேயும் வந்து மிதமாக இருங்க அப்படின்ற மாதிரி தான் அது வந்து ஒரு இதுவாக இருக்கும். ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: அடுத்த கேள்வி போகலாம் சார். இதுவும் வந்து முக்கியமானது தான். சங்க இலக்கியங்களே போவோமே, தலைவன் இருப்பான், தலைவி இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க. தலைவன் பரத்தையர் வீட்டுக்கு போவான், எல்லாம் உண்டு. தலைவனுக்கு வந்து அங்கே கற்பு கிடையாது, தலைவிக்கு கற்பு உண்டு. இது அப்பவுமே ஆரம்பிச்சு.
1: ஆமாம் ஆமாம்,
0: அதுதான் அப்படியே வருது. அப்படி இருக்கும்போது
1: அதே ஒழுக்கம்னு சொல்லுவாங்க.
0: ஆமாம் ஆமாம், ஒழுக்கம் வந்து ஆணுக்கு கற்பிக்கப்படாது, பெண் மட்டும்தான் ஒழுக்கமாக இருக்கணும். அதாவது அவனுடைய தலைவன் பிரிஞ்சு சென்றப்பறம் வாடி இருப்பாங்க, வரவருக்கு காத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தோழியர்கள் வந்து தூது செல்வாங்க, நற்றாய் வந்து புத்திமதி சொல்லுவா, எல்லாம் நடக்கும். ஆனால் ஆண் வந்து ஒரு பொருள் தேடி போகும்போது அவன் ஒரு தவறான பழக்க வழக்கங்களில் ஈடுபட்டாலும் அது வந்து பெரிய விஷயம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் அந்த ஒழுக்க நெறிமுறைகள் சங்க இலக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அப்படியே அந்த நவீன இலக்கியம் வரும்போது அதே தான் தொடருது. இப்போ பின்னவனித இலக்கியத்தில் நம்ம பேசுகிற மாதிரி மாறுது. இதில் மரபு மீறிய பெண்கள் பற்றி புதினங்களை எப்படி சித்தரிக்கிறாங்க?
1: இப்போ அதுதான் நம்ம சொன்னது. இப்போ அலங்காரத்தம்மாள் அந்த கதாபாத்திரம் தான் அதில். ஆனால் நீங்கள் அது சொல்லும் போது நமக்கே ஒரு சமாதானம் ஆகிற மாதிரி அந்த கட்டமைப்பு வந்து உருவாக்கப்படுது அப்படிங்கிறது தான் அந்த இதுலேயும். இப்போ இதுலேயும் பள்ளிகுண்டபுரத்துலேயும் காத்தியாயினி என்கிற பெண்ணும் கூட திருமண உருவ மீறின தொடர்பில் இருந்தாலும் அதுக்கான காரணமும் அந்த நாவல்லே வந்து சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அது மாதிரியான விஷயங்களை தான் இதில் அந்த மரபு மீற பெண்கள் அவங்களா அதை விரும்பி வந்து ஏற்றுக்கல. கணவன் கிட்ட அந்த குடும்பம் சார்ந்த சில கட்டுப்பாடுகள் இருக்கு அல்லது போதாமைகள் இருக்கு.
0: ஆனா ஏன் மரபு பெரிய ஆண்கள் அப்படின்ற நம்ம ஒரு இடத்துல சிந்திக்கல.
1: இதுதான் நமக்கு நம்ம மூளையிலேயே
0: மரபுன்றது பெண் மட்டுமே மீற முடியும், ஆணும் மீறலாம் இல்ல.
1: நம்மளையும் மீற நம்ம மூளைக்குள்ள இந்த ஆண் வயப்பட்ட சிந்தனைங்கிறது அதுதான். ஆமா,
0: இது வந்து சிந்தனைக்குள்ளே அதை விட்டுருவோம்.
1: நீங்க சொன்ன மாதிரி ஆண் என்ன நப்புல இருந்து இது வந்து அவனுக்கானது இல்ல. ஆண் பெண் உறவுகளும் ஒழுக்கம் ஒருவனுக்கு ஒருத்தி என்பது ஒருவனுக்கு ஒருத்தி இல்ல, ஒருத்திக்குதான் ஒருவன்.
0: ஆமா
1: இல்லையா?
0: ஆமா,
1: சங்க காலத்துல அதுதானே இல்லையா? ஒருவனுக்கு
0: ஒருத்திக்குதான் ஒருவன்.
1: ஒருத்திக்குதான் ஒருவன்.
0: ஆமா
1: இல்லையா? காம கெழுத்தியா கூட ஒரு தலைவனுக்கு தான் காம கெழுத்தியா இருக்கணும். அப்ப ரொம்ப நுட்பமா வச்சிருக்கானுங்க பாருங்க இந்த விஷயத்த.
0: கொஞ்சம் வந்து ஆண்கள பார்வையிலிருந்து விலகியே இதை பார்ப்போம்.
2: ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: சார், அடுத்தது பெண் விடுதலை வலியுறுத்துற வகையில கதையின் நாயகிகள் படைக்கப்படுறாங்களா? பெண் விடுதலைனா எந்ததான் பெண் விடுதலை? உடல் சார்ந்தது பெண் விடுதலையா, மனம் சார்ந்ததா, இல்ல பொருளியல் சார்ந்ததா? எந்த வகையில வந்து இந்த பெண் விடுதலையை இந்த கதை நாயகிகள் சொல்றாங்க?
1: ஒன்னும் பொருளாதாரம் சார்ந்த விடுதலை தான் முக்கியமான விடுதலையா இருக்கும். நீங்க பொருளாதாரம் இல்லாம இருந்தா பெண்ணு வந்து எப்பயுமே அடிமையா தான் இருக்க முடியும் அப்படிங்கிறது நமக்கு அடிப்படையான ஒரு புரிதல். பொருளாதாரம் இல்லாம என்னதான் படிச்சிருந்தாலும் என்னதான் வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் பொருளாதார ரீதியாக தண்ணீர் வாடிலாம் பெண்ணுக்கு வந்து வானுக்கு கட்டுப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னு தான் யதார்த்தமான ஒரு விஷயமா இருக்கு. ஆனால் இதில் என்னன்னாக்கா, நமக்கு இதில் திருமண உறவு சார்ந்த

0: இப்ப பெண் விடுதலைன்னு சொன்னாக்கா, வயது வந்த பெண்ணு தனக்கான இணையை ஆணு எப்படி தேர்ந்தெடுக்கிறானோ அதே மாதிரி பெண்ணு தேர்ந்தெடுக்கணும் அந்த உரிமை இருக்குது இல்லையா. அது சில அந்த அளவுக்கு இன்னும் பெரிய அளவுல வரல.
1: அம்பையாரோட ஒரு கதையில கூட வந்து கணவனை இழந்த வயதான ஒரு பெண் வந்து தன்னோட இணைய வந்து அவங்க தேடிக்குவாங்க. அவரும் ஒரு அவங்களோட வயது உள்ளதான். ஆனா அவங்களோட பிள்ளைகள் அதை வந்து சந்தேகமா பார்த்து அதை வந்து நடக்க கூடாதுன்னு நினைச்சு அவங்க வந்து இது பண்ணுவாங்க. உங்களோட சொத்துக்காக தான் அவர் வராரு அப்படின்னு வந்து பேசுவாங்க. அது மாதிரி ஆணா இருந்தா இப்படி ஒரு பார்வை, பெண்ணா இருந்தா இப்படி ஒரு பார்வை அப்படின்ட்டு இருக்கு. நிச்சயமா
0: அதில் போராடக்கூடிய பெண்களும் அம்பையில ஒரு கதையில வந்து இருக்கும். தீவிரமாக போராடுகின்ற ஒரு பெண்ணை பொதுவான சமூக விடுதலை என்பது பெண் விடுதலையும் உள்ளடக்கியது தான் அப்படின்ற என்கிற அர்த்தத்தில் அது போல சமூக போராட்டத்திலே தீவிரமாக கலந்துகிற ஒரு கதாபாத்திரம் கொண்ட ஒரு கதையை வந்து அம்பை வந்து எழுதியிருப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி ஜெயந்தன் கதையிலும் ஒரு கதை இருக்கும். ஒரு பெண்ணை வந்து ஏற்கனவே இப்போ கொஞ்சம் இளம் பெண்கள் வீறு கொண்டு வீரமா தைரியமா போராடுறாங்க இல்லையா, அது மாதிரியான கதாபாத்திரங்கள்ல அவங்க எழுதி வச்சிருப்பாங்க. பெண் விடுதலை உள்ளடக்கிய கதாபாத்திரங்கள்லாம் வந்திருக்கு. ஆனா ரொம்ப அதிக அளவுல வந்து வரல.
1: பெண் விடுதலைன்றது பொருளாதார விடுதலை தான் முதல் விடுதலை. அதுக்கப்புறம் மற்ற விடுதலைகள்லாம்
0: விடுதலை இருந்தால் அவங்க மற்றது எல்லாமே திருமணம் எல்லாம் அவங்களை முடிவு பண்ணிப்பாங்க தானே. பொருளாதாரம் இருந்தாலும் அவங்க எல்லா விடுதலையும் அவங்க அவங்களுக்கு சாத்தியமாகும்.
1: கதைகள்ல வந்து நல்ல ஒரு முற்போக்கான விஷயங்கள் சொன்னாலும் நடைமுறையிலும் பாத்தீங்கன்னா நிறைய பேர், நிறைய எல்லாருமே நான் சொல்லுவேன், எல்லாருமே பெண் குழந்தைகளையும் நல்லா படிக்க வைக்கணும். அவங்களுடைய காரணங்கள் வேற இருக்கலாம், நல்ல மாப்பிள்ளை கிடைக்குமா இருக்கலாம், இல்லை நல்ல ஒரு வேலைக்கு போய் நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு இருக்கலாம். பெண் குழந்தைகளை படிக்க வைக்கணுன்ற அந்த ஒரு எண்ணம் எல்லா பெற்றோர்களையும் இருக்கு.
0: இருக்கு இருக்கு கண்டிப்பா.
1: ஒருத்தர் கூட வந்து பொம்பளை பிள்ளை தானே இவ்வளவு போதும்,
0: முன்னே இருந்து காலம் இல்லை, பெண்கள்
1: எந்த படிப்பு வேணா படி, எந்த பதவிக்கு வேணா போ நீ அப்படின்ற ஒரு ஊக்கப்படுத்துற ஒரு சமூகமாகவும் ஒரு பெற்றோர்களாகவும் இந்திய பெற்றோர்கள் இருக்கிறாங்க அப்படின்றது நம்மளுக்கு ஒரு கூடுதலான ஒரு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு செய்தி
0: கண்டிப்பா. ஆனா இதே நேரத்தில் நீங்க இந்த உணர்வு சார்ந்த விஷயங்கள்லயும் அவங்களுக்கு கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கும் பொழுது குடும்ப சார்ந்த கட்டுப்பாடுகள் இருக்குமோ அது மீறுகின்ற தன்மையிலையும் கதாபாத்திரங்களை படைக்கப்பட்டிருக்கு.
1: அருமையா சொன்னீங்க. ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: நேயர்களே, கவிஞர் யாழினி முனுசாமி அவர்களுடன் இன்றைய இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் கதையின் நாயகிகள் என்ற தலைப்பில் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒரு சிறுகதைன்னு வரும்போது குறிப்பிட்ட அளவுக்குள்ள முடிச்சிடணும், இல்லாட்டி அது ஒரு சிறு புதினமாயிடும். அதுவே ஒரு புதினம்னு வரும்போது அதுல வந்து ஒரே கதாபாத்திரத்தை எவ்வளவு வேணா நம்ம வந்து நியாயப்படுத்தலாம், அதை தூக்கி நிறுத்தலாம், இல்லை வந்து நம்ம தூக்கி போட்டு மிதிக்கலாம், என்ன வேணா செய்யலாம். அப்படின்ற பட்சத்துல ஒரு சிறுகதையில வந்து வர்ற கதையின் நாயகிக்கும் ஒரு புதினத்தில் வர்ற கதையின் நாயகிக்கும் வந்து பெரிய மாறுபாடுகள் இருக்கா, இல்லாட்டி வந்து சிறுகதையிலே வந்து அந்த நாயகி எவ்வளோனா உயர்த்தி காட்டி பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா?
1: இல்லை, அதனுடைய வரையறை வந்து ரொம்ப குறைவானது தான். சிறுகதையில் வந்து ரொம்ப குறைவானது. நீங்கள் ஒரு நாவல்னு சொன்னாக்கா நீங்கள் தொடக்க காலத்திலிருந்து அவங்களுடைய கடைசி வரைக்கும் அந்திம காலம் வரைக்கும் நம்ம கொண்டுட்டு போக முடியும்.
0: சிறுகதை வாழ்க்கையை பார்த்தோம்,
1: ஒரு வாழ்க்கையை வந்து காட்ட முடியும். இப்போ அதில் அவங்களுடைய அனைத்து குணங்களையும் அதில் நம்ம சித்தரிக்க முடியும் இல்லையா? சிறுகதையில் அது மாதிரி முடியாது. ஒரு ஏதாச்சும் ஒரு மையப்படுத்தி மட்டும் தான். நீங்கள் நம்ம புதுமை தண்டை கதையில் பொன்னகரம் இருக்க கதையில் வரும் இல்லையா, அதில் அம்மாளு அப்படிங்கிறதும் அந்த கதை பார்த்துருவோம். ஒரு ரெண்டரை பக்கம் மட்டும்தான் அந்த கதை இருக்கும், அதிகபட்சம் அவ்வளோதான். அதுல என்னன்னா, நீங்க கற்பனா கணவனுக்கு நம்பிக்கை துரோகம் செய்யாம இருக்கணும் அப்படிங்கறது நம்ம தமிழ் சமூகத்துல பெண்களுக்கு விதிக்கப்பட்ட கட்டுப்பாடு. இப்ப அவங்க என்னன்னாக்கா, கணவன் வந்து இந்த ஜட்கா ஓட்டுற வண்டி, குதிரை வண்டி ஓட்டுனா இருப்போம், குடிச்சிட்டு இருக்கும்போது குதிரை தாறுமாறா ஓடி விபத்தாயிடும், வீட்டுல இருப்போம். கஞ்சியை காய்ச்சி கொடுத்து கூட அவனுக்கு கிடையாது. கஞ்சி குடிக்கணும்னு நம்ம ஆசைப்படுவோம், ஆனா அந்த கஞ்சி செஞ்சு கொடுக்கறது கூட மனைவி கிட்ட பணம் கிடையாது. இப்ப அதனால அவன் என்னக்கா, இருட்டு பகுதியில ஒதுங்கி இன்னொருத்தரோட சேர்ந்து இருந்துட்டு அந்த காசு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து கஞ்சா காய்ச்சி கொடுப்பான். அந்த கடைசியா புதுமைப்பத்தி வந்து கற்பு கற்பு என்கிறீங்களே, இதுதான்டா கற்பு, இதுதான்
0: பொருளியல் தான் வந்து. மன ஆசைகளோ வந்து இல்ல, ஒரு இயலாமே ஒரு பொருளா வராம பொருளியல் தான். அது மாதிரி திரிபுரம் என்ற கதையில அதே மாதிரிதான். அவங்க வந்து ஒரு வெளியூர்ல இருந்து பஞ்சம்பிள்ளைக்கு வருவாங்க. இது வந்து எதுவுமே வழி இல்லாம வந்து ஒரு தவறான ஒரு பாதைக்கு போக வேண்டிய நிலைமைக்கு ஒரு அம்மாவும் பொண்ணும் தள்ளப்படுவாங்க அப்படின்ற மாதிரி அந்த கதை போகும். அதுவும் பொருளியல் தான். அது புதுமைப்பித்தன் வந்து தன்னுடைய வாழ்க்கையை வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் இனிமையாகவும் வாழ வேண்டியது சோ விருத்தாச்சலம் என்ற இயற்பெயர் கொண்ட அவர், அவருடைய தந்தை தாசில்தார். இலக்கிய ஆர்வத்துல அவருடைய பேச்சை கேளாம வந்ததுனால அவர் வந்து பகிஷ்காரம் பண்ணிட்டார், வேண்டாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவர் மனைவியோடு ரொம்ப கஷ்டப்பட்டது. மனைவி திருவனந்தபுரத்துல இருப்பாங்க, இவர் வந்து இங்க இருப்பாரு. அப்புறம் ஒரு படம் எடுக்கிற கம்பெனி பின்னாடி போய் பூனேல விட போய் கஷ்டப்பட்டு வந்தாரு. அப்பதான் அவருக்கு உடம்பு எல்லாம் சரியில்லாம போனது. சோ ரொம்ப ஒரு கஷ்டப்பட்டு தான் அவர் வந்து எழுதும். அவர் மனைவிக்கு எழுதின கடிதங்கள்லாம் ரொம்ப பிரபலம். ஆசை முத்தங்களோட தான் அப்படின்னு
1: ஆரம்பிப்பாரு.
0: அந்த காலத்துல வந்து ஸ்டாம்ப் ஒட்டி அனுப்பணும். அப்படி அனுப்பும்போது ஸ்டாம்ப் பணம் இல்லைன்னா அவங்க மனைவியே அங்க குடுக்கற மாதிரி இருக்குமா, அந்த அளவுக்கு அவரு கஷ்டம். அவ்வளவு கஷ்டப்பட்டு அவர் வந்து இருந்திருக்காரு. அவர் பட்ட அந்த வறுமை, அந்த கஷ்டம் தான் அவருடைய எல்லா கதைகள்லயும் வருது. அவருடைய எல்லா கதைகளையும் வந்து ஒரு மரபு மீறல் நடக்குது அப்படின்னா, ஒரு பெண் சார்ந்த வகையில் ஒரு மரபு மீறல் நடக்குதுன்னா அதற்கு வந்து ஆசை வந்து ஒரு அடிப்படையை அவர் வைக்கல. அவர் வச்சதெல்லாம் வந்து பொருளியல் தான், பொருள் இல்லை அப்படின்றதான் ஒரே ஒரு அடிப்படையை வச்சு அவர் கொண்டு போயிருக்காரு. நீங்க சொன்ன மாதிரி பொருள் ஈட்டுவதுதான் வந்து பெண்களுக்கு
1: கல்வியும் பொருளும்.
0: சூழல்ல வந்து கல்வி வந்து ஒரு
1: அடிப்படையா
0: இருந்தாதான் பொருள் அடுத்தது. நம்ம சொல்லலாம், சினிமால போய் ஜெயிச்சிட்டாங்க, சமூக வலைத்தளங்கள் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம்.

0: ஜெயிச்ச ஒருத்தருக்கு தோற்ற ஒரு 100,000 பேர் பின்னாடி இருக்கிறாங்க.
1: ஆமாம்,
0: நீங்கள் அப்படி தோற்றாலுமே உங்களுக்கு வந்து ஒரு வலை போல் வந்து உங்களை காப்பாற்றுறது இந்த கல்வி தான். அது வந்து பெண்களும் சரி ஆண்களும் சரி எல்லாரும் எடுத்து பண்ணணும். பொதுவான கருத்துனாலும் இந்த நிகழ்ச்சி மூலமாக இன்னொரு முறை அது நம்ம வந்து வலியுறுத்திடலாம். நீங்கள் இருக்கும்போது அதையும் சொல்லிடுறேன்.
1: சரி,
0: ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: நம்முடைய நிகழ்ச்சியின் நிறைவாக நம்ம ஏற்கனவே இதை பத்தி பேசினாலும் இன்னும் கொஞ்சம் விலாவரியா உங்ககிட்ட இருந்து ஒரு பதிலை வாங்குவோம். தொடக்க கால பெண் கதை மாந்தர்களுக்கும் இன்றைய பெண் கதை மாந்தர்களுக்கும் வேறுபாடு என்ன? நான் சொல்றது குளத்தங்கரத்து அரச மரம் வரைக்கும் போயிடலாம். அதுல இருந்து இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா பெண் கதை மாந்தர்கள் வடிவமைப்பு எப்படி வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, எப்படி மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இன்று இருக்கிற போக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான போக்கு ஏதாவது மாற்ற தேவை நினைக்கிறீங்களா?
1: இல்ல கண்டிப்பா மாறி இருக்கு. நான் ஆரம்ப காலத்துல பெண்கள்ல நீங்க அப்போ சொன்ன மாதிரி இப்ப கணவன் இறந்துட்டாக்கா அப்படியே குழந்தையில திருமணம் நடந்து கணவன் இறந்துட்டா கூட அப்படியே இருக்கிற போக்குல ஆரம்ப கதைகள் இருந்திருக்கு. ஆனா அதுக்கப்புறம் பி எஸ் ராமையாவில பாத்தீங்கன்னாக்கா நீங்க இந்த மறுமணத்தை வந்து அவரே ஆதரிச்சிருப்பாரு. இப்ப அந்த போக்கு முதல்ல எதிர்ப்பு இருந்த போக்கு, அதாவது கணவன் இறந்துட்டு அப்படி கைம்பண்ணாவே இருக்கிறது. குழந்தையில இருந்து திருமணம் ஆனா கூட கணவன் இறந்துட்டாலும் அந்த பெண்ணு கடைசி வரைக்கும் கைம்பண்ணாவே இருக்கிறது. அந்த போக்குக்கு எதிரான நிலைப்பாடு தான் பி எஸ் ராமாயணம் ஒரு கதை இருக்கு, மனமும் மனமும் சொல்லிட்டு, அதாவது ரெண்டு சீனா அந்த மூணு சீனா வந்து அந்த கதைக்கு வந்து ஆனந்த

0: இருந்த போக்கு, அதாவது கணவன் இறந்துட்டு அப்படி கைம்பெண்ணாவே இருக்கிறது, குழந்தையில இருந்து திருமணம் ஆனா கூட கணவன் இறந்துட்டாலும் அந்த பெண்ணு கடைசி வரைக்கும் கைம்பெண்ணாவே இருக்கிறது, அந்த போக்குக்கு எதிரான நிலைப்பாடு தான் பி எஸ் ராமாயணம் ஒரு கதை இருக்கு, மனமும் மனமும்னு சொல்லிட்டு, அதாவது ரெண்டு சீனா மூணு சீனா வந்து அந்த கதைக்கு வந்து ஆனந்த விடல போட்டி நடத்தினாங்க, ஆனா அந்த கதைக்கு வந்து பரிசு கொடுக்கல. ஏன்னா அந்த காலகட்டத்துல மறுமணத்தை ஆதரிச்ச ஒரு கதை அது. அதனால நடுவர் கோவில் இருந்தவங்க இந்த கதையை வந்து ஏத்துக்க மனசு இல்லாம அதை வந்து நிராகரிச்சிருக்கிறாங்க. ஆனா அந்த போட்டியில பரிசு வாங்கினவர் யாருன்னு அறியப்படல, புறக்கணிக்கப்பட்ட பி எஸ் ராமையா தான் பின்னாடி வந்து ஒரு பெரிய சிறுகதை ஆசிரியராகவும் ஒரு இலக்கியவாதியாகவும் வரலாற்றுல வந்து நிலை பெற்றுகிறார். அப்ப என்னன்னா அந்த முற்போக்கான சிந்தனை வந்து அவருடைய காலகட்டத்திலே வந்து வந்திருக்கு. அதுக்கு பின்னாடி சிலது ரொம்ப யதார்த்தமா எழுதுறதுனால சில விஷயங்கள் வந்து இதோட அப்படியே விட்டுறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த இது அதையும் மாறி இன்னும் போகும்பொழுது இன்னும் பெண்ணுடைய பார்வையில அவங்க அதிகமா எழுதும்போது அந்த மாற்றங்கள் இன்னும் அதிகமா வரும்னு நினைக்கிறேன். நம்ம ரொம்ப இப்ப தீவிரமான போக்கெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த தீவிரமான போக்கு இன்றைய பெண்கள் எழுதும் பொழுதும் நமக்கு அதிர்ச்சி தரக்கூடிய கதைகள் எல்லாம் அவங்க எழுத வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்களுடைய பார்வையில
1: இன்றைக்கு நமக்கு அதிர்ச்சி ஒரு
0: சாதாரண விஷயம் ஆகும். நீங்க முன்னாடி எல்லாம் இந்த சில விஷயங்கள் எல்லாம் வெளிப்படையா பேச முடியாதுனால இப்ப வெளிப்படையா பேசுறாங்க, இப்ப போராட்டங்கள் எல்லாம் பண்றாங்க இல்லையா,
1: பேச விஷயங்கள் துணியா இப்ப இலக்கியமா இருக்கு. அதனால
0: பேச பொருளை பேசுறதுங்கிற மாதிரி பேசுறது. ஆமா, அந்த இதுவெல்லாம் வந்து அல்லது இப்போ இந்த ஓரின சேர்க்காளர்கள் அவங்கள பற்றியான விஷயங்களா இருக்கட்டும், அது மாதிரி பல விஷயங்களும் முன்னாடி பேச தயங்கின விஷயங்கள்லாம் இப்ப அந்த படைப்புகளை வந்து பேசுறாங்க அப்படிங்கிறது தான் விஷயம்.
1: விளிம்பு நிலையில இருக்கிறது அந்த
0: ஆமா
1: கட்டமைக்கப்பட்ட ஒரு சமுதாயத்துல வெளியில இருக்கவங்களை பத்தியும் பேசுறதுக்கு இன்னைக்கு பல எழுத்துக்கள்
0: வந்துருச்சு.
1: அது மேலை நாடுகள்ல முன்னாடி
0: ஆரம்பிச்சிருக்கு. பற்றியான எழுத்துக்களும் இப்ப நிறைய வந்துட்டு
1: நிறைய வருது, நிறைய வருது. ஒரு ஆரோக்கியமான போக்கு அப்படின்னு
0: கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா சமூகத்துல ஒதுக்கி வைக்கப்பட்ட மக்கள் வெளிம்பு நிலையில இருக்கிறவங்க அவங்களுடைய இது இல்ல அவங்களுடைய பிரச்சனைகள் அப்பதான் எல்லாருக்கும் தெரியும். அப்ப புரிந்து கொண்டாதானே அவங்களை கொஞ்சம் கருணையோட நடத்த முடியும் இல்லையா.
1: ஆமா,
0: முன்னாடி திருநங்கைகள் நடத்தப்பட்ட விஷயத்துக்கும் இப்போ அவங்க நடத்தப்பட்ட விஷயத்துக்கு எவ்வளவு இருக்குது,
1: நிறைய மாற்றம் இருக்கு தமிழ் சமூகத்துல. மாற்றம் இருக்கு.
0: ஆமா ஆமா,
1: வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு மாற்றம். நம்ம யாரையும் வந்து இந்த சமூகத்துல வந்து கைவிட்டுட்டு போக மாட்டோம்,
0: கேள்விக்குரிய
1: நீங்கள் வந்து எந்த ஒரு முறைமைகளும் வராமல் எந்த ஒரு கட்டமைப்புகளும் வராமல் வெளியில் நிற்கும் ஒரு தனி மனிதனாக இருந்தாலும் 100 பேர் ஒரே மாதிரி இருந்தாலும் நான் ஒரு ஆள் வித்தியாசமான ஆளா இருந்தா கூட அவங்கள வந்து நம்ம வந்து அரவணைச்சு நம்மளோட கூப்பிட்டு போகன்றதா நம்மளுடைய இதுவா இருக்கு.
0: போராட்ட காலங்களில் பெண்கள் வந்து அதிகம் போராட்டத்துல வராங்க, அது இல்லாம தொடர்ச்சி பெண்களுக்கான அமைப்புகளையும் பெண்கள் வந்து போராடுறாங்க. இப்போ அவங்கள் போன்ற ஆட்கள் கதை எழுத வந்தாங்கன்னு சொன்னாக்கா பெண்கள் தான் முக்கியமான கதாநாயகி யாரில் இருப்பாங்க. இப்ப ஆண்கு தலைமை இப்ப ஹீரோன்னு சொல்றோம் இல்லையா, அந்த இடத்துல பெண்ணு வைத்து எழுதப்படக்கூடிய படைப்புகளும் எதிர்காலத்துல நிறைய வரும்னு நினைக்கிறேன். அதாவது ஆண் இரண்டாம் பட்சமாகவும் பெண்ணு தான் ரொம்ப முக்கியமான ஒரு நிலையில இருக்கிற மாதிரியான கதாபாத்திரம் வரும்னு அப்படி நிறைய போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. பெண் தலைமையில நிறைய போராட்டங்கள் வந்து முன்னெடுக்கப்பட்டது.
1: ஒரு அருமையான நிகழ்ச்சியில நம்ம உரையாடி இருக்கோம். உங்களுடைய கல்வி பணிகளில் இருந்து சிறிது ஓய்வு எடுத்து ஒரு நாளை எங்களுக்கு ஒதுக்கி எங்களுடைய ஒளிப்பதிவு கூடத்திற்கு வந்து ஆகாஷவாணி நேயர்களுக்காக ஒரு அருமையான நிகழ்ச்சியை அமைச்சு கொடுத்துருக்கீங்க, அதுக்கு மிக்க நன்றி.
0: ரொம்ப முக்கியமான நாவல்கள் அதனுடைய கதை மாந்திரில கூட மறுபடியும் அவங்கள கூட நான் உரையாடினேன், அவங்கள பற்றி நான் தெரிஞ்சுக்க வாய்ப்பு தந்தீங்க, அதுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி.
2: இலக்கியம் பேசுவோம் கேட்டீர்கள். கதையின் நாயகிகள் பங்கேற்றவர் கவிஞர் யாழினி முனுசாமி அவர்கள், உடன் உரையாடியவர் பொன்சந்திரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 12:10. ஆகாஷ்வாணி.
1: ₹10,00,000 லாட்டரி எனக்கா? வாவ்!
2: போலி ஆஃபர்ஸ் இருந்து ஜாக்கிரதையா இருங்க.
3: RBI சொல்கிறது,
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் சென்னை ஆகாஷ்வாணி மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள். 12:10 சங்கீத சாரல். சம்பா குமார் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்கலாம். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம். 12:50 மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு, தொடர்ந்து மெல்லிசை பாடல்கள். 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பழங்குடியின மக்களின் சமூக பொருளாதார நிலையை மேம்படுத்தும் திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 எண்ணுயிர் தோழி தேன்கூடு தொகுப்பு நிகழ்ச்சி, பெயர் சொல்லும் கதை, வழங்குபவர் முனைவர் என் சுலோச்சனா அவர்கள், எழுத்தின் இசை, வழங்குபவர் கவிஞர் குடந்தை அனிதா அவர்கள், நலமாய் வளமாய், வழங்குபவர் யோகக்கலை பயிற்றுநர் பவித்ரா பால்ராஜ் அவர்கள், கதையரங்கம் கதை சொல்பவர் வி துர்கா ரமேஷ், அமைப்பு டாக்டர் கே வித்யாவதி. 2:15 திரைகானம் கேட்கலாம். 2:35 சேர்ந்திசை பாடல் பயிற்சி, ஹிந்தி மொழி பாடல் ஹம் ஏக் ஹை, எழுதியவர் எஸ் சி குப்தா அவர்கள். 5:30 திரைகானம். 6:10 பொன்னியின் செல்வங்கள், வாசிப்பும் ஆய்வும். இந்நிகழ்ச்சி 9:00 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் ஒலிபரப்பாகும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் தினம்தோறும் மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள், வாசிப்பும் ஆய்வும். 7:00 சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம் கேட்கலாம். 7:10 திருப்பூர் மாவட்ட செய்திகள், வழங்குபவர் பி சபரீஷ் அவர்கள். 7:25 பண்ணை செய்தி தொடர்ந்து.
1: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்
2: பயிர் வகைகளை வந்து நடுவுல நட்டுட்டு சுத்தி வந்து தாவர செடிகள்ல பயன்படுத்தலாம், முள் நிறைந்த மரங்களை பயன்படுத்தலாம், அப்படி இல்லைன்னா உயரமா வளரக்கூடிய மரங்களான சவுக்கு தேக்கு அந்த மாதிரி நிறைய மரங்களும் நமக்கு தேவையான வடிவத்துல கொண்டு வந்து பயிர்களை பாதுகாக்கிறது தான் வந்து உயிர்வேலி அப்படின்னு சொல்லுவாங்க.
1: வேளாண்மையில் உயிர் வேலியின் பங்கு குறித்து காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய பண்ணை மேலாளர் முனைவர் வி வசுமதி அவர்கள் கூறும் கருத்துக்கள், தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
0: இரவு 8:05 திரைகானம் கேட்கலாம். 9:15 செய்தி சுடர், 9:30 அரங்கிசை நிகழ்ச்சியில் சசாங்க் சுப்பிரமணியம் அவர்களின் புல்லாங்குழல் இசை ஒலிபரப்பாகும். அக்கறை எஸ் சொர்ணலதா அவர்கள் வயலின், கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம், டி ஹெச் வி உமாசங்கர் அவர்கள் கட்டம். 10:45 காற்றோடு கலந்திடவா இனிய திரைப்பட பாடல்கள் வலம் வரும். இவையாவும் சென்னை ஆகாஷ்வாணி மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள். 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போவில் பகல் 1:00 நிலாவ கையில் பிடிச்ச திரைப்பட ஒலிச்சித்திரம் கேட்கலாம். சந்திரசேகர், சீதா, வினு சக்கரவர்த்தி, எஸ் எஸ் சந்திரன் ஆகியோருடன் பலர் நடித்துள்ளனர். இசை சங்கர் கணேஷ், இயக்கம் ராமநாராயணன். நிலாவ கையில் பிடிச்ச திரைப்பட ஒலிச்சித்திரம் 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போவில் 1:00. சென்னை எஃப்எம் கோல்டில் 1:10 இசை மலர் நிகழ்ச்சியில் ஆர் ராஜீவ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். திருச்சேரி பி கார்த்திக் அவர்கள் வயலின், விளாங்குடி வி சிவகுமார் அவர்கள் மிருதங்கம். 1:10 5:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் ஸ்வர்ணரேதாஸ் அவர்களின் பாட்டு, எம் ஸ்ரீகாந்த் அவர்கள் வயலின், கே ஆர் வெங்கடசுப்ரமணியம் அவர்கள் மிருதங்கம். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

நேரம் 12:10. ஆகாஷ்வாணி சங்கீத சாரல். சம்பாகுமார் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்கலாம். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம். முதலில் கல்லார்க்கும் கற்றவர்க்கும், ராமலிங்க சுவாமிகள் திருவருட்பா.

ஆனிரை மேய்க்க நீ போதி. பெரியாழ்வார் பாசுர விருத்தம் தொடர்ந்து வைகல் பூங்கழிவாய் நம்மாழ்வார் பாசுரம்.

அப்பர் தேவார விருத்தம் தொடர்ந்து திருஞான சம்பந்தர் தேவாரம் ஒற்றுமை சேர்வது கேட்டோம். நிறைவாக அண்ணாமலை ரெட்டியார் இயற்றிய காவடி சிந்து சென்னிக்குள நகர் வாசன்.

இதுவரை சங்கீத சாரலில் சம்பா குமார் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்டீர்கள். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம். இனி தமிழில் செய்திகள் தொடரும்.

செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தியா தலைமையேற்று நடத்தவுள்ள பிரிக்ஸ் உச்சி மாநாட்டையொட்டி தொலைத்தொடர்பு அமைச்சர்கள் கூட்டம் மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தலைமையில் புனேயில் தொடங்கியது. மேற்குவங்க மாநிலம் சென்றுள்ள மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று சிலிகுரியில் வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். ஜம்மு ஸ்ரீநகர் இடையே உத்தம்பூர் வழியாக வந்தே பாரத் ரயில் இயக்கப்படும் என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ஈரான் நாட்டை இணைக்கும் அனைத்து நீர்வழி தடங்களையும் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டியது அவசியம் என்று அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். ஜெர்மனி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சஹஜா அமலப்பள்ளி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியா தலைமையேற்று நடத்தவுள்ள பிரிக்ஸ் உச்சி மாநாட்டையொட்டி தொலைத்தொடர்பு அமைச்சர்களின் 12வது கூட்டம் மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்யா சிந்தியா தலைமையில் புனேயில் இன்று தொடங்கியது. உறுப்பு நாடுகளின் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர்கள் முக்கிய பிரதிநிதிகள் இதில் கலந்து கொண்டுள்ளனர். தகவல் தொடர்பு, தொழில்நுட்பங்களை மேம்படுத்துதல், மின்னணு கட்டமைப்புகள் உள்ளிட்டவை குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படவுள்ளது. எழுச்சிமிக்க எதிர்காலத்தை உருவாக்குவதற்கான புதிய கண்டுபிடிப்புகள், ஒத்துழைப்பு மற்றும் மாற்றம் என்பது இக்கூட்டத்தின் கருப்பொருளாகும். இதனிடையே பிரிக்ஸ் உச்சி மாநாட்டையொட்டி சுற்றுலாத்துறை அமைச்சர்களின் கூட்டம் இன்று ஜெய்ப்பூரில் நடைபெறவுள்ளது. 2 நாள் நடைபெறும் இக்கூட்டத்தில் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் சுற்றுலாத்துறை அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் பங்கேற்க உள்ளனர். நீடித்த மற்றும் நம்பிக்கை மிக்க சுற்றுலா கட்டமைப்பை ஏற்படுத்துவது, திறன் மேம்பாடு, தடையற்ற போக்குவரத்து வசதி, செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட தொழில்நுட்பங்களை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய விஷயங்கள் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளன. பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே தொலைத்தொடர்பு துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும், வளர்ந்து வரும் நாடுகளின் தொலைத்தொடர்பு கட்டமைப்பை மேம்படுத்துவது குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படுகிறது. இந்தியா தலைமையேற்று நடத்தவுள்ள பிரிக்ஸ் உச்சி மாநாட்டையொட்டி சுற்றுலாத்துறை அமைச்சர்களின் கூட்டம் ஜெய்ப்பூரில் சற்று முன் தொடங்கியது. பிரதமரின் ஆஷா திட்டத்தின் கீழ் விவசாயிகள் பயன்பெறுவதற்கான நிதி ஒதுக்கீடு ஒவ்வொரு ஆண்டும் அதிகரிக்கப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். விவசாய விளைபொருட்களுக்கு நியாயமான விலை கிடைப்பதற்கான இத்திட்டத்திற்கு கடந்த 2024-25 5400 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்ததாகவும், நடப்பு நிதியாண்டில் இது 7000 கோடி ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். விவசாய விளைபொருட்களுக்கு நியாயமான விலை கிடைத்து நிலையான வருவாய் பெறுவதற்கு அனைத்து முயற்சிகளையும் மத்திய அரசு செய்து வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். 3 நாள் பயணமாக மேற்குவங்க மாநிலம் சென்றுள்ள மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று சிலிகுரியில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். இன்று பிற்பகல் கபாக்காளி மைதானத்தில் புதிய குற்றவியல் நடைமுறை சட்டங்கள் தொடர்பான கண்காட்சியை அவர் தொடங்கி வைக்கிறார். மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி மற்றும் மாநில அமைச்சர்கள் இதில் கலந்து கொள்கிறார்கள். குற்றவியல் நடைமுறை சட்டம் தொடர்பான விழிப்புணர்வை அனைத்து தரப்பினரிடமும் கொண்டு செல்லும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த கண்காட்சி இம்மாதம் 26ஆம் தேதி வரை நடைபெறும். பின்னர் மேற்குவங்க மாநில பிஜேபி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களையும் திரு அமித்ஷா இன்று மாலை சந்தித்து பேசவுள்ளார். ஜம்மு ஸ்ரீநகர் இடையே உத்தம்பூர் வழியாக 3வது வந்தே பாரத் ரயிலை இயக்குவதற்கான நடவடிக்கையை ரயில்வே துறை மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங்கிற்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் அவரது கோரிக்கையை ஏற்று 3வது வந்தே பாரத் ரயிலுக்கு ஒப்புதல் அளிக்கப்படுவதாக கூறியுள்ளார். வந்தே பாரத் ரயில் வசதி தங்களுக்கு கிடைத்துள்ளதற்கு உத்தம்பூர் மக்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இந்த ரயில் சேவையின் மூலம் அப்பகுதியின் பொருளாதாரம், சுற்றுலா மேம்படும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். உத்தம்பூர் மக்களின் நீண்டகால கோரிக்கை நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் திரு ஜிதேந்திர சிங்கிற்கு எழுதியுள்ள கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். சிங்கப்பூர் உள்ளிட்ட ஆசிய நாடுகளுக்கிடையே பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். 4வது இந்தியா சிங்கப்பூர் அமைச்சர்கள் நிலையிலான பொருளாதார மற்றும் வர்த்தக சந்திப்பு நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், இந்தியாவின் வளர்ச்சி குறித்தும் விரைந்து வளர்ச்சி பெற்று வரும் பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்றும், முதலீட்டுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி

0: தலைமையிலான அரசு தொழில்கள் மற்றும் வர்த்தகத்தை பெருக்குவதற்கான நடவடிக்கையை முனைப்புடன் மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூறினார். இக்கூட்டத்தையொட்டி திரு பியூஷ் கோயல் குளோபல் ஃபைனான்ஸ் அண்டு டெக்னாலஜி நெட்வொர்க் நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரி திரு சொப்னேந்து மொஹந்தியை சந்தித்து முதலீட்டுக்கான வாய்ப்புகள் குறித்து விவாதித்தார். இந்தியா சிங்கப்பூர் இடையேயான நிதிசார் ஒத்துழைப்பு, தொழில்நுட்ப பகிர்வு, மின்னணு பொருளாதாரம் உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் குறித்தும் அவர் விவாதித்தார். இந்த கூட்டத்தில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், வர்த்தகம் மற்றும் தொழில்துறை இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா, சிங்கப்பூரின் வெளியுறவு மற்றும் வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு கன்ஷியோ உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமரின் சுதந்திர தின உரை குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: நாடு முழுவதும் மத்திய அரசின் முத்ரா வங்கி கடனுதவி திட்டத்தின் கீழ் தொழில் தொடங்குவதற்கு கடனுதவி வழங்கப்பட்டு வருகிறது. தென்காசி மாவட்டத்தில் மத்திய அரசின் கடனுதவி பெற்று தொழில் தொடங்கி பயன்பெற்று வருவதாக பயனாளிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
2: பாரத பிரதமர் மோடி ஐயா முத்ரா திட்டத்தின் கீழ் எனக்கு முத்ரா லோன் கடன் திட்டம் வந்து நல்லபடியா அது கிடைச்சது. அதை பயன்படுத்தி நான் வேலை இல்லாத இளைஞராக இருந்தனால எனக்கு அந்த திட்டத்தின் மூலமா என்னுடைய வாழ்வு வந்து நல்லபடியா மாறி இருக்கு. இதுக்கு வந்து நான் பாரத பிரதமர் மோடி ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றினை தெரிஞ்சு கொள்கிறோம். இந்த திட்டத்தை எல்லாரும் தெரியாதவங்க தெரிஞ்சு இந்த திட்டத்தை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன்.
3: பாரத பிரதமர் மோடி ஐயா அவர்கள் முத்ரா திட்டத்தின் கீழ் ஃபர்ஸ்ட் 2 லட்சம் ரூபாய் கடன் பெற்று அந்த இதில் சிறு தொழில் செஞ்சு அடுத்து 5 லட்சம் வரைக்கும் ஐயா கொடுக்குறாங்க. எல்லாரும் பயன்படுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
0: ஈரான் நாட்டை இணைக்கும் அனைத்து நீர்வழி தடங்களையும் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டியது அவசியமாகிறது என்று அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். தனியார் வானொலிக்கு அவர் அளித்த பேட்டியில் ஈரான் மேலும் அணு ஆயுதங்கள் வாங்குவதை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்று தெரிவித்தார். ஈரான் மீதான ராணுவ நடவடிக்கை சரியானதே என்று தெரிவித்த திரு டிரம்ப், இந்த போர்ச்சூழல் காரணமாக அமெரிக்க மக்கள் பெட்ரோலியப் பொருட்களின் விலை உயர்வை சந்தித்து வருவதாக கூறினார். ஈரானில் அணு ஆயுத உற்பத்திக்கு ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்றும், அந்நாட்டு ராணுவம் தனது வலிமையை முற்றிலும் இழந்துவிட்டதாகவும் அவர் கூறினார். ஏவுகணைகளையோ ட்ரோன்களையோ உற்பத்தி செய்ய முடியாத நிலையில் ஈரான் உள்ளதாகவும் அவர் கூறினார். ஈரானிடம் அணு ஆயுதங்கள் கிடைத்துவிட்டால் இஸ்ரேல் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகள் மீது அணு ஆயுத தாக்குதல் நடத்த அந்நாடு முற்படும் என்றும் திரு டிரம்ப் கூறினார். சவுதி அரேபியா, கத்தார், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், குவைத், பஹ்ரைன் ஆகிய நாடுகள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்த ஈரான் திட்டமிட்டுள்ளதாகவும் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார். சோமாலியாவின் பண்ட்லன் கடற்கரை பகுதியில் கேமரூன் நாட்டைச் சேர்ந்த சரக்கு கப்பலை கடற்கொள்ளையர்கள் கடத்தியுள்ளனர். அதில் பயணம் செய்த 10 மாலுமிகளில் 6 பேர் இந்தியர்கள். லுபூஃப் என்ற பெயரிலான இந்த கப்பல் கடத்தப்பட்ட பின் நூகால் பகுதிக்கு கொள்ளையர்கள் கப்பலை கொண்டு சென்றுள்ளனர். இந்த கப்பலில் துருக்கி நாட்டின் ராணுவ பயிற்சிக்காக தளவாடங்கள் எடுத்துச் செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் தொலைத்தொடர்பு கருவிகள் மற்றும் செயற்கைக்கோளில் பயன்படுத்தும் கருவிகளும் கொண்டு செல்லப்பட்டுள்ளன. இதில் சென்ற மாலுமிகளில் 6 பேர் இந்தியர்கள், தலா ஒருவர் துருக்கி மற்றும் ஜார்ஜியாவைச் சேர்ந்தவர்கள், 2 பேர் செர்ஜியாவைச் சேர்ந்த பாதுகாப்பு காவலர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரள கடலோரப் பகுதிகளில் இன்று அலையின் சீற்றம் கடுமையாக இருக்கக்கூடும் என்று தேசிய கடல்சார் தகவல் சேவை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. 1 முதல் 1.5 மீட்டர் உயரம் வரை எட்டக்கூடிய அலைகள் திருவனந்தபுரம், கொல்லம், ஆலப்புழா, எர்ணாகுளம், மலப்புரம், கோழிக்கோடு, கண்ணூர் மற்றும் காசர்கோட் பகுதிகளில் இந்த அலையின் சீற்றம் காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகஜா அமலாபல்லி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 7-6, 6-3 என்ற செட் கணக்கில் ஜெர்மனியின் கரோலினை வென்றார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் திண்டுக்கல் கோவை அணியையும் சேப்பாக் திருச்சி அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா தலைமையேற்று நடத்தவுள்ள பிரிக்ஸ் உச்சி மாநாட்டையொட்டி தொலைத்தொடர்பு அமைச்சர்கள் கூட்டம் மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தலைமையில் புனேயில் இன்று தொடங்கியது. மேற்குவங்க மாநிலம் சென்றுள்ள மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று சிலிகுரியில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். ஜம்மு ஸ்ரீநகர் இடையே உத்தம்பூர் வழியாக வந்தே பாரத் ரயில் இயக்கப்படும் என்று ரயில்வே அமைச்சர் திரு

0: வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ஈரான் நாட்டை இணைக்கும் அனைத்து நீர்வழி தடங்களையும் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டியது அவசியம் என்று அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். ஜெர்மனி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகஜா அமலப்பள்ளி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50, ஆகாஷ்வாணி சென்னை. வானிலை அறிக்கை, மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு.

மன்னால் வளைகுடா குமரி கடற்பரப்பை ஒட்டி வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். மேலும் பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும் இன்று தொடங்கி இம்மாதம் 23ஆம் தேதி வரை மேற்கு மத்திய அரபிக் கடற்பரப்பின் பெரும்பாலான பகுதிகள், கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பை ஒட்டியுள்ள சில பகுதிகள், தென்மேற்கு வங்கக் கடற்பரப்பின் சில பகுதிகள், தென்கிழக்கு வங்கக் கடற்பரப்பை ஒட்டியுள்ள சில பகுதிகளில் வீசக்கூடும். 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்த 60 கிலோமீட்டர் வேகத்திலும் அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் வீசக்கூடும். 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்த 60 கிலோமீட்டர் வேகத்திலும் நாளையும் நாளை மறுநாளும் வடகடலோர ஆந்திர பிரதேசம், மேற்கு மத்திய வங்கக் கடற்பரப்பு, அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் வீசும் வாய்ப்புண்டு. இக்கடற்பரப்புகளுக்கு இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். மீண்டும் வானிலை அறிக்கை 2:55. இனி மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். உமாரமணன் பாடியுள்ள பாடல் எஸ் சந்தானம் இயற்றிய பாடல், எஸ் ஏ ஜெயஸ்ரீ ஜெகன்.

சுதா ரகுநாதன் பாடியுள்ள பாடலை இயற்றியவர் முகமது ஜக்காரியா. இசை சி மணிராஜா.

மெல்லிசை பாடல்கள் கேட்டீர்கள். நேரம் 1:30. ஆகாஷ்வாணி. பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் ஜன்ஜாத்திய உன்னத் கிராம் அபியான் என்ற திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம்.

0: மலைவாழ் பழங்குடியின மக்களின் சமூக பொருளாதார நிலைமையை உயர்த்துவதற்காக மத்திய அரசால் கொண்டுவரப்பட்டுள்ள திட்டம்தான் ஜன்ஜாத்திய உன்னத் கிராம் அபியான் திட்டம். பழங்குடியின மக்கள் வாழும் குடியிருப்புகளை பெரும்பான்மை கிராமங்களுக்குள்ளும் வளர்ச்சி நோக்கி முன்னேறும் மாவட்டங்களின் வரிசையிலும் கொண்டுவர திட்டம் வகுத்து, அதன் அடிப்படையில் 63,000 கிராமங்களின் கீழ் 5 கோடி பழங்குடியினர் பயனடைகின்றனர். இந்த திட்டம் பழங்குடியின விவகாரத்துறை அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டில் அமல்படுத்தப்படுகிறது. இந்த திட்டமானது ஏற்கனவே அமலில் உள்ள பிரதான் மந்திரி ஜன்ஜாதி ஆதிவாசி நியாய மகா அபியான் PM ஜன்மன் என்ற திட்டத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டு பழங்குடியின பகுதிகளில் அடிப்படை வசதிகளை கொண்டு வருவது, குறிப்பாக பாதிப்புக்கு உள்ளாகும் மலைவாழ் பழங்குடியின குடியிருப்புகளில் தேவையான வசதிகளை நிறைவேற்றுவது என பல செயல் திட்டங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. அதிகளவில் பழங்குடியினரை கொண்டுள்ள மாநிலங்கள் இந்த திட்டங்களினால் பயனடையும் என மத்திய அரசு நம்புகிறது. பெரும்பாலான மலைப்பகுதிகளில் பழங்குடியின மக்களுக்கு போதிய வசதிகள் கிடைக்கப்பெறாத காரணத்தினால் பகவான் பிர்சா முண்டா அவர்களின் பிறந்த தினத்தில் அவருக்கு மரியாதை செலுத்தும் வகையில் PM ஜன்மன் திட்டம் கொண்டுவரப்பட்டது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் மட்டும் சுமார் 25% மக்கள் பழங்குடியினர்கள் என புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த திட்டங்களினால் விரைவான நிதி ஒதுக்கீடு ஏற்படுத்தப்படுகிறது. மேலும் இதனால் பயணிக்க கடினமான பகுதிகளிலும் தேவையான கட்டமைப்பு வசதிகளை உருவாக்க வாய்ப்பு கிடைக்கிறது. இதனோடு கூடவே நில சீரமைப்பு விதிகளும் இயற்றப்பட்டுள்ளன. நில நிர்வாகம், நகர திட்டமிடல் மற்றும் பயன்பாடு போன்றவை நகர்ப்புறங்களில் மட்டுமல்லாது கிராமப்புறங்களிலும் மேம்படுத்தப்படுகிறது. கிராம பகுதிகளிலும் நிலப்பதிவுகள் முறைப்படுத்தப்படும். இதற்காக நிதிநிலை அறிக்கையில் மத்திய அரசு தனி கவனம் செலுத்தியுள்ளது. இது போன்ற பிற்படுத்தப்பட்ட பகுதிகளில் ஏகலவ்யா மாதிரி பள்ளிகள் கொண்டுவரப்பட்டுள்ளன. இதனால் தொலைதூர பழங்குடியின பகுதிகளிலிருந்து வரும் மாணவர்களுக்கும் இவை பெரும் பயனளிக்கக்கூடியதாக அமைகின்றன. இதுவரை தரமான கல்வி என்பது எட்டாக்கனியாகவே இந்த பகுதியில் உள்ள பெரும்பாலான மாணவர்களுக்கு இருந்து வந்துள்ளது. இனி தங்களுக்கும் நல்ல கல்வி தாங்கள் வசிக்கும் பகுதிகளிலேயே கிடைக்கும் என்பதால் அவர்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதனோடு மட்டுமல்லாமல் உயர்கல்வி பயில விரும்பும் மாணவர்களுக்கு சிறப்பு ஏற்பாடுகளும் நிதி ஒதுக்கீடும் அளிக்கப்பட்டுள்ளன. பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான நலத்திட்டங்களை உருவாக்குவதற்கு நிதி ஒதுக்கீடு சுமார் 3,000 கோடியிலிருந்து சுமார் 6,000 கோடி வரை உயர்த்தி வழங்கப்பட்டுள்ளது. அதேபோல் பிரதான் மந்திரி ஆதி ஆதர்ஷ் கிராம் யோஜனா திட்டத்திற்கான நிதி சுமார் 300 கோடியிலிருந்து 1,000 கோடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் துறைகள் ரீதியாக தனி கவனம் செலுத்தப்படுகிறது. கல்வி, சுகாதாரம், வேளாண்மை, திறன் மேம்பாடு, வேலைவாய்ப்பு போன்ற விஷயங்களில் பழங்குடியின மக்களுக்கு போதிய ஊக்கத்தை அளித்து அவர்களுக்கு சலுகைகளை உருவாக்கித்தர மத்திய அரசு முனைப்பு காட்டி வருகிறது. பல சமூக சிந்தனையாளர்களின் பார்வையில் இந்த திட்டமானது பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. பழங்குடியினர் வசிக்கும் கிராமங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படுவதற்காக இந்த திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதால் மலைவாழ் சமூகங்களுக்கும் அனைத்து விதமான வாய்ப்புகளும் கிடைக்கும் என நம்பப்படுகிறது. பழங்குடியின மக்களின் நலவாழ்விற்கு உதவும் தன்னார்வ அமைப்புகளுக்கும் தேவையான உதவி, தொழில் தொடங்க முதலீடுகள், பழங்குடியின மக்கள் தயாரித்துள்ள கைவினைப் பொருட்களை சந்தைப்படுத்துவது போன்ற பல விஷயங்களில் அரசு உதவி அளித்து வருகிறது. பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இதுவரை ஜன்ஜாத்திய உன்னத் கிராம் அபியான் என்ற திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.
1: சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து
2: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை வல்சா வில்லியம்ஸ். India and Brazil have signed a memorandum of understanding to deepen cooperation in telecommunications and information and communication technologies, ICTs, on the sidelines of the BRICS ICT track meeting. Union Minister Sindhia said in a post that the MOU would deepen bilateral collaboration on universal connectivity, cybersecurity, digital public infrastructure, emerging technologies, capacity building and exchange of best practices. He called the agreement a strong step forward in bolstering India-Brazil collaboration for a

இன்றைக்கு நான் பார்க்க போகும் ஒரு ஊர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற கல்குளம்ன்ற ஒரு ஊர். அந்த ஊருக்கு ஏன் அப்படி ஒரு பேர் வந்திருக்கிறது என்று பார்க்கும் பொழுது, அந்த ஊரை சுற்றி கற்கள் நிறைந்த நிலப்பகுதியாகவும் அதே போல குளம் நிறைந்த நிலப்பகுதியாகவும் இயற்கையின் அடிப்படையில் அந்த ஊருக்கு கல்குளம் என்று பேர் வந்திருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். அதுபோல இன்னொரு வலிமை அந்த ஊருக்கு என்ன இருந்திருக்கிறது அப்படின்னு பார்க்கணும், கற்களால் ஆன சுவர்களும் கோட்டைகளும் பாதுகாப்பு அரணாக அந்த ஊருக்கு இருந்திருக்கிறது. அதனாலேயும் அது கற்குளம் என்பதுதான் கல்குளம் என்று சொல்லப்படுகிறதா நாம் பார்க்கிறோம். அது இன்னைக்கு வந்து பத்மநாபபுரம் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையின் வேளிமலை அடிவாரத்தில் இந்த ஊர் இயற்கை சூழ்ந்த நிலப்பகுதியாக அமைந்திருக்கு. அதனால இந்த ஊர் வந்து கல்குளம் நாகர்கோவிலிருந்து திருவனந்தபுரம் செல்லும் சாலையில் தக்கலையில் இருந்தும் பத்மநாபபுரம் செல்லலாம். இது ஏன் பத்மநாபபுரம்னு பேர் வந்திருக்கிறதுன்னு அதுக்கும் கல்குளத்துக்கும் என்ன தொடர்பாக இருந்திருக்கிறது அப்படின்னு பார்க்குறப்ப, கல்குளம் வேணாட்டினுடைய தலைநகரமாக இருந்திருக்கிறது. வேணாட்டின் தலைநகரமாக இருந்திருக்கிறது அப்படின்னா வேணாடுனா என்ன அப்படின்னு நம்மளுக்கு கேட்க தோணுது இல்லை. பண்டைய சேர மன்னர்கள் வந்து பல்வேறு நாடுகளாக பிரித்து ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க. அதுல ஒரு நாடுதான் வேணாடு. அந்த வேணாடு என்றால் வேளிர் நாடு என்று பொருள். வேளிர் நாடுதான் வேல் நாடு, வேள நாடு வேணாடு என்று அழைக்கப்படுகிறது. அப்ப அங்கு அந்த பக்கம் கன்னியாகுமரி மாவட்டம் பக்கம் கொல்லம், இரணியல், பத்மநாபபுரம் இவையெல்லாம் அப்ப தலைநகரமாக இருந்திருக்கிறது. அதற்கு பிறகு அதாவது கிபி 1744 திருவிதாங்கூர் சமஸ்தானமாக அது மாற்றப்பட்டிருக்கிறது. எப்படின்னா வேணாட்டிலிருந்து அந்த பகுதி திருவிதாங்கூர் சமஸ்தானமாக மாற்றப்பட்டிருக்கிறது. அப்படிதான் அந்த ஆண்டு மார்த்தாண்ட வர்மன் என்ற மன்னர் வேணாட்டின் பெயரை திருவிதாங்கூர் என்று மாற்றியிருக்கிறார். அப்படி அவர் அங்கு இருக்கும் பத்மநாப சாமிக்கு இந்த ஊரை அர்ப்பணம் செய்திருக்கிறார். அதன் நினைவாக கல்குளத்திற்கு பத்மநாபபுரம் என்ற பெயரை அம்மன்னர் சூட்டியிருக்கிறதாக வரலாற்றில் நாம் அறிகிறோம். அதே போல அந்த திருவிதாங்கூர் சமஸ்தானத்திற்கு அந்த பத்மநாபபுரம் வந்து முதல் தலைநகரமாக விளங்கியிருக்கிறது. வேணாட்டிற்கும் தலைநகரமாக இருந்திருக்கு. அதற்கு பிறகு திருவிதாங்கூர் சமஸ்தானம் உருவெடுத்த பிறகும் அந்த பத்மநாபபுரம் முதல் தலைநகரமாக மார்த்தாண்டவர்மா மன்னருக்கு அது ஒரு ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியாக இருந்திருக்கிறது. அதனாலதான் இந்த ஊருக்கு பழைய பெயராக கல்குளம் என்றே இருந்திருக்கிறது. அதே போல இது வந்து பழைய கல்வெட்டுகள் அனைத்திலும் இந்த பத்மநாபபுரம் என்பது கல்குளம் என்றே குறிப்பிடப்பட்டிருக்கிறதை நாம் அறியலாம். கேரள மன்னர்களின் தலைநகரமாக விளங்கிய பத்மநாபபுரத்தில் அம்மன்னர்களது அரண்மனை இன்று நினைவு சின்னமாக விளங்குவதை நாம் அறிகிறோம். எல்லாரும் அந்த பக்கம் திருவனந்தபுரம் போனனா பத்மநாப அரண்மனையை சுத்தி பார்க்கணும் என்று மிகவும் ஆவல் கொள்வாங்க. அப்படியாக அந்த பத்மநாபர் அரண்மனை இன்றும் கல்குளம் அரண்மனை என்றும் அழைக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல பத்மநாபர் சுவாமிக்கு சாத்தப்படும் மாலை மாணிக்க மாலை பெரிய புகழ்பெற்ற அது அப்படின்னு பார்க்கிறோம். இந்த மாணிக்க மாலைக்கு பெயர் சூட்டியவர் மார்த்தாண்டவர்ம மன்னர் என்று நாம் வரலாற்றில் அறிகிறோம். தோவாலையில இருந்து இந்த மாணிக்க மாலை சாமிக்கு சூட்டப்படுகிறதாக நாம் வரலாற்றில் பார்க்குறோம். தோவாலை வந்து மலர் சந்தைக்கு புகழ்பெற்ற ஒரு ஊர். அங்கு வந்து மல்லிகை பிச்சிப்பூ வந்து ரொம்ப விளைச்சலும் சந்தை பகுதியாகவும் தோவாலை விளங்கி இருக்கிறது. அங்கிருந்து இந்த மாணிக்க மாலை கட்டி இங்க கோயிலுக்கு கொண்டு வரப்படுகிறது என்று நாம் பார்க்கிறோம். மாணிக்கம் போல அந்த மாலை திகழ்வதால் அந்த மாலைக்கு மாணிக்க மாலை என்று மார்த்தாண்டவர்மர் பெயர் சூட்டியிருக்கிறார். அதுல வெள்ளை சிவப்பு அரளியும் பச்சை வண்ணத்திற்கு நொச்சி இலையையும் சேர்த்து சம்பா நாரினால் கட்டப்பட்டது என்று நாம் அறிகிறோம். இப்படி வரலாற்று சிறப்பு பெற்ற இந்த மாணிக்க மாலை கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கும் தோவாலையில் விளையும் இந்த மாணிக்க மாலைக்கு புவிசார் குறியீடு வழங்கியிருக்கிறது என்பது சிறப்புக்குரியது. அதே போல இந்த ஊரானது கல்குளம் அந்த கன்னியாகுமரி மாவட்டத்தின் மிகவும் வரலாற்று சிறப்பு மிக்க இயற்கை வளம் சூழ்ந்த ஒரு ஊராக இன்றும் திகழ்கிறதை நாம் அறிய முடிகிறது. இப்படிதான் இன்றைய ஊர் கல்குளம.

0: எழுத்தின் இசை பகுதியில் கவிதை வழங்குகிறார் கவிஞர் குடந்தை அனிதா அவர்கள்.
1: கவிதையின் தலைப்பு ஒன்றரை தலைக்காதல். நீ இல்லை என்றான பின்னும் தூவானமாய் பெய்யும் மழையை வீட்டின் உள்ளறையில் மறைந்திருந்து பார்க்கிறேன். நீ இல்லை என்றான பின்னும் தூவானமாய் பெய்யும் மழையை வீட்டின் உள்ளறையில் மறைந்திருந்து பார்க்கிறேன். காட்டுத்தனமாய் நீ காதலித்தால் நான் வெளியே வருகிறேன். காட்டுத்தனமாய் நீ காதலித்தால் நான் வெளியே வருகிறேன். பட்டாம்பூச்சியாய் பறக்கும் மனதை அரை மனதாய் கட்டுப்படுத்துகிறேன். பட்டாம்பூச்சியாய் பறக்கும் மனதை அரை மனதாய் கட்டுப்படுத்துகிறேன். அடம்பிடிக்கும் அவள் துளித்துளியாய் தூறுகிறாள். அடம்பிடிக்கும் அவள் துளித்துளியாய்

கூறுகிறாள். அப்போதெல்லாம் அவளுக்கு நான் என்றால் உயிர், அப்போதெல்லாம் அவளுக்கு நான் என்றால் உயிர். இன்று அவள் நனைந்து என்னை தவிக்க விடுகிறாள், இன்று அவள் நனைந்து என்னை தவிக்க விடுகிறாள். எத்தனை தொலைவிலிருந்து வந்தாலும் என்மேல் வழிந்த சில மலைத்துளிகள் பட்டாம்பூச்சியை எழுப்பி விடுகிறது. எத்தனை தொலைவிலிருந்து வந்தாலும் என்மேல் வழிந்த சில மலைத்துளிகள் பட்டாம்பூச்சியை எழுப்பி விடுகிறது. என்றோ ஒரு தலை காதலாய் காதலித்து இன்று வரை தங்கி செல்லாமல் தவிக்க விடும் உன் அரை மனசை வெயில் வேய்ந்த கூரையில் தடதடவென விழும் மலையாய் வரவேற்கிறேன். என்றோ ஒரு தலையாய் காதலித்து இன்று வரை தங்கி செல்லாமல் தவிக்க விடும் உன் அரை மனசை வெயில் வேய்ந்த கூரையில் தடதடவென விழும் மலையாய் வரவேற்கிறேன். நம் ஒன்றரை காதல் வலிந்து முற்றத்தில் கொட்டுகிறது. நம் ஒன்றரை காதல் வலிந்து முற்றத்தில் கொட்டுகிறது. காதலோ கடலே இல்லா ஊரிலும் எங்கோ கரை சேர்ந்துதானே ஆகும். காதலோ கடலே இல்லா ஊரிலும் எங்கோ கரை சேர்ந்துதானே ஆகும். ஒருதலை காதல் அனைவரும் அறிந்ததே. இங்கு ஒன்றரை தலை காதல் என்ற பதம் நிறைவேறாத காதல் ஒன்றை கவிஞர் சொல்கிறார் என்றே தோன்றுகிறது. ஒரு மழை நாளில் வீட்டிலிருந்து சில்லென்ற காற்று தேகம் தொட பட்டாம்பூச்சியாய் அந்த காதலித்த அரைமணம் சிலிர்ப்பதாகவும், நினைவில் மூழ்கிய காதலனோ காதலியோ அங்கு முற்றத்தில் கொட்டும் மழைநீரைப் போல கடலே இல்லாத ஊரிலும் எங்கோ கரை சேரத்தானே செய்யும் என்று காதல் ததும்பும் கவிதையே இந்த ஒன்றரை தலை காதல்.

0: நலமாய் வளமாய் வழங்குபவர் யோகக்கலை பயிற்றுனர் பவித்ரா பால்ராஜ் அவர்கள்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். இன்றைக்கி நான் சொல்லித்தரப்போகிற ஆசனா பேர் வந்து ஆஞ்சநேய ஆசனா. இந்த ஆஞ்சநேய ஆசனான்றது இந்த நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு ஒரு நல்ல ஆசனா. அதை நான் உங்களுக்கு நான் இப்போ சொல்லித்தரப்போகிறேன். உங்கள் கிட்டே இருக்கிற யோகா மேட் எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து ஸ்கிட் ஆகாத மாதிரி யோகா மேட் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். கார்பெட்டில் பண்ணக்கூடாது, ப்ராப்பரான யோகா மேட் எடுத்துக்கோங்க. ஒரு 8 mm திக்னஸ் இருக்கிற யோகா மேட் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது ஆக்சுவலாக. ஏன்னா இது வந்து முட்டியில் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து பண்ணுறதுனால கொஞ்சம் திக்னஸ் இருந்தால் பெட்டராக இருக்கும். இந்த கர்ப்ப காலத்தில் வந்து இந்த ஆஞ்சநேயாசனா பண்ணும்போது நம்மளோட இடுப்பு பகுதியோட தசைகள்லாம் வந்து நல்ல ஃப்ளெக்சிபிள் ஆகும், நல்ல நெகிழ தொடங்கும். அதே மாதிரி லோவர் பேக் பெயின் இருந்தாலுமே அது வந்து சால்வ் ஆகிடும். உங்களோட வயிற்று பகுதியில் அழுத்தம் இல்லாமல் செய்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கு வந்து நம்ம யோகா பிளாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஒரு சப்போர்ட்டோடு செய்வோம். அப்போது வந்து உங்களோட வயிற்று பகுதியில் அழுத்தமாகாமல் உங்களுக்கு அந்த சமநிலை பேலன்ஸ் கிடச்சி நீங்கள் ப்ராப்பராக பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் உங்களை முழங்காலில் வந்து ப்ரெஷர் போகிற மாதிரி இருந்தது அப்படின்னா ஒரு சாஃப்டான டவல் அப்படி இல்லைனா ஒரு சாஃப்டான பில்லோ வந்து உங்களோட முழங்கால் கடியில் வச்சுக்கலாம். இப்போ இந்த ஆசனா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஸோ முதல்ல எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, உங்களோட ரெண்டு முழங்காலுமே தரையில் தொடுற மாதிரி நீல் டவுன் பொசிஷனுக்கு போயிடுங்க. அதுக்கப்புறமா உங்களோட ரைட் லெக் வலது காலை வந்து முன்னோக்கின மாதிரி எடுத்துகிட்டு வாங்க. உங்களோட பாதம் வந்து நல்லா தரையில் பதியமாறு வைக்கணும், ஓகேங்களா? செகண்டை என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட இடது முழங்கால் நான் சொன்ன மாதிரி உங்களோட லெஃப்ட் நீ வந்து கீழே இருக்கும். அந்த நீக்கு சப்போர்ட் கொடுக்கறதுக்கு ஒரு சாஃப்டான டவலோ இல்லை சாஃப்டான பில்லோவோ உங்களோட நீ கடியில் வச்சுக்கணும். இதை வச்சுட்டு அதுக்கப்புறமா தேர்டு ஸ்டெப்பாக வந்து உங்களோட யோகா பிளாக்ஸ் எடுத்துக்கோங்க. யோகா பிளாக்ஸ்ன்றது நம்மளோட பிரிக்ஸ் மாதிரி இருக்கும், ஆனால் லைட் வெயிட்டாக தான் இருக்கும். இதை வந்து ரெண்டு சைடு உங்களோட வலது காலோட ரெண்டு இருபுறமும் வந்து ரெண்டு ஒரு யோகா பிளாக்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ உங்களோட கையை வந்து அந்த யோகா பிளாக்ஸில் பிடிச்சுக்கோங்க. இந்த பிடிக்கிறதுனால உங்களுக்கு தடுமாற்றம் இல்லாமல் பேலன்ஸ்டாக பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட மூச்சை உள்ளே இழுத்து இன்ஹேல் பண்ணிவிட்டு உங்களோட இடுப்பு பகுதியை வந்து நல்லா ஃபார்வேர்டாக புஷ் பண்ணணும், பட் கீழே புஷ் பண்ணணும். உங்களோட மார்பு பகுதியை நல்லா விரிவடைஞ்சு லைட்டாக ஒரு பேக் பெண்ட் வந்து எடுத்துகிட்டு வரணும். நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களோட அடிவயிறு வந்து கீழே புஷ் ஆகிற மாதிரி இருக்கும். புஷ் ஆகும்போது அந்த பேபியோட பொசிஷனுமே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்க தொடங்கும். ஏன்னா நம்மளுக்கு நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு தான் இந்த ஆசனா பண்ணுறோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பேபியை கம்ஃபர்டபுளாக நம்ம வந்து கீழே இறக்கணும், அதுக்கு தான் இந்த ஆசனா பண்ணுறோம். ஸோ இந்த ஆசனா பண்ணும்போது உங்களோட அடிவயிறு கீழே புஷ் ஆகிற மாதிரி உங்களோட மார்பு நல்லா விரிவடைஞ்சு ஸ்லைட் பேக் பெண்டோட நீங்கள் பண்ணணும். உங்களோட ரெண்டு காலுமே உங்களோட கம்ஃபர்டபுள் லிமிட்ல நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ இது பண்ணும்போது சில முக்கியமான இதெல்லாம் நீங்கள் கவனிக்கணும். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட வயிற்றில் எந்த விதமான அழுத்தமும் வரக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி கம்ஃபர்டபுளாக யோகா பிளாக்கோ இல்லை சப்போர்ட்டோ நீங்கள் வச்சு பண்ணணும். அதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். ரொம்ப நம்ம ஓகே இது பண்ணியே ஆகணுன்ற மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணாதீங்க. உங்கள் உடம்பு எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணால் போதும். ஒரு நிபுணரோட ஆலோசனையோடு பண்ணுறது மிக மிக இம்பார்ட்டன்ட், ஓகே? ஸோ இப்போ மூச்சை உள்ளே இழுத்தபடி நம்மளோட இடுப்பை கீழே தள்ளியிருக்கோம், மார்பை விரிச்சிருக்கோம். இந்த பொசிஷனில் நல்லா ஒரு 3 இல்லை 5 தடவை வந்து நல்லா டீப் ப்ரீத்திங், நல்லா மூச்சை உள்ளே இழுத்து வெளியில் விடுங்க. விட்டுட்டு திருப்பி மூச்சை வெளியில் விட்டபடி நார்மல் உங்களோட பழைய பொசிஷன் நீலிங் டவுன்

பொசிஷனுக்கு வந்துடுங்க. வந்துட்டு இப்போ நீங்கள் ரைட் லெக்கில் பண்ணி முடிச்சிருக்கீங்க. இதே மாதிரி உங்களோட லெஃப்ட் கால், உங்களோட இடது காலுமே முன்னாடி எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த ஆசனாவை நீங்கள் ரிப்பீட் பண்ணணும். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஆசனா பண்ணும்போது உங்களோட இடுப்பில் இருக்கிற தசைகள் எல்லாம் ஃப்ளெக்சிபிள் ஆகி குழந்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்க தொடங்கும். ஸோ உங்களுக்கு ஒரு 38 weeks 39 weeks இருக்கும்போது நார்மலாகவே பெயின் வர தொடங்கும். வந்த அப்புறமா கூட நீங்கள் பெயின் வரும்போது கூட நீங்கள் வந்து மல்லாசனா ஆஞ்சநேய ஆசனாலாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக நார்மல் டெலிவரி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி யோகா ஆசனாக்கள் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு எந்த விதமான காம்ப்ளிகேஷன் இல்லாமல் குழந்தையும் சரி அம்மாவும் சரி நல்லா ஆரோக்கியமாக சேஃபாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் யோகா மூச்சு பயிற்சி மற்றும் தியானம் பண்ணுறதுனால நமக்கு குழந்தைக்குமே வந்து உள்ளே வந்து மனம் வந்து நல்ல அமைதியாகி அந்த குழந்தை வந்து ஒரு நல்ல ஆரோக்கியத்தோடு வளர்கிறதுக்கு ப்ரெக்னென்சி டைமில் நீங்கள் பண்ணுற யோகா ஆசனாக்கள், மூச்சு பயிற்சிகள், தியானம் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய கிஃப்ட். அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து யோகா பயிற்சி செய்யுங்க, ஆரோக்கியமாக இருங்க. ஸோ யோகான்றது வந்து நம்ம சரியான ஒரு ட்ரெயினர்கிட்டையோ இல்லை யோகா ப்ரொஃபஷனல் கிட்டேயோ இல்லை ஒரு யோகா இன்ஸ்டிடியூட் போயிட்டு முறைப்படி நம்ம கற்றுக்கணும். ஸோ நம்ம சோஷியல் மீடியாவில் இருக்கிற வீடியோஸ் பார்த்தோ அந்த மாதிரி பண்ணும்போது அந்த வீடியோஸ் மேலே வந்து கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்கள் பண்ணுறதுமே கரெக்டாக தப்பான்றது தெரியாது. லெசன்ஸ் நம்ம எடுத்துக்கும் போது நம்ம உடம்புல நெகட்டிவாக நடக்கிறதுக்குமே நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்களாக செல்ஃப் ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு ஒழுங்காக கற்றுக்கோங்க, அதுக்கப்புறமா உங்களோட செல்ஃப் ப்ராக்டிஸை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஸோ ப்ராப்பராக ஒரு ப்ரொஃபஷனல் கிட்ட போயிட்டு அவங்க கைடன்ஸோட யோகா பண்ணுங்கள். அப்போ தான் அதோட பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். ஸோ யோகா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஆரோக்கியமாக இருங்க. எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ.

0: கதையரங்கம் வழங்குபவர் வி. துர்கா ரமேஷ் அவர்கள்.
1: ஒரு ராஜா காட்டுக்கு வேட்டையாட போறாரு. நேரம் போனதே தெரியாம வேட்டையாடிட்டு இருக்கும்போது மாலை நேரம் வந்துடுது. எல்லா இடத்துலயும் இருள் சூழ தொடங்கிடுச்சு. அப்போ தூரத்துல தெரிஞ்ச ஒரு மரத்து மேல ஏதோ ஒரு மிருகம் அமர்ந்திருக்கிற மாதிரி இருந்துச்சு. மிகப்பெரிய உருவமா இருந்ததால ஏதாவது கொடிய மிருகமா தான் இருக்கணும்னு நினைச்சு வில்லுல அம்ப பூட்டி அந்த மரத்தை நோக்கி பானத்தை செலுத்தினாரு அந்த ராஜா. அடுத்த சில வினாடிகள்ல மரத்து மேலிருந்து ஐயோ அம்மா அப்படின்னு ஒரு குரல் கேட்டுச்சு. ஏதோ ஒரு மிருகத்தோட ஓலம் கேட்கும்னு நினைச்சு எதிர்பார்த்துருந்த மன்னனுக்கு இப்படி மனிதனுடைய ஓலம் கேக்குதே அப்படின்னு ஒரே ஆச்சரியம். யாரையோ தவறுதலா கொண்டுட்டோமேன்னு நினைச்சு மரத்தை நோக்கி எல்லாரும் ஓடினாங்க. அங்க போய் பார்த்தா ஒரு 16 வயசு இருக்கிற சிறுவன் ஒருத்தன் இவரோட அம்புக்கு பலியாகி இறந்து போயிட்டான். இப்படி ஒரு விபரீதம் நிகழ்ந்துடுச்சே அப்படின்னு பதப்பதச்சு போன அந்த அரசன் உடனே காவலாளிகளை எல்லாம் கூப்பிட்டு இவனுடைய பெற்றோர் இங்க பக்கத்துலதான் எங்கேயாவது இருக்கணும், உடனே அவங்கள தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கட்டளையிட்டாரு. அந்த வீரர்களும் நாலா பக்கமும் போய் தேடினாங்க. கடைசியில ஒரு விறகு வெட்டி தம்பதிய அழைச்சிட்டு வந்தாங்க. இவங்கதான் அந்த பாலகனுடைய பெற்றோர். காட்டுல விறகு வெட்டி பிழைக்கிறது தான் இவங்களுடைய தொழில் அப்படின்னு அந்த ராஜா கிட்ட சொன்னாங்க. அந்த ராஜா அவங்க கிட்ட நடந்ததை சொல்லி என்ன மன்னிச்சிடுங்க, நான் வேணும்னே உங்க மகனை கொல்லல, அறியாம நடந்த தவறுதான் இது. போதிய வெளிச்சம் இல்லாததாலையும் தூரத்திலிருந்து அம்பு விட்டதாலையும் ஏதோ ஒரு விலங்கு மரத்து மேல இருக்கு அப்படின்னு நான் நினைச்சிட்டேன் அப்படின்னு சொன்னான் அந்த ராஜா. தான் சொன்னதை கேட்டு அவங்க சமாதானம் ஆகலங்கிறத அந்த மன்னனால யூகிக்க முடிஞ்சது. அடுத்த நொடியே கைத்தட்டி தன்னோட காவலர்களை கூப்பிட்டவன் 2 பெரிய தட்டுகளை எடுத்துட்டு வர சொன்னான். பக்கத்துல நின்றுட்டு இருந்த அமைச்சர்கிட்ட 2 தட்டுகளை அந்த பெற்றோர் முன்னால வைக்க சொன்னான். தட்டுகள் வைக்கப்பட்டதுக்கு அப்புறம் அதுல ஒரு தட்டுல பொற்காசுகளை கொட்டி தான் அணிஞ்சிருந்த விலை மதிப்பே இல்லாத ஆபரணங்கள் எல்லாத்தையுமே கழட்டி அந்த ஒரு தட்டுல வச்சான். இன்னொரு தட்டுல தன்னோட இடுப்பில் இருந்த அந்த உடை வாழை உருவி அதை வச்சான். மக்களை காக்க வேண்டிய நானே என்னோட குடிமகன் ஒருத்தனுடைய சாவுக்கு காரணமாயிட்டேன். நான் தண்டிக்கப்பட வேண்டியவன். பாதிக்கப்பட்ட உங்ககிட்டயே தீர்ப்பு கூறுற வேலையை விட்டுடுறேன். நான் செஞ்ச தவறுக்கு பிராயச்சித்தமே இதுதான். இதோ ஒரு தட்டு நிறைய பொற்காசுகள், விலை மதிப்பெற்ற ஆபரணங்கள் இதெல்லாம் இருக்கு. அதை எடுத்துக்கிட்டு என்ன மன்னிச்சா மன்னியுங்க. அப்படி மன்னிக்க விருப்பம் இல்லைன்னா இன்னொரு தட்டுல இருக்கிற அந்த உடைவாளை எடுத்து என்னை வெட்டி வீழ்த்தி உங்க மகனை கொன்னதுக்கு பழி தீர்த்துக்கங்க அப்படின்னு தன்னோட கிரீடத்தை கழட்டி மந்திரிக்கிட்ட கொடுத்து அந்த பெற்றோர் முன்னால மண்டியிட்டு அமர்ந்துட்டான் அந்த அரசன். கூட வந்த காவலர்களுக்கும் மந்திரி பிரதானிகளுக்கும் நடக்கிறத பார்த்து ரொம்ப திகச்சு போயிட்டாங்க. அந்த விறகு வெட்டி நம்ம மன்னனை வெட்டிட்டா என்ன பண்றது, மக்களுக்கும் மகாராணிக்கும் என்ன பதில் சொல்றது அப்படின்னு செய்யறது அறியாம திகச்சு போய் நின்னாங்க. சில நிமிடம் மௌனத்திற்கு பிறகு அந்த விறகு வெட்டி பேச ஆரம்பிச்சான். ஒன்னு, நான் இந்த ஆபரணங்களையும் பொற்காசுகளையும் எடுத்துக்கணும்.

0: இல்லனா அந்த மன்னரை கொல்லணும், அப்படித்தானே அப்படின்னு கேட்டான். நான் எதை செய்ய போறேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாரும் படப்படப்போட காத்திருக்கிறீங்க, அப்படித்தானே? நான் விரும்புறது இந்த பொற்காசுகளையோ ஆபரணங்களையோ இல்ல. என் மகனை போயிட்ட பிறகு இதையெல்லாம் வச்சு நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு கேட்டான். ஐயோ, அப்படின்னா அவர் மன்னரை கொல்ல போறார் போலிருக்கே அப்படின்னு எல்லாருமே விடவெடுத்து போயிட்டாங்க. அதுக்கப்புறமும் அந்த விறகு வேட்டை தொடர்ந்து பேசினாரு. நீங்க நினைக்கிறது மாதிரி நான் மன்னனை கொல்ல விரும்பல, அவர் கொடுக்கிற பொன் பொருளையும் விரும்பல. நான் விரும்பினது எதுவோ அது எனக்கு கிடைச்சிடுச்சு. தான் செஞ்ச தவற குறிச்சு மன்னரே மனம் வருந்து வேணும்னு நான் நினைச்சேன். அவரோ வருந்தி கண்ணீர் விட்டதோட பெருந்தன்மையா தன்னோட உயிரையும் பதிலுக்கு தியாகம் செஞ்ச துணிஞ்சிட்டாரு. அது ஒன்னே எனக்கு போதும் அப்படின்னு சொன்னான். மன்னரை தண்டிக்கிறதால என் மகன் எனக்கு மறுபடியும் கிடைக்க போறதில்ல. ஆனா இந்த நாடு ஒரு நல்ல மன்னனை இழந்துடும். நான் அப்படி செஞ்சா என் மகனோட ஆன்மாவே என்னை மன்னிக்காது. அதே நேரம் நான் பொன்னையும் பொருளையும் எடுத்துக்கிட்டாலும் என் மகனுடைய உயிருக்கு நானே விலை பேசினது போல ஆயிடும். மன்னர் தான் செஞ்ச தவறுக்கு உளப்பூர்வமா மனம் மருந்தி சிந்திய கண்ணீரே எனக்கு போதும். எங்களுக்கு வேற எதுவுமே வேணான்னு சொல்லி தன்னோட மனைவியை அழைச்சிக்கிட்டு அங்கிருந்து போக நினைச்சாரு விறகு வெட்டி. ஒரு விறகு வெட்டிக்கு இப்படி ஒரு பெருந்தன்மையா, இப்படி ஒரு ஞானமான எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனாங்க. அந்த ஆச்சரியத்திலிருந்து மீண்டு வர முடியாத மன்னன் ஓடிப்போய் அவங்களுடைய காலடியில விழுந்து, உங்களுடைய பையனை கொன்ன என்ன நீங்க மன்னிச்சிட்டீங்க, அதனால உங்களுக்கு மகனா இருந்து நான் உங்களை பெற்றவர்களா ஏத்துக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட சரணடைஞ்சான். நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நாம செய்யற பல பாவங்களுக்கு பிராயச்சித்தம் தேடிக்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறோமே தவிர, நம்மளால மனசு கஷ்டப்பட்டவங்களுக்கு போய் மன்னிப்பு கேட்கணும்னு நாம யாருக்குமே தோன்றதில்ல. ஏன்னா எல்லாருமே மன்னிப்பு கேட்கறதுங்கிறத மிகப்பெரிய அவமானமா நினைக்கிறோம். ஆனா தவறுகளை ரொம்ப ரொம்ப சாதாரணமா பண்ணிட்டு இருக்கோம். இது என்ன லாஜிக்னு தெரியல. மன்னிப்பு கேட்கறவங்களை விட மன்னிக்க தெரிஞ்சவன் தான் மனுஷன்னு பொதுவா சொல்லுவாங்க. அந்த மன்னிக்க தெரிந்த மனிதர்களா குணம் எப்படி வரும் தெரியுமா? நாம செஞ்ச தவற உணர்ந்து அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கும்போதுதான்.
1: தேன் கூடு தொகுப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
2: இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க. aircennai@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ அல்லது நிகழ்ச்சி இயக்குனர் ஆகாஷ்வாணி சென்னை காமராஜர் சாலை சென்னை 604 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.
3: தொகுப்பில் உதவி எம் விஜயகாந்த். அமைப்பு டாக்டர் கே வித்யாவதி.
1: படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
4: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்
5: பயிர் வகைகளை வந்து நடுவுல நட்டுட்டு சுத்தி வந்து தாவர செடிகளை பயன்படுத்தலாம், முள் நிறைந்த மரங்களை பயன்படுத்தலாம், அப்படி இல்லைன்னா உயரமா வளரக்கூடிய மரங்களான சவுக்கு தேக்கு அந்த மாதிரி நிறைய மரங்களும் நமக்கு தேவையான வடிவத்துல கொண்டு வந்து பயிர்களை பாதுகாக்கிறது தான் வந்து உயிர் வேலி அப்படின்னு சொல்லுவாங்க.
4: வேளாண்மையில் உயிர் வேலியின் பங்கு குறித்து காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய பண்ணை மேலாளர் முனைவர் வி வசுமதி அவர்கள் கூறும் கருத்துக்கள், தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
6: ஆகாஷ்வாணி சென்னை வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளை நேயர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சலாகும்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுடெல்லியில் தி எக்கனாமிக் டைம்ஸ் உலக தலைவர்கள் கூட்டமைப்பு நிகழ்வில் இன்று உரையாற்றுகிறார். தமிழ்நாட்டில் சூரிய மேற்கூரை அமைப்புகளை ஊக்குவிக்க ஒருங்கிணைந்த வழிகாட்டுதல் திட்டம் வகுக்கப்படுவதாக மாநில எரிசக்தித்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். கொசஸ்தலை ஆற்றில் மீன்கள் இறந்து மிதந்த சம்பவம் குறித்து 4 பேர் கொண்ட நிபுணர் குழுவின் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு வி கே ராஜீவ் கூறியுள்ளார். அவை குறிப்பிலிருந்து நீக்குவதாக அறிவிக்கப்பட்ட சட்டப்பேரவை நடவடிக்கைகள்

0: சமூக வலைதளங்களில் ஒளிபரப்பப்படுவது குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழக டெல்டா மாவட்ட விவசாயிகளின் ஜீவன் ஆடியாக விளங்கும் மேட்டூர் அணை 93வது ஆண்டில் இன்று அடியெடுத்து வைக்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுடில்லியில் தி எக்கனாமிக்ஸ் டைம்ஸ் உலக தலைவர்கள் கூட்டமைப்பு மன்றத்தில் இன்று உரையாற்றுகிறார். நம் நாட்டின் எதிர்கால பொருளாதாரம் குறித்த தமது எண்ணங்களை பிரதமர் இதில் பகிர்ந்து கொள்கிறார். மாறிவரும் உலகளாவிய பொருளாதார சூழலில் நம் தேசத்தின் பங்களிப்பு குறித்து இதில் விரிவாக விவாதிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பல்வேறு நாடுகளின் தலைவர்கள், வர்த்தக பிரதிநிதிகள், முதலீட்டாளர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்கும் இக்கூட்டத்தில் செயற்கை நுண்ணறிவு, மாறிவரும் உலக அரசியல் நிலைமை போன்றவை குறித்தும் ஆராயப்படுகிறது. தமிழகத்தில் சூரிய மேற்கூரை அமைப்புகளை ஊக்குவிக்க ஒருங்கிணைந்த வழிகாட்டுதல் திட்டம் வகுக்கப்பட்டு வருவதாக மாநில எரிசக்தித்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் சட்டம் மற்றும் எரிசக்தி மானிய கோரிக்கையை இன்று தாக்கல் செய்த அமைச்சர், மின் நுகர்வோருக்கு தொடக்கத்தில் இருந்தே வழிகாட்டுதலுடன் தேவையான அனைத்து ஒருங்கிணைப்பு உதவிகளும் வழங்கப்படும் என்றார். திருச்சி சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவிலில் முதற்கட்டமாக சூரிய மேற்கூரை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறையில் சிறந்த நடைமுறைகளை ஆய்வு செய்து அவை அமல்படுத்தப்படும் என்றார். 27 சிறைச்சாலைகள் மற்றும் சிறைத்துறை தலைமையகத்தில் 160 கூடுதல் காணொலி உபகரணங்கள் நிறுவும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டவும் ஜனநாயக அமைப்புகளின் மீது பொதுமக்களின் நம்பிக்கையை வலுப்படுத்தவும் நீதித்துறையில் தேவையான ஆதாரங்களையும் நிர்வாக உதவிகளையும் அரசு உறுதி செய்யும் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருக்கோவில்களை பழமை மாறாமல் புனரமைக்க ஆண்டுதோறும் 125 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருவதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். பேரவையில் தமது துறைக்கான மானிய கோரிக்கையை இன்று தாக்கல் செய்து பேசிய அவர், கிராமப் பகுதிகள் உள்ளிட்ட திருக்கோவில்களில் திருப்பணிகளை மேற்கொள்ள 2.5 லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்பட்டு வருவதாக கூறினார். 10 வல்லுநர்களை கொண்ட மண்டல மற்றும் மாநில அளவிலான குழுக்கள் அமைக்கப்பட்டு அதன் அடிப்படையில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். கொசஸ்தலை ஆற்றில் மீன்கள் இறந்து மிதந்த சம்பவம் குறித்து ஆய்வு செய்ய மீன்வளத்துறை இணை இயக்குநர் தலைமையில் 4 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டு விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு வி கே ராஜீவ் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் அஇஅதிமுக சட்டமன்ற குழு தலைவர் திரு எடப்பாடி கே பழனிசாமி கொண்டு வந்த சிறப்பு கவனஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதிலளித்த அமைச்சர், இந்த குழு அளிக்கும் அறிக்கைக்கு பின்னர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். ஆற்றில் இறந்து மிதந்த 2150 கிலோ மீன்கள் அனைத்தும் உடனடியாக அப்புறப்படுத்தப்பட்டதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இத்தீர்மானத்தின் மீது பேசிய திமுக உறுப்பினர் திரு தங்கம் தென்னரசு, பாமக உறுப்பினர் திரு கணேஷ்குமார் ஆகியோரும் இச்சம்பவத்தால் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். இந்த சம்பவம் தொடர்பான தகவல் கிடைத்த உடனேயே மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினர் உரிய ஆய்வுகளை மேற்கொண்டதாக அமைச்சர் திரு ராஜீவ் பதிலளித்தார். அரசு கடும் நிதி நெருக்கடியில் உள்ள நிலையில் அனைத்து உறுப்பினர்களுக்கும் கார் என்ற திட்டத்தை திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஏற்கப் போவதில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று இது தொடர்பான விவாதத்தில் பேசிய அவர், அதே வேளையில் ஏழ்மையான உறுப்பினர்களுக்கு கார் வழங்குவதில் ஆட்சேபனை இல்லை என்றார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு தளி ராமச்சந்திரன், பாமக உறுப்பினர் திரு கணேஷ்குமார் ஆகியோரும் தங்கள் கட்சி உறுப்பினர்களுக்கும் கார் தேவையில்லை என்று கூறினர். இதனைத் தொடர்ந்து பேசிய பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா, இது தொடர்பான முதலமைச்சரின் அறிவிப்பு பொதுவானது எனவும் ஆளும் கட்சி தரப்பில் வசதியில்லாத உறுப்பினர்கள் காரை பெற்றுக் கொள்வார்கள் என்றும் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சட்டப்பேரவை நடவடிக்கைகள் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படுவதால் அவை குறிப்பிலிருந்து நீக்குவதாக அறிவிக்கப்பட்ட பகுதிகள் சமூக வலைதளங்களில் ஒளிபரப்பாவது குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதற்கு பதிலளித்த பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், இப்பிரச்சினை உரிமை குழுவின் ஆய்விற்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் இதன் பின்னர் இதுகுறித்து பரிசீலிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். ஆளும் கட்சி

எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் என்ற பாகுபாடு இல்லாமல் பேரவை நிகழ்வுகள் நேரலையில் ஒளிபரப்பப்படுவதாகவும் பேரவைத் தலைவர் குறிப்பிட்டார். பிரிக்ஸ் தொலைத்தொடர்பு அமைச்சர்களின் 12வது கூட்டம் மத்திய தொலைத்தொடர்பு அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா தலைமையில் புனேயில் தற்போது நடைபெற்று வருகிறது. பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் தொலைத்தொடர்பு அமைச்சர்களும் உயர் அதிகாரிகளும் இதில் பங்கேற்றுள்ளனர். தகவல் தொடர்பு தொழில்நுட்ப ஒத்துழைப்பை வலுப்படுத்துதல், மின்னணு மயம், படைப்பாற்றல் திறன், புதுமையான சிந்தனைகள், டிஜிட்டல் கட்டமைப்பு திறன்களை மேம்படுத்துவது குறித்து இதில் விரிவாக ஆலோசிக்கப்பட்டு வருகிறது.

0: மின்னணு மையம், படைப்பாற்றல் திறன், புதுமையான சிந்தனைகள், டிஜிட்டல் கட்டமைப்பு திறன்களை மேம்படுத்துவது குறித்து இதில் விரிவாக ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. இதனிடையே தொலைத்தொடர்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் இந்தியா பிரேசில் நாடுகளுக்கு இடையே இன்று கையெழுத்தானது. இந்த ஒப்பந்தத்தால் சைபர் பாதுகாப்பு, டிஜிட்டல் பொது கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு மேலும் விரிவடையும் என்று மத்திய அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பாதுகாப்பான உள்ளடக்கிய டிஜிட்டல் எதிர்காலத்திற்கு இந்த உடன்படிக்கை வழிகோலும் என்றும் அவர் மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளார். இந்நிலையில் பிரிக்ஸ் சுற்றுலா அமைச்சர்களின் கூட்டம் இன்று பிற்பகல் ஜெய்ப்பூரில் நடைபெறுகிறது. சுற்றுலா, தடையற்ற போக்குவரத்து, சுற்றுலாவில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் உள்ளிட்டவை குறித்து இதில் விரிவாக விவாதிக்கப்படுகிறது. நீதித்துறை சார்ந்த தேர்வுகளை எழுத இளநிலை சட்டப்பிரிவு மாணாக்கருக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்த 3 ஆண்டுகள் கட்டாய பயிற்சி காலத்தை தற்போது 1 ஆண்டாக குறைத்து உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்கியுள்ளது. தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு இது தொடர்பாக சென்ற ஆண்டு மே மாதம் வழங்கிய தீர்ப்பை மாற்றியமைத்து இந்த புதிய உத்தரவை பிறப்பித்துள்ளது. நாட்டின் மருத்துவ ஒழுங்குமுறை கட்டமைப்புகளை மறு வடிவமைப்பு செய்த ஏதுவாக மருத்துவ உபகரண தொழிற்சாலைகள் கூடுதல் பங்களிப்பு வழங்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய மருந்தியல் துறை செயலர் திரு மனோஜ் ஜோஷி வலியுறுத்தியுள்ளார். புதுடெல்லியில் இந்திய தொழில் கூட்டமைப்பின் மருத்துவ தொழில்நுட்ப உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், இந்த விவகாரத்தில் தொழிற்சாலைகள் மற்றும் அரசுக்கு இடையே வலுவான பேச்சுவார்த்தைகள் அவசியம் என்றார். மருத்துவ உபகரணங்களின் வடிவங்களையும் உற்பத்தி பொருட்களையும் தீவிர பரிசோதனைக்கு உட்படுத்துவது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழக டெல்டா மாவட்ட விவசாயிகளின் ஜீவ நாடியாக விளங்கும் மேட்டூர் அணை 93வது ஆண்டில் இன்று அடியெடுத்து வைத்துள்ளது. 1934ஆம் ஆண்டு இதே நாளில் இதன் கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தமிழர்களின் வாழ்வியலில் ஒன்றாக கலந்துவிட்ட மேட்டூர் அணை 100ஆண்டை நோக்கி சிறப்பாக பீடு நடை போடும் நிலையில் இன்று தன்னுடைய 93வது பிறந்தநாளை கொண்டாடுகிறது. கம்பீரமாக காட்சியளிக்கும் மேட்டூர் அணை அதன் கட்டுமானத்தால் மட்டுமல்ல, பயன்பாட்டின் காரணமாகவும் தமிழக மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்துள்ளது. மேட்டூரில் தொடங்கி பூம்புகார் வரையிலான இந்த நீர்வழி பாதையை ஏற்படுத்தும் தாக்கம் விவசாயம் தொடங்கி நதிக்கரை நாகரிகம் வரை தமிழர்களின் வாழ்வியலை வளம் பெற செய்கிறது என்றால் அது மிகையல்ல. சேலத்திலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
0: ரயில் விபத்துகளின் போது மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்த ஒத்திகை நிகழ்ச்சி திருச்சி ரயில்வே சார்பாக இன்று நடைபெற்றது. இந்த ஒத்திகை நிகழ்ச்சி தத்ரூபமாக நடைபெற்றதாக தேசிய பேரிடர் மீட்பு படை அதிகாரி தெரிவித்துள்ளார்.
2: ரயில்வே ஆக்சிடென்ட்ஸ் ஆச்சுன்னா அதுல மாட்டிட்டு இருக்க மக்களை எப்படி காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக ஒரு பயிற்சி இது. இன்னைக்கு அதே மாதிரி ஒரு 3 கோச்சஸ் வந்து டீரெயில் ஆன மாதிரியான ஒரு சினாரியோ, அதுல ஒரு கோச்சில் ஃபயர் ஸ்மோக் உண்டாகிற மாதிரியும் மற்ற கோச்சஸில் மக்கள் மாட்டிகிட்டு இருக்க மாதிரியும் டாப்பல் ஆன மாதிரியான ஒரு சினாரியோ. தமிழ்நாடு ஃபயர் சர்வீசஸ் ஃபயர் அணைச்சிட்டு அவங்க அந்த கோச்சஸ் வந்து ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. உள்ளே மாட்டிகிட்டு இருக்கவங்கள வேரியஸ் கட்டிங் எக்யூப்மெண்ட்ஸ் மூலமாக கட் பண்ணி உள்ளே போய் அதுக்கப்புறம் அங்கே இருக்கவங்களுக்கு ரோப்பு மூலமாக காப்பாற்றி வெளியில் கொண்டு வந்தோம்.
0: தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக மீன்பிடிக்க செல்லாமல் இருந்த மீனவர்கள் இன்று கடலுக்கு புறப்பட்டுச் சென்றனர். புதுடெல்லியில் நடைபெறும் உலக பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட போட்டியின் மகளிர் இரட்டையர் அரையிறுதிக்கு ட்ரீஷா ஜாலி, காயத்ரி கோபிசந்த் இணை முன்னேறியுள்ளது. காலிறுதியில் சீன இணையை 16-21, 21-15, 21-13 என்ற செட்களில் இந்திய இணை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுடெல்லியில் தி எக்கனாமிக்ஸ் டைம்ஸ் உலக தலைவர்கள் கூட்டமைப்பு நிகழ்வில் இன்று உரையாற்றுகிறார். தமிழ்நாட்டில் சூரிய மேற்கூரை அமைப்புகளை ஊக்குவிக்க ஒருங்கிணைந்த வழிகாட்டுதல் திட்டம் வகுக்கப்படுவதாக மாநில எரிசக்தித்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் மானிய கோரிக்கையில் தெரிவித்துள்ளார். கொசஸ்தலை ஆற்றில் மீன்கள் இறந்து மிதந்த சம்பவம் குறித்து 4 பேர் கொண்ட நிபுணர் குழுவின் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு வி கே ராஜீவ் கூறியுள்ளார். அவை குறிப்பிலிருந்து நீக்குவதாக அறிவிக்கப்பட்ட சட்டப்பேரவை நடவடிக்கைகள் சமூக வலைதளங்களில் ஒளிபரப்பப்படுவது குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழக டெல்டா மாவட்ட விவசாயிகளின் ஜீவ நாடியாக விளங்கும் மேட்டூர் அணை 93வது ஆண்டில் இன்று அடியெடுத்து வைக்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: ஆயுர்வேத மருத்துவர் டாக்டர் எஸ் பரத் நரேந்திரா அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள்.
4: அன்பு நேயர்களே, வணக்கம். தன்வந்திரி பகவானுக்கும் 18 சித்தர்களுக்கும் எனது வணக்கங்கள். இந்த மிகுந்த சளி, தலைவலி, சைனசைட்டிஸ், மைக்ரேன் தலைவலி என்று சொல்லக்கூடிய ஒற்றை தலைவலி, இதனால இதனோடு கூடி வரக்கூடிய ஒரு ஜுரம், இந்த இழைப்பு, இதெல்லாத்தினால உடல் பருமன் குறைவது, இதெல்லாம் குழந்தைகள்லேயும் சரி பெரியவங்கள்லேயும் சரி நிறைய காணப்படுகின்றது. இதற்கு இம்யூனிட்டி என்று சொல்லக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகுவது மிக முக்கியமான காரணம். இதற்கு கண்டங்கத்திரி என்று சொல்ல

0: கூடிய கண்டகாரி எனும் செடியினுடைய பொடியை எடுத்து உட்கொள்ளலாம். இதை போல இன்னொரு ஒரு தீர்வு கிடையாது என்று கூட ஆயுர்வேதத்தில் சொல்லப்பட்டுள்ளது. இதற்கு ஒரு தேக்கரண்டி விகிதம் மூன்று வேளை வெந்நீரிலோ அல்லது ஜுரத்துக்காக கொடுக்கக்கூடிய கஷாயங்களான தசமூல கடுத்தரயம் கஷாயம், வியாகிராதி கஷாயம் போன்ற கஷாயங்களை ஒரு 20 மில்லி விகிதம் எடுத்து அதில் இந்த கண்டங்கத்திரையை ஒரு தேக்கரண்டி விகிதம் சேர்த்தும் ஒரு நாளைக்கு 2 முறை இல்லை 3 முறை காலை மதியம் மாலை என்று கூட பயன்படுத்தலாம். உணவுக்கு முன் பயன்படுத்துவதாக இருந்தால் 1 மணி நேரம் முன்பும், உணவுக்கு பின் பயன்படுத்துவதாக இருந்தால் 1/2 மணி நேரம் பின்பும் பயன்படுத்தலாம். வெந்நீரோடு சேர்த்து உட்கொள்ளலாம். ஆயுர்வேதத்தினால் பயனடையுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
2: சாலை பயணம் பாதுகாப்பா இருக்கணும், பயணம் முடிஞ்சு பத்திரமா வீட்டுக்கு போகணும். இப்படி நம்ம எல்லாரும் நினைக்கும் போது விபத்துக்கள் ஏன் நடக்குது? முக்கியமான காரணம் வேகம், அடுத்து கவனமின்மை. வேகம் விவேகமற்றதுன்னு சொல்லுவாங்க. வேகத்தை கையில எடுத்து விவேகத்தை இழந்து போறப்ப விபத்துக்களை சந்திக்கிறோம். சரி, இனி எங்க பயணத்தை தொடங்கிறதுக்கு முன்னாடினாலும் இந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மள போலவே கூட பயணம் பண்ற மத்தவங்க குடும்பமும் அவங்கள சார்ந்திருக்குது. எல்லாத்துக்கும் மேல உங்களுக்காக ஒரு குடும்பம் வீட்டுல நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருக்காங்க.
3: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ எஃப்எம் 101.4
4: ஆகாஷ்வாணியின் பல்வேறு அலைவரிசை நிகழ்ச்சிகளை நேயர்கள் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் கேட்கலாம். தூர்தர்ஷன் நிகழ்ச்சிகளையும் கண்டு களிக்கலாம்.

0: இரவு 9:30 அரங்கி செய்ய நிகழ்ச்சியில் சசாங்க் சுப்பிரமணியம் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். அக்கறை எஸ் சொர்ணலதா அவர்கள் வயலின், கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம், டி ஹெச் வி உமாசங்கர் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சி 9:30 அரங்கி செய்ய.
1: குட்டீஸ், ஸ்கூல் பசங்க, காலேஜ் போறவங்க, வேலைக்கு போறவங்க, வீட்டில் இருக்கிறவங்க, தாத்தாஸ் பாட்டிஸ், இவங்க எல்லாருக்கும் பொதுவா ஒரு விஷயம் இருக்கும்னா அது உடல்நல சார்ந்த விஷயங்கள் தான் இல்லையா?
2: நீங்க வில்லாதி வில்லனா இருக்கலாம், அசகாய சூரனா இருக்கலாம், இல்ல வீராதி வீரனா கூட இருக்கலாம். ஆனா உடல் நலம் மட்டும் இல்லனா வாழ்க்கையில சந்தோஷம் துளியும் இருக்காது.
1: ஒரு ரூபாய் கூட செலவு இல்லாம உடல்நல சார்ந்த தகவல்களை மருத்துவர்கள் நிபுணர்கள் மூலமா தெரிஞ்சுக்க கேளுங்க.
2: உங்க அகில இந்திய வானொலியோட 101.4 பண்பலையில ஹலோ டாக்டர் திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3-2 கேட்கலாம்.
0: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
3: Good afternoon. This is Akashvani and I am Valsa Williams with the midday news. The headlines. Union Home Minister Amit Shah inaugurates and lays foundation stones for several projects of 189 crore rupees at headquarters of Sashastra Seema Bal in Siliguri. India and Brazil sign MOU on sidelines of BRICS ICT meeting in Pune to advance digital innovation and cooperation in emerging technologies. Supreme Court reduces 3-year legal practice to 1 year for entry-level judicial service examinations. Commerce and Industry Minister Piyush Goyal reiterates India's commitment to deepening economic partnership with Singapore, holds meeting with Trade and Industry Minister of Singapore. United States wants to impose toughest sanctions on Iran. Tehran says move seeks to divert attention from U.S. domestic financial problems.

நேரம் 2:15 பத்து நொடி. ஆகாஷ்வாணி 2:35 வரை துறை கானம் கேட்கலாம். முதலில் கபில் கபிலன் ரக்ஷிதா சுரேஷ் பாடியுள்ள பாடல். படம் அமரன்.

சென்னை ஆகாஷ்வாணி வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளை நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சேர்ந்திசை பாடல் பயிற்சி. ஹிந்தி மொழி பாடலை இன்று கற்றுக்கொள்ளவிருக்கிறோம். இயற்றியவர் எஸ் ஜி குப்தா அவர்கள்.

குழந்தைகளே, இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க போற பாட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அந்த பாட்டோட பொருள் என்ன அப்படிங்கிறத நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சொல்றேன். இந்திய நாடு பண்பாட்டால் ஒன்றுபட்டது. இந்த ஒருமைப்பாட்டை நாம் எப்ப

0: பொழுதும் காப்போம், இணைந்து உழைத்து இந்த நாட்டை நாம் முன்னேறச் செய்வோம். இந்த முயற்சியில் ஏற்படும் தடைகளையெல்லாம் ஒன்றுபட்டு நின்று முறியடிப்போம். இதுதான் இந்த பாட்டோடைய பொருள். இப்போ பாட்டு எழுதிக்கிறீங்களா? என்ன ரெடி ஆயிட்டீங்களா?
1: ஹம் ஏக் ஹே, ஹம் ஏக் தே, ஹம் ஏக் ரஹேங்கே.
2: ஹம் ஏக் ஹே, ஹம் ஏக் தே, ஹம் ஏக் ரஹேங்கே.
1: ஹம் ஏக் ஹே, ஹம் ஏக் தே, ஹம் ஏக் ரஹேங்கே.
0: முதல் சரணம் எழுதிக்கங்க.
1: மில்கர் கதம் பட்ஹாயேங்கே, மில்கர் கதம் பட்ஹாயேங்கே, ஆகே பட்தே ஜாயேங்கே, ஆகே பட்தே ஜாயேங்கே. ஹம்கோ ஹம்கோ ரோக் சகே நா கோயி, ஹம்கோ ரோக் சகே நா கோயி. ஹம் வாயு கா, ஹம் வாயு கா வேக் ஹே.
0: இப்போ மீண்டும் முதல் சரணத்தை சொல்றேன், கவனமா கேட்டு எழுதிக்கங்க.
1: மில்கர் கதம் பட்ஹாயேங்கே, ஆகே பட்தே ஜாயேங்கே, ஹம்கோ ரோக் சகே நா கோயி, ஹம் வாயு கா வேக் ஹே.
0: எழுதிட்டீங்களா? எங்க இப்ப வாசிங்க பார்க்கலாம்.
2: மில்கர் கதம் பட்ஹாயேங்கே, ஆகே பட்தே ஜாயேங்கே, ஹம்கோ ரோக் சகே நா கோயி, ஹம் வாயு கா வேக் ஹே.
0: இது முதல் சரணம். மறுபடியும் பல்லவிய பாடணும்.
1: ஹம் ஏக் ஹே, ஹம் ஏக் தே, ஹம் ஏக் ரஹேங்கே. ஹம் ஏக் ஹே, ஹம் ஏக் தே, ஹம் ஏக் ரஹேங்கே.
0: இனி இரண்டாவது சரணம்.
1: ஹம் கிசி சே கம் நஹீ,
2: ஹம் கிசி சே கம் நஹீ,
1: ஹமே கிசி கா டர் நஹீ, ஹமே கிசி கா டர் நஹீ. ஏக் ஏக் மில் கியாரா ஹோதே, ஏக் ஏக் மில் கியாரா ஹோதே, ஹம் சப் படே திலேர் ஹே, ஹம் சப் படே திலேர் ஹே. ஹம் கிசி சே கம் நஹீ, ஹமே கிசி கா டர் நஹீ, ஏக் ஏக் மில் கியாரா ஹோதே, ஹம் சப் படே திலேர் ஹே.
2: ஹம் கிசி சே கம் நஹீ, ஹமே கிசி கா டர் நஹீ, ஏக் ஏக் மில் கியாரா ஹோதே, ஹம் சப் படே திலேர் ஹே.
0: சரி, இதுதான் இரண்டாவது சரணம். இதுக்கு அப்புறம் பல்லவிய பாடணும்.
1: ஹம் ஏக் ஹே, ஹம் ஏக் தே, ஹம் ஏக் ரஹேங்கே.
0: என்ன எழுதி முடிச்சிட்டீங்களா? இப்ப மூன்றாவது சரணம்.
1: ஜீவன் சரஸ் பனாயேங்கே, ஜீவன் சரஸ் பனாயேங்கே, தன் தானிய உப்ஜாயேங்கே, தன் தானிய உப்ஜாயேங்கே, கோயி மானவ் துக்கி ரஹே நா. ஐசி சப்கி டேர் ஹே. ஜீவன் சரஸ் பனாயேங்கே, தன் தானிய உப்ஜாயேங்கே, கோயி மானவ் துக்கி ரஹே நா, ஐசி சப்கி டேர் ஹே.
0: இதுதான் மூன்றாவது சரணம். இதுக்கு அப்புறம் மறுபடி பல்லவி வரும்.
1: ஹம் ஏக் ஹே, ஹம் ஏக் தே, ஹம் ஏக் ரஹேங்கே.
0: சரி, இப்ப சரணங்களை சொல்லுங்க பார்க்கலாம்.
1: ஹம் ஏக் ஹே,
2: ஹம் ஏக் ஹே,
1: ஹம் ஏக் தே,
2: ஹம் ஏக் தே,
1: ஹம் ஏக் ரஹேங்கே,
2: ஹம் ஏக் ரஹேங்கே.
1: மில்கர் கதம் பட்ஹாயேங்கே,
2: மில்கர் கதம் பட்ஹாயேங்கே,
1: ஆகே பட்தே ஜாயேங்கே,
2: ஆகே பட்தே ஜாயேங்கே,
1: ஹம்கோ ரோக் சகே நா கோயி,
2: ஹம்கோ ரோக்

0: என்ன நீங்க எல்லாம் பாட்ட நல்லா கத்துக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி.
1: செய்திசை பாடல் பயிற்சி கேட்டோம். எஸ் சி குப்தா அவர்கள் இயற்றிய ஹிந்தி மொழி பாடலை கற்றுக்கொண்டோம்.
2: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன். அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் தினமும் ஒலிபரப்பாகிறது பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் நிகழ்ச்சி. மாலை 6:10 அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு, கொள்ளிடம் ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர், புதுச்சேரி பாகூர், கடலூர், கடலூர் ஆட்சியர் அலுவலகம், திருப்பூர் தெற்கு ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், தஞ்சாவூர் மாவட்டம் வெட்டிக்காடு, மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், சிதம்பரம், தேவாலா, குடிதாங்கி, ஆலங்குடி, திருப்பூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், காட்டுமன்னார் கோவில், பார்வுட், புதுச்சேரி, வானமாதேவி, லால்பெட், திருப்பூர் வடக்கு ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், குறிஞ்சிப்பாடி, பாப்பிரெட்டிப்பட்டி, நம்பியூர், கடலூர், அண்ணாமலை நகர், ராய்கோட்டை, காரைக்கால், வடக்குத்து, சேத்தியாத்தோப்பு, பரங்கிப்பேட்டை, திருவேற்காடு, வல்லம், மரக்காணம், நடுவட்டம், உளுந்தூர்பேட்டை, பேராபூரணி, பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், ஆயன்குடி, குடலூர் பஸார், கிளன்மார்கன், புவனகிரி ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு, சென்னை சைதாப்பேட்டை, விழுப்புரம் மாவட்டம் கோலியனூர், கரம்புக்குடி, குப்பநத்தம், கொடைக்கானல் படகு குழாம், முகலிபாக்கம், உத்திரமேரூர், ஸ்ரீமுஷ்ணம், வளவனூர், நெய்வேலி, அரிமளம், திண்டிவனம், மன்னார்குடி, ஹாரிசன், வாலாஜா, மேல்கூடலூர், உட்பிரையர், மலையூர், நெய்வாசல், தென்பதி, அதிராமப்பட்டினம், தருமபுரி, கீரனூர், பூவிருந்தவல்லி, புதுக்கோட்டை, ஜெயங்கொண்டம், பன்ருட்டி, கந்தர்வக்கோட்டை, கேளம்பாக்கம், லக்கூர், சென்னை அண்ணா பல்கலைக்கழகம், தென்கனிக்கோட்டை, செங்கம், அடையாறு, ஏற்காடு, கலவை,

கடப்பாறை, பிள்ளையார்குப்பம், ஆனைமடுவு அணை, சென்னை வடபழனி, சேந்துரை, எம்ஜிஆர் நகர் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. தமிழ்நாடு, புதுச்சேரி பகுதிகளின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகள வெப்பநிலை இயல்புக்கு உயர்ந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகள வெப்பநிலையான 39.2 டிகிரி செல்சியஸ் பாளையம் கோட்டையில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22 டிகிரி செல்சியஸ் தருமபுரியில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 11.6 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை சென்னை, கரூர், திருநெல்வேலி, திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவு இயல்புக்கு அதிகமாயிருந்தது. தஞ்சாவூர், சென்னை, ஈரோடு, திண்டுக்கல், திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு: இன்று தொடங்கி நாளை மறுநாள் 23ஆம் தேதி வரை பலத்த காற்றுடன் இடிமழை செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. 24ஆம் தேதியன்றும் 25ஆம் தேதியன்றும் நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும். செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும். 26ஆம் தேதியன்றும் 27ஆம் தேதியன்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. சென்னைக்கு பத்தன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு: வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 21 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 30.5 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 24.9 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு: பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தென் தமிழக கடலோர பகுதிகள், குமரி கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகள், மன்னார் வளைகுடா பகுதிகளில் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3 மணி. ஆகாஷ்வாணி சென்னை 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 100.1 சென்னை எஃப்எம் கோல்ட், 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் தற்போது நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் சென்னை மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில். இந்த ஒலிபரப்பு இத்துடன் நிறைவடைந்து மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் மாலை 5:30 ஆரம்பமாகும். சந்திப்போம். வணக்கம்.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் 820 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இன்றைய மாலை ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது. நேரம் 5:28:59. செவிக்கு அமுதாய் ஒலிக்க கேட்கலாம் குரல் அமுதம்.

வெற்றி வந்தாலும் சூதாட்டத்தை விரும்பக்கூடாது. வருகின்ற வெற்றி கூட இறையன்று நம்பி மீன் விழுங்கி விடுகிற இரும்பு தூண்டில் முல்லை போன்றதே ஆகும். குறள் எண் 931 அதிகாரம் சூது.

0: வெற்றி வந்தாலும் சூதாட்டத்தை விரும்பக்கூடாது. வருகின்ற வெற்றி கூட இறை என்று நம்பி மீன் விழுங்கி விடுகிற இரும்பு தூண்டில் முல்லை போன்றதே ஆகும். குறள் எண் 931, அதிகாரம் சூது.
1: குறள் அமுதம் கேட்டோம். நேரம் 5:30. திரைகானத்தில் முதலில் புன்னகை மன்னன் திரைப்படத்திற்காக சித்ரா பாடியிருக்கும் பாடல்.

இன்றைய திரைக்கான தொகுப்பில் இதமாய் மழை பாடல்கள் ஒழிக்க கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அடுத்து ராஜபார்வை திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி, டி வி கோபாலகிருஷ்ணன் பாடியிருக்கும் பாடல்

0: யார் அது? ஓ, செல்வி, வா வா வா வா, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்.
1: இந்தா சௌமியா, என்னோட பிறந்த நாள் பரிசு.
0: அடடே, ரொம்ப நன்றிப்பா.
1: என்னன்னு பிரிச்சு பாரு சௌமியா.
0: ஓ, ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு புத்தகம் வாசிக்கிற பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு புத்தகத்தை பரிசா கொடுத்துருக்கியே, ரொம்ப தேங்க்ஸ். புத்தக வாசிப்பு மூலமா நம்ம அறிவுத்திறன், கற்பனை திறன், சொல்வளம், நல்ல பண்புகள் இதெல்லாம் மேம்படுத்திக்க ஒரு துணையா இருக்குமே.
1: ஆமா சௌமியா, நம்ம நல்ல பண்புகளை வளர்த்துக்க புத்தக வாசிப்பு பழக்கம் ரொம்பவே அவசியம். ஒரு புத்தகம் ஒரு நல்ல நண்பனுக்கு சமம்னு சொல்லுவாங்க இல்லையா?
0: சரி செல்வி, இன்னைக்கே இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்க முயற்சி செய்யறேன். புத்தக வாசிப்பை நேசிப்போம், வளம் பெறுவோம்.
2: ஒழித்து கொண்டிருக்கும் திரைக்காணத்தில் அடுத்து ஷாஜஹான் திரைப்படத்திற்காக தேவன் ஏகாம்பரம், சுஜாதா மோகன் இணைந்து பாடியிருக்கும் பாடல்.

நேரம் 6 மணி, ஆகாஷவாணி. இனி ஒழித்துக் கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் இன்றும் நாளையும் இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்கலாம். 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை. 7:00 சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். 7:10 திருப்பூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் பி சபரீஷ் அவர்கள். 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம். வேளாண்மையில் உயிர்வேலியின் பங்கு, உரை வழங்குபவர் காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய பண்ணை மேலாளர் முனைவர் வி வசுமதி அவர்கள். தொடர்ந்து மெல்லிசை மற்றும் வேளாண் செய்திகள் இடம்பெறும். 8:05 திரைகாணம், 9:15 செய்திச் சுடர், 9:30 அரங்கிசை. சசாங்க் சுப்பிரமணியம் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். அக்கரையஸ் சொர்ணலதா அவர்கள் வயலின், கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம், THV உமாசங்கர் அவர்கள் கடம். 10:45 காற்றோடு கலந்திடவா. இதுவரை இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள் நேயர்களே. இனி நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் சா செந்திலாண்டவன் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம். 7:00 முதல் 9:00 வரை புத்தம் புது காலை சுழல் விளக்கு, தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் சா வடிவுடை நாயகி அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு, பிரெயின் ஸ்ட்ரோக் எனப்படும் பக்கவாதத்திற்கான சிகிச்சை முறைகள் குறித்து நரம்பியல் நிபுணர் டாக்டர் வி சதீஷ்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 6:00 இடம்பெறும். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோசுவாமிநாதன் அவர்கள். 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:00 நம்ம மெட்ராஸ் 387, நமது சென்னை நமது பெருமை, மெட்ராஸ் தின உரை வழங்குபவர் மா கார்த்திக் அவர்கள். 8:30 திரைகாணம், 9:00 அரங்கிசை. மதுரையன் சிவகணேஷ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் ராகுல் அவர்கள் வயலின், மேலக்காவேரி கே பாலாஜி அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங். இந்த நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:02 முத்துச்சிதறல், 11:00 இளைய பாரதம். ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா நடத்துபவர் டி கே பத்மநாபன் அவர்கள். பங்கேற்பவர்கள் ஆர் தக்ஷா, பி எஸ் மோனிகா, யு நிவேதிதா, எம் யு லாவண்யா, வி பாரதி கண்ணன், எஸ் ஜீவா ஆகியோர். தொடர்ந்து முன்னேற துணியலாம் ஊக்கமளிக்கும் கதைகள் வழங்குகிறார் எஸ் தர்ஷினி. தொடர்ந்து விண்ணை தாண்டி கலந்துரையாடல். பங்கேற்பவர்கள் பி பிரவேஷ், ஆர் சாருமதி, டி தீபாராணி, ஜோஷ்வா ஜெபேஸ் ஃபெலிக்ஸ் ஆகியோர். நண்பகல் 12:10 சங்கீத சாரல். தேனாம்பேட்டை பி கே எம் ரவி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். ஐயம்பேட்டை ஜி சந்திரசேகர் அவர்கள் தவில். 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பணிபுரியும் பெண்களுக்கான விடுதி திட்டம் குறித்து தகவல்கள். தொடர்ந்து திரைகாணம். பிற்பகல் 1:10 பெருமை மிகு பாரதம், தமிழகத்தின் புவிசார் குறியீடு பெற்ற பொருட்கள் உரை சித்திரம், எழுதியவர் டி சசிகலா அவர்கள், அமைப்பு ஜோசப் ராஜ் அவர்கள். 2:15 திரைகாணம், 5:30 திரைகாணம். 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரை இசை, 6:55 வேலைவாய்ப்பு செய்திகள், 7:00 திரைகாணம். 7:10 திருவண்ணாமலை மாவட்ட செய்திகள், எழுதியவர் என் ரவிச்சந்திரன் அவர்கள். 7:25 பண்ணை செய்தி. 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. தீவிர பதப்படுத்தப்பட்ட உணவுகள், சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் பி கீதா அவர்களின் உரை. தொடர்ந்து காலநிலை மாற்றத்திற்கு

ಆಕಾಶವಾಣಿ பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்

0: சேந்தநமுதனும் பூங்குழலியும் உரையாடி கொண்டிருக்கிறார்கள். அப்போது வானதி மீது பூங்குழலி தன் மனதில் இருந்த காழ்ப்பை வெறுப்பை அவள் உமிழ்ந்து கொண்டிருக்கிறாள். அந்த அரண்மனை சீமாட்டியின் நன்றி இங்கே யாருக்கு வேணும்? அவளை வைத்துக் கொள்ளட்டும். அமுதா, இளவரசரை படகில் ஏற்றிக்கொண்டு திரும்ப புத்த விகாரத்துக்கு போக வேண்டுமிருந்தால் நீ மட்டும் படகை செலுத்திக் கொண்டு போ. நான் வந்தால் ஒருவேளை வேண்டுமென்றே படகை கவிழ்த்தாலும் கவிழ்த்து விடுவேன்.
1: ஒரு நாளும் நீ அப்படி செய்ய மாட்டாய் பூங்குழலி. இளவரசர் என்ன குற்றம் செய்தார்? அவர் ஏறியுள்ள படகை நீ கவிழ்ப்பதற்கு?
0: அமுதா, எனக்கு பைத்தியம் பிடித்திருக்கிறது. என் சித்தம் என் சுவாதீனத்தில் இல்லை. என் அத்தைக்கு இவர் தந்தை செய்த துரோகத்தை நினைத்து படகை கவிழ்த்தாலும் கவிழ்த்து விடுவேன். நீயே படகை எடுத்துக்கொண்டு போ.
1: அப்படியே ஆகட்டும். நானே இளவரசரை கொண்டு போய் விட்டுவிடுகிறேன். நீ என்ன செய்வாய்?
0: நான் வானதியை பின்தொடர்ந்து சென்று அவள் தலையில் ஒரு கல்லை தூக்கி போடுவேன்.
1: இவ்விதம் கூறிக்கொண்டே பூங்குழலி குனிந்து கால்வாயின் கரையில் கிடந்த ஒரு கூழாங்கல்லை எடுத்தாள். அந்த சமயம் கால்வாயின் கரையில் இருந்த அடர்த்தியான தென்னந்தோப்புக்குள்ளிருந்து கம்பீரமான ராஜ ரிஷபம் ஒன்று வெளியேறி வந்தது. அதை பார்த்த பூங்குழலி தன் கோபத்தை அந்த காளையின் மேல் காட்ட எண்ணி கூழாங்கல்லை அதன் பேரில் விட்டெறிந்தாள். அந்த கூழாங்கல் ரிஷபராஜனின் மண்டை மீது விழுந்தது. காளை ஒரு தடவை உடம்பை சிலிர்த்து கொண்டது. கல் வந்த திசையை உற்று பார்த்தது.
0: ஐயோ பூங்குழலி, இது என்ன காரியம்? மாட்டின் மீது கல்லை விட்டெறியலாமா
1: என்றான் அமுதன்.
0: எரிந்தால் என்ன? வாயில்லாத ஜீவனாயிற்றே. அதற்கு தன்னை பாதுகாத்து கொள்ளவும் தெரியாதே.
1: என் குலத்தில் வாயில்லாத பேச முடியாத பெண் ஒருத்தி இருந்தாள். அவளுடைய மனத்தை புண்படுத்தியவர்களை என்ன செய்வது? அவள் தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்ள முடியாமையினால்தானே அவளை அரசகுமாரன் ஒருவன் வஞ்சித்து அவளுடைய வாழ்க்கையை பாழாக்கினான்.
0: உன் அத்தைக்கு யாரோ செய்த அநீதிக்கு இந்த மாடு என்ன செய்யும்?
1: இந்த மாடு அப்படியொன்றும் நிராதரபான பிராணி அல்ல. இதற்கு கூறிய கொம்புகள் இருக்கின்றன. தன்னை தாக்க வருபவர்களை இது முட்டித்தள்ளலாம். காது கேளாத பேச முடியாத உலகம் அறியாத ஏழை பெண்ணால் என்ன செய்ய முடியும்? என்னிடம் அப்படி ஒரு ராஜகுமாரன் நடந்து கொண்டால் நான் அவனை லேசில் விடமாட்டேன்.
0: லேசில் விடமாட்டாய்.
1: காளை மாட்டின் மேல் கல்லை எடுத்தெறிவாய். அதுவும் கால்வாயில் படகில் இருந்து கொண்டு மாடு உன்கிட்டே வந்து முட்ட முடியாதல்லவா?
0: என்னை முட்ட முடியாவிட்டால் வேறு யாரையாவது அந்த காளை முட்டித்தள்ளட்டுமே.
1: உனக்கு யார் மேலோ உள்ள கோபத்தை இந்த காளையின் பேரில் காட்டியது போலல்லவா? இவர்களுடைய சம்பாஷணையை என்னவோ அந்த ரிஷபத்தினால் அறிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் பூங்குழலி கூறியது போலவே கிட்டத்தட்ட அது செய்துவிட்டது.

வாயில் இறங்கி படகிலிருந்து பூங்குழலியின் மீது அது தன் கோபத்தை காட்ட முடியவில்லை. திரும்பி துள்ளி குதித்து கொண்டு சென்றது. அந்த சமயம் வானதி தென்னந்தோப்பின் மறுபுறத்தில் இருந்த பல்லக்கை நோக்கி தனியாக போய்க் கொண்டிருந்தாள். அவளுடைய உள்ளம் குதூகலத்தினால் துள்ளி குதித்து கொண்டிருந்தது. எதிரில் துள்ளி குதித்து வந்த அந்த ரிஷபராஜனை பார்த்ததும் முதலில் அவள் குதூகலம் அதிகமாயிற்று. ஆனால் ரிஷபராஜன் தலையை குனிந்து கொண்டு கொம்பை நீட்டிக்கொண்டு வாளை தூக்கிக் கொண்டு தன்னை நோக்கி வேகமாக வருவதைக் கண்டதும் பயந்து போனாள். கால்வாய் கரையை நோக்கி திரும்பி ஓடி வருவதைத் தவிர வேறு வழியில்லை. நந்தி மண்டபத்துக்கு வெகு சமீபத்தில் கால்வாய் கரையை அவள் அடைந்து விட்டாள். அப்புறம் மேலே செல்ல முடியவில்லை. ஏனென்றால் கரையிலிருந்து கால்வாய் ஒரே கிடுகிடு பள்ளமாயிருந்தது. கரையோரமாக நந்தி மண்டபத்துக்கு வரலாம் என்று திரும்பினாள். அந்த சமயம் ரிஷபம் அவளுக்கு வெகு சமீபத்தில் வந்திருந்தது. பின்புறமாக நகர்ந்து கால்வாயில் விழுவதைத் தவிர வேறு மார்க்கம் ஒன்றுமில்லை. அப்போதுதான் ஐயோ ஐயோ அக்கா அக்கா என்று அவள் கத்தினாள். வானதியின் இந்த அபயக்குரல் பொன்னியின் செல்வன் குந்தவை இவர்களின் காதுகளில் வந்து விழுந்தது. வானதியின் அபயக்குரல் வந்த திசையை பொன்னியின் செல்வனும் குந்தவையும் திடுக்கிட்டு நோக்கினார்கள். அவர்கள் இருந்த நந்தி மண்டபத்துக்கு சற்று தூரத்தில் கால்வாயின் உயரமான கரையில் வானதி தோன்றினாள். கால்வாயின் பக்கம் அவள் முதுகு இருந்தது. அவள் தனக்கு எதிரே ஒரு பயங்கரமான பொருளை பார்ப்பவள் போல காணப்பட்டாள். அவளை அவ்விதம் பயங்கரப்படுத்தியது என்னவென்பது மறுகணமே தெரிந்துவிட்டது. அம்மா என்ற கம்பீரமான குரல் கொடுத்து கொண்டு அவளுக்கு எதிரில் ரிஷபராஜன் தோன்றினான். இன்னும் ஒரு அடி வானதி பின்னால் எடுத்து வைத்தால் அவள் கால்வாயில் விழவேண்டியதுதான். பின்னால் நகருவதைத் தவிர அவளுக்கு வேறு வழியும் இல்லை. இதையெல்லாம் அருள்மொழிவர்மன் பார்த்த தட்சணமே அறிந்து கொண்டான். உடனே நந்தி மண்டபத்தின் படிக்கட்டிலிருந்து கால்வாயில் குதித்து மின்னலைப் போல பாய்ந்து ஓடினான். வானதி கால்வாயின் கரையிலிருந்து விழுவதற்கும் அருள்மொழிவர்மன் கீழே ஓடிப்போய் சேர்வதற்கும் சரியாக இருந்தது. கால்வாயின் தண்ணீரில் வானதி தலை குப்புற விழுந்து விடாமல் இரு கரங்களாலும் அவளை தாங்கி பிடித்து கொண்டான். வானதிக்கு நேருவதற்கு இருந்த அபாயத்தை அறிந்து ஒரு கணம் குந்தவை உள்ளம் பதைத்து துடிதுடித்தாள். மறுகணம் அருள்மொழிவர்மன் அவளை தாங்கிக் கொண்டதை பார்த்து மகிழ்ச்சி கடலில் ஆழ்ந்தாள். வேலும் வாளும் வீசி வஜ்ராயுதம் போல வலுப்பெற்றிருந்த கைகளில் துவண்ட கொடியைப் போல கிடந்த வானதியை தூக்கி கொண்டு அருள்மொழிவர்மன் குந்தவையின் அருகில் வந்தான். அக்கா, இதோ உன் தோழியை வாங்கிக்கொள். கொடும்பாளூர் வீரவேளிர் குலத்தில் பிறந்த இந்த பெண் எப்படித்தான் பிறந்தாளோ தெரியவில்லை என்றான். தம்பி, இது என்ன காரியம் செய்தாய்? கல்யாணமாகாத கன்னிப்பெண்ணை நீ இப்படி கையினால் தொடலாமா என்றாள் குந்தவை. கடவுளே, அது ஒரு குற்றமா? பின்னே இவள் தண்ணீரில் தலைகீழாக விழுந்து மூழ்கியிருக்க வேண்டும் என்கிறாயா? நல்ல வேளை, இவளை நான் தாங்கி பிடித்தது இவளுக்கு தெரியாது. விழும்போதே மூர்ச்சையாகிவிட்டாள். இந்தா பிடித்துக்கொள் என்றான் அருள்மொழிவர்மன். வானதி கலகலவென்று சிரித்தாள். சிரித்து கொண்டே அவன் கரங்களிலிருந்து தன்னை விடுவித்து கொண்டு கரையில் குதித்தாள். அடி கள்ளி, நீ நல்ல நினைவோடுதான் இருந்தாயா என்றாள் குந்தவை. கண்ணை மூடிக்கொண்டு மூர்ச்சையடைந்தது போல் ஏன் பாசாங்கு செய்தாள் என்று கேள். என்னக்கா என்றான் பொன்னியின் செல்வன். நான் ஒன்றும் பாசாங்கு செய்யவில்லை அக்கா. இவர் என்னை தொட்டதும் எனக்கு கூச்சமாய் போய்விட்டது. வெட்கம் தாங்காமல் கண்களை மூடிக்கொண்டேன். அது எனக்கு எப்படி தெரியும்? மூர்ச்சை போட்டு விழுவது உன் தோழிக்கு வழக்கமாயிற்றே என்று பார்த்தேன். இனிமேல் நான் மூர்ச்சை போட்டு விழமாட்டேன். அப்படி விழுந்தாலும் இவர் இருக்கும் இடத்தில் விழமாட்டேன். அக்கா, இன்று இவருக்கு நான் செய்த உதவியை மட்டும் இவர் என்றைக்கும் மறவாமல் இருக்கட்டும் என்றாள் வானதி. என்னென்ன, இவள் எனக்கு உதவி செய்தாளா? அழகாயிருக்கிறதே என்றான் அருள்மொழிவர்மன். குந்தவையும் சிறிது திகைப்புடன் வானதியை நோக்கி, ஏய், என்னடி சொல்லுகிறாய்? என் தம்பி உனக்கு செய்த உதவியே என்றும் மறக்க மாட்டேன் என்று சொல்லுகிறாயா என்றாள். இல்லவே இல்லை அக்கா, நான் தான் உங்கள் தம்பிக்கு பெரிய உதவி செய்தேன். இவர் அதற்காக என்னிடம் என்றைக்கும் நன்றி செலுத்தியே தீர வேண்டும். நான் இவளை கால்வாயில் விழாமல் காப்பாற்றியதற்காக இவளுக்கு நான் நன்றி செலுத்த வேண்டும். அப்படியா? உன் தோழிக்கு ஏதாவது சித்தக்கோளாறு உண்டாக்கா என்றான் பொன்னியின் செல்வன். என் சித்தம் எல்லாம் சரியாகத்தான் இருக்கிறது. இவருக்குத்தான் மனம் குழம்பி இருக்கிறது. புரியும்படி சொல்லுகிறேன்.
இவர் சிறுவயதில் ஒரு சமயம் காவேரியில் விழுந்தார்.

0: என்றும் ஒரு பெண் இவரை எடுத்து காப்பாற்றினாள் என்றும் சொன்னீர்கள். மறுபடி இவர் கடலில் விழுந்து தத்தளித்தார். அங்கேயும் ஒரு ஓடக்கார பெண் வந்து இவரை காப்பாற்றினாள். இப்படி பெண்களால் காப்பாற்றப்படுவதே இவருக்கு வழக்கமாய் போய்விட்டது. அந்த அபகீர்த்தி மறைவதற்கு நான் இவருக்கு உதவி செய்தேன். கால்வாயில் விழப்போன ஒரு பெண்ணை இவர் தடுத்து காப்பாற்றினார் என்ற புகழை அளித்தேன் அல்லவா, அதற்காக இவர் என்னிடம் நன்றி செலுத்த வேண்டாமா? இவ்விதம் கூறிவிட்டு வானதி சிரித்தாள். அதை கேட்ட குந்தவையும் சிரித்தாள். பொன்னியின் செல்வனும் சிரிப்பை அடக்க பார்த்து முடியாமல் குபீர் என்று வாய்விட்டு சிரித்தான். அவர்கள் மூன்று பேரும் சேர்ந்து சிரித்த சிரிப்பின் ஒலி நந்தி மண்டபத்தை கடந்து வான முகடு வரையில் சென்று எதிரொலி செய்தது. படகில் இருந்தவர்களின் காதிலும் அந்த சிரிப்பின் ஒலி கேட்டது. அமுதா, அந்த மூன்று பைத்தியங்களும் சிரிப்பதை கேட்டாயா என்று சொல்லிவிட்டு பூங்குழலியும் சிரித்தாள். அமுதனும் அவளுடன் கூடச் சிரித்தான். தென்னந்தோப்பில் வாசம் செய்த பட்சிகள் கிளுகிளு கிளுகிளு என்று ஒலி செய்து சிரித்தன. இத்தனை நேரமும் கால்வாயின் கரை மீது கம்பீரமாய் நின்ற காளையும் ஒரு ஹூங்காரம் செய்து சிரித்துவிட்டு சென்றது. கடல் அலைகள் கம்பீரமாய் சிரித்தன. கடலிலிருந்து வந்த குளிர்ந்த காற்றும் மிருதுவான குரலில் சிரித்து மகிழ்ந்தது.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: படகு நந்தி மண்டபத்தை நெருங்க நெருங்க அங்கிருந்த குந்தவையையும் வானதியையும் பார்த்தப்பறம் இளவரசருக்கு வேறு எதிலையும் பார்வையும் செல்லல, கவனமும் செல்லல. இதில் இருந்து பூங்குழியின் பேச்சில் தீப்பொறிகள் பறந்ததை கேட்டுக்கிட்டு வந்தோம். இளவரசரை படகில் ஏற்றி கொண்டு திரும்ப புத்த விகாரத்துக்கு போக வேண்டுமாயிருந்தால் நீ மட்டும் படகை செலுத்தி கொண்டு போ. நான் வந்தால் ஒருவேளை வேண்டுமென்றே படகை கவிழ்த்தாலும் கவிழ்த்து விடுவேன். இப்படி ஆவேசத்துடன் சொன்ன அத்தானிடம் மாமன் மகள் சித்தம் கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அப்படியே ஆகட்டும், நானே இளவரசரை கொண்டு போய் விட்டுவிட்டு வருகிறேன், நீ என்ன செய்வாய்? இந்த வெறித்தனத்துக்கான முக்கிய காரணம் அடித்தளம் அவனுக்கு தெரியுமே, எதிர்பார்த்த விஷயம் வெளியே வருது. நான் வானதியை பின்தொடர்ந்து சென்று அவள் தலையில் ஒரு கல்லை தூக்கி போடுவேன். என்ன நடந்துச்சு? குரோதத்தில் எரிஞ்ச கூழாங்கல் எப்படியோ எல்லாரையும் சிரிக்க வச்சிடுச்சு. சீமாட்டி, ஸ்ரீ என்றால் செல்வம் மதிப்பு இப்படி பொருள். ஸ்ரீமதி பெண்பால் விகுதி பெற்று மதிப்பு மிக்க பெண்ணை குறிப்பது. ஆண்பால் விகுதி பெற்ற ஸ்ரீமான் மதிப்பு மிக்க ஆணை குறிக்கும். ஸ்ரீ தமிழிலே சி ஆகும். இதன்படி ஸ்ரீமான் சீமான் ஆகுது. சீமதி மாற்றம் பெற்று சீமாட்டி ஆயிட்டது. கால்வாயில் மூழ்கி போயிடாம வானதிய அருள்மொழிவர்மர் தாங்கி பிடிச்சத குற்றஞ்சாற்ற மாதிரி குந்தவை பேசினா அல்லவா, கன்னி பெண்ணை கையால் தொடலாமா? இதுக்கு அவர் சொன்ன பதிலையும் கேட்டோம். ஆமாம், இக்கட்டான நிலைகளில் உயிரை பாதுகாக்க பொது கட்டுப்பாடுகளிலிருந்து விலகி மாற்று வழியை கடைபிடிப்பது கடமை. இதை ஆபத் தர்மம்னு சொல்லுவாங்க. ஆனைமங்கலம் போவதற்காக ஏற்பாடு பண்ணியிருந்த யானை வானதிய தன் துதிக்கையால தூக்கி சுழற்றின போது நம் கதாநாயகிகளில் ஒருத்தியான வானதியை அடிக்கடி நினைவிழக்கும் வழக்கம் வைத்து கொண்டிருக்கிறாள் அல்லவா. இந்த ஒரு தடவை மட்டும் நேயர்கள் அதை பொறுக்கும்படி வேண்டுகிறோம். ஏனெனில் அவளுடைய நோய் நீங்கும் காலம் நெருங்கிவிட்டது. இப்படி ஆசிரியர் உறுதி அளித்தது நினைவிருக்கும். இந்த தடவை மூர்ச்சி அடையல, அப்படி பாசாங்கும் செய்யலை. கூச்சம் மேலிட கண்களை மூடிக்கிட்டதா சொன்னான். அத்தோட பெண்களால் காப்பாற்றப்படுபவர்ங்கிற கெட்ட பேரை போக்க ஒரு பெண்ணை தடுத்து காப்பாற்றினாருங்கிற புகழை அளித்ததா சொல்லி நகைச்சுவை ஆற்றலை வெளிப்படுத்துகிறார்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடரும். நேரம் 6:25. ஆகாஷவாணி திரையிசை கேட்கலாம். திரையிசையில் ஆஹா திரைப்படத்திற்காக ஹரிஹரன் சித்ரா இணைந்து பாடியிருக்கும் பாடல்.

0: திரையிசை கேட்டீர்கள். இனி தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். விண்வெளித்துறை சார்ந்த புத்தொழில் நிறுவனங்களுக்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கமளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பன்றி காய்ச்சல் பரவாமல் தடுப்பதற்கான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துமாறு மத்திய அமைச்சர் திரு J.P. நட்டா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் உள்ள 22 திருக்கோவில்களில் 50 கோடி ரூபாய் மதிப்பில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. பழம்பெரும் திரைப்பட நடிகை சௌகார் ஜானகி இன்று சென்னையில் காலமானார். 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் காஜல் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். விண்வெளித்துறை சார்ந்த புத்தொழில் நிறுவனங்களுக்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கமளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த துறை சார்ந்த புத்தொழில் நிறுவனங்கள் நடத்தி வரும் இளம் தொழில் முனைவோர்களுடன் கலந்துரையாடியதை சுட்டிக்காட்டியுள்ளார். விண்வெளித்துறையில் இந்தியா கடந்த சில ஆண்டுகளாக சாதனை படைத்து வருவதற்கு இவர்களின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். விண்வெளித்துறையில் மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு இந்த இளம் தொழில் முனைவோர்கள் வரவேற்பு தெரிவித்ததாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு முழுவதும் பன்றி காய்ச்சல் பாதிப்புகளை தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா இன்று ஆய்வு மேற்கொண்டார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த ஆய்வின் போது இந்த காய்ச்சல் பரவாமல் தடுப்பதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகளை அதிகாரிகள் தீவிரப்படுத்த வேண்டும் என்று அமைச்சர் அறிவுறுத்தினார். இது தொடர்பாக பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் திரு J.P. நட்டா வலியுறுத்தினார். தமிழகத்தில் உள்ள 22 திருக்கோவில்களில் 50 கோடி ரூபாய் மதிப்பில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். இன்று சட்டப்பேரவையில் தமது துறையின் மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசுகையில் பல்வேறு அறிவிப்புகளை அவர் வெளியிட்டார்.
2: சென்னை கொளத்தூர் அருள்மிகு சோமநாத சுவாமி திருக்கோயில், வேளச்சேரி அருள்மிகு தண்டீஸ்வரர் திருக்கோயில், நுங்கம்பாக்கம் அருள்மிகு பிரசன்ன வெங்கடேசபெருமாள் திருக்கோயில் உட்பட சுமார் 2 கோடி மதிப்பீட்டில் 3 புதிய மரத்தேர் இந்த ஆண்டு செய்து தருவதற்காக அறிவிப்புகள் நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். திருவரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோயில், திருவெற்றூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோயில், மதுரை தெப்பக்குளம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில் உட்பட 105 திருக்கோயில்களில் திருக்குள பணிக்காக இந்த ஆண்டு 45 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில் உட்பட 3 திருக்கோயில்களில் 11 கோடி மதிப்பீட்டில் பக்தர்களுக்கான தங்கும் விடுதி இந்த ஆண்டு கட்டப்படும். திருவண்ணாமலை, பழனி, சிறுவாபுரி, இருக்கன்குடி உள்ளிட்ட 22 திருக்கோயில்களில் ரூபாய் 50 கோடி மதிப்பீட்டில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படும். பக்தர்கள் அதிக அளவில் வருகை புரியும் 20 திருக்கோயில்களில் பக்தர்கள் நலன் கருதி சுமார் 3 கோடி மதிப்பீட்டில் அவசர கால ஊர்திகள் வாங்குவதற்கான நடவடிக்கைகள் இந்த ஆண்டு மேற்கொள்ளப்படும்.
1: சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு அரசு கார் வழங்கப்படும் என்ற அறிவிப்பை மாநில அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் திரு சண்முகம் கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கார் தேவைப்படும் சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு அரசு கடனுதவி வழங்கலாம் என்றும் யோசனை தெரிவித்தார். நிதி நிலைமையை காரணம் காட்டி பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யாத தாவேக அரசு சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு கார் வழங்க முடிவு செய்துள்ளது முறையானது அல்ல என்று திரு சண்முகம் கூறினார். மேகதாது அணை பிரச்சினை குறித்து விவாதிப்பதற்கு உடனடியாக அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு முதலமைச்சர் அழைப்பு விடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில்

0: இந்த அணை கட்டுவதற்கான விரிவான திட்ட அறிக்கையை கர்நாடக அரசு மத்திய அரசிடம் தாக்கல் செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு தமிழக அரசு இப்பிரச்சினையில் உடனடி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கோரியுள்ளார். அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுப்பதில் தாவேக அரசுக்கு உடன்பாடு இல்லை என்றால் அனைத்து கட்சி தலைவர்கள் அடங்கிய குழுவுடன் தில்லி சென்று பிரதமர் மற்றும் நீர்வளத்துறை அமைச்சரை சந்தித்து தமிழகத்தின் கோரிக்கையை நேரில் வலியுறுத்த வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் அனைத்து கட்சிகளும் ஓர் அணியில் திரள வேண்டும் என்று தமாக தலைவர் திரு ஜி கே வாசன் வலியுறுத்தியுள்ளார். இன்று கிருஷ்ணகிரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை கர்நாடக அரசிடமிருந்து பெற உரிய நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் தாவேக்கு அரசு பொறுப்பேற்ற பின்னர் அனைத்து துறைகளிலும் லஞ்சம் குறைந்துள்ளதாகவும் இது வரவேற்கத்தக்கது என்றும் திரு ஜி கே வாசன் கூறினார். விவசாயிகளுக்கான குறுவை தொகுப்பு திட்டத்தின் பயன்கள் முழுமையாகவும் உடனடியாகவும் விவசாயிகளுக்கு சென்றடைவதை தாவேக்கு அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அமமுக பொதுச்செயலாளர் திரு டி டி வி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறுவை தொகுப்பு அறிவிக்கப்பட்டு 2 மாதங்கள் முடிவடைந்ததை சுட்டிக்காட்டியுள்ளார். ஏற்கனவே பல்வேறு நெருக்கடிகளை சந்தித்து வரும் விவசாயிகளுக்கு குறுவை தொகுப்பையும் உரிய நேரத்தில் வழங்காமல் காலம் தாழ்த்துவது தவறானது என்று அவர் கூறியுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு இப்பிரச்சினையில் தாவேக்கு அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திரு டி டி வி தினகரன் கோரியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமரின் சுதந்திர தின உரை குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: பழம்பெரும் திரைப்பட நடிகை சவுகார் ஜானகி இன்று சென்னையில் காலமானார். அவருக்கு வயது 94. திரைத்துறையில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக பயணித்து பத்மஸ்ரீ, கலைமாமணி உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை அவர் பெற்றுள்ளார். கதாபாத்திரங்களுக்கு தமது வசனத்தின் மூலம் மெருகேற்றியதற்கு சான்றாக அவர் நடித்த எதிர்நீச்சல் திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த காட்சி விளங்குகிறது.
2: அப்பவே எண்ணி பாத்துருக்கே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முந்தே.
3: நீங்களா சமயத்துல தமாஷா பேசுறேன், டனால் தங்க வேறு மாதிரி.
2: சரி சரி,
3: நான் தான் உங்களுக்கு கிரெடிட் கொடுத்துட்டேனே, அதை இப்படி டெபிட் பண்ணுங்களேன்.
2: நானா?
4: ஏன்னா நீங்க சமத்தா, நீங்க அசடா. சமத்தா இருந்தா கொடுத்தேளா, அசடா இருந்தா மறுப்பேளா.
0: சவுகார் ஜானகி மறைவுக்கு முதலமைச்சர் திரு விஜய், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், திரையுலகினர் மற்றும் தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
5: தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு மேற் தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டம் களியம்பூண்டி அரசு சுகாதார மைய வளாகத்தில் புதிய ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கான நிறைவடைந்த கட்டுமானப் பணிகளை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா இன்று ஆய்வு செய்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் உயர்கல்வி வழிகாட்டு மற்றும் நேரடி சேர்க்கை முகாமை ஆட்சியர் திரு விஷு மகாஜன் இன்று தொடங்கி வைத்தார். வடகோவை ரயில் நிலையத்தில் சேலம் ரயில்வே கோட்ட மேலாளர் திரு பன்னாலால் இன்று ஆய்வு மேற்கொண்டார். கடலூர் மாவட்டத்தில் பள்ளிக் கல்வித்துறை சார்பில் நடைபெற்ற கலைத்திருவிழாவை ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று தொடங்கி வைத்தார். தருமபுரி சிறப்பு மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் சமரச விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள கால்வாய்களில் வண்டல்கள், குப்பை கழிவுகள் மற்றும் ஆகாய தாமரை அகற்றும் பணிகளுக்கு ஏதுவாக ட்ரோன் மூலம் அவற்றை கணக்கெடுக்கும் பணிகளை ஆணையாளர் திரு சமீரன் இன்று ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம், ஒரு வெள்ளிப்பதக்கம் வென்றது. நடந்தது. ஸ்லோவாக்கியாவின் பிராட்டிஸ்லாவில் நடைபெற்ற

0: நடைபெற்று வரும் இப்போட்டியின் 76 கிலோ எடைப்பிரிவில் காஜல் தங்கப்பதக்கத்தையும் 62 கிலோ எடைப்பிரிவில் சவிதா தலால் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். சிங்கப்பூர் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தான்வி பத்ரி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 19-21, 21-15, 21-19 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் அசுகா டகாஹாஷியை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விண்வெளி துறை சார்ந்த புத்தொழில் நிறுவனங்களுக்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கமளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பன்றி காய்ச்சல் பரவாமல் தடுப்பதற்கான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துமாறு மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் உள்ள 22 திருக்கோவில்களில் 50 கோடி ரூபாய் மதிப்பில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. பழம்பெரும் திரைப்பட நடிகை சவுகார் ஜானகி இன்று சென்னையில் காலமானார். 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் காஜல் தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: இனி விளம்பரம்.
2: காலம் மாறி பெய்கிற மழையோ புயலோ சூறாவளியோ கவலைய மறந்துடுங்க, பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே. இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ, அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
3: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2 लाख करोड़ रुपए क्लेम के रूप में किसानों को मिले.
4: लक्ष्मी प्रभा आपट मावटम त्रिकोणाचल का पकतले बड़कमली ग्राम वचिक्रोम 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கிருக்கோம். 24 ஆண்டுக்கு மகனம் ஒரு உதவியாக ரொம்ப சமயமாகவும் இருக்கு. எங்களுக்கு அவங்களுக்கு நன்றி. எங்களுக்கு எல்லாம் வேலை வெள்ளம் எடுத்து போய் அறுவடை பண்ண முடியாம
5: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
6: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம் விவசாய கடன் குழு பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும் அல்லது
5: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப் லைன் எண் 1447 அழைக்கவும்.
2: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
1: ஆகாஷ்வாணி மனதில் நின்றவை. கே ஜே யேசுதாசின் குரலில் மூகமுள் திரைப்பட பாடலை கேட்கலாம்.

0: நேரம் 7 மணி, ஆகாஷவாணி. இனி சட்டப்பேரவையில் இன்று எழுதியவர் டி பாபு, வாசிப்பவர் சுதா குமரன்.
1: சட்டப்பேரவையில் 800 கொசஸ்தலை ஆற்றில் மீன்கள் இறந்து கிடந்த விவகாரம், முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா சிலை பராமரிப்பு, பேரவை நிகழ்வுகளை நேரலை செய்வது, திமுக எம்எல்ஏக்களுக்கு அரசு சார்பில் வாங்கப்படும் கார் வேண்டாம் என கடிதம் அளிக்கப்பட்ட விவகாரம், தொகுதி வரையறை சட்டம் தொடர்பாக நடைபெற்ற காரசார விவாதம் ஆகியவை இன்றைய நிகழ்வுகளில் முக்கியமாக இடம்பெற்றுள்ளன. சட்டப்பேரவையில் இன்று கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது அஇஅதிமுக சட்டமன்ற குழு தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி பேசுகையில், 800 கொசஸ்தலை ஆற்றில் மீன்கள் இறந்து கிடந்ததால் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது, ரசாயன கழிவுகள் ஆற்றில் கலப்பதால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக மீனவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறார்கள், எனவே அரசு உடனடியாக தலையிட்டு மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்று தெரிவித்தார். இதே கருத்தை வலியுறுத்தி பாமக சட்டமன்ற உறுப்பினர் திரு கணேஷ்குமார், திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு தங்கம் தென்னரசு ஆகியோர் பேசினர். இதற்கு பதிலளித்த சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ், கடந்த ஞாயிற்றுக்கிழமை கொசஸ்தலை ஆற்றில் மீன்கள் இறந்து கிடப்பது தொடர்பாக தகவல் கிடைத்தவுடன் அதிகாரிகளை அறிவுறுத்தி உடனடியாக அந்த இடத்திற்கு சென்று ஆய்வு மேற்கொள்ள உத்தரவிட்டதாக கூறினார். மீன்கள் இறந்து கிடந்த இடத்தில் ஆக்சிஜன் குறைவாக இருந்தது, மனித கழிவுகள் கலப்பதுமே காரணம் என தெரிய வந்தது. 2150 கிலோ மீன்கள் இறந்துள்ளன. இந்த மீன்களை ஆய்வுக்கு அனுப்பியுள்ளோம். இது தொடர்பாக 4 பேர் கொண்ட குழுவும் அமைக்கப்பட்டுள்ளது. குழுவின் அறிக்கை கிடைத்த பின் இது தொடர்பான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். இதையடுத்து அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு சி வி சண்முகம் பேசுகையில், சென்னை மெரினா கடற்கரை சாலையில் அமைந்துள்ள முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் முழு உருவச்சிலை சரிவர பராமரிக்கப்படாமல் உள்ளது என்றும், அரசு அனுமதி கிடைத்தால் அதிமுக சார்பில் நாங்களே அந்த சிலையை பராமரிக்க தயாராக உள்ளோம் என்றும் கூறினார். இதற்கு பதிலளித்த உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன், முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் மற்றும் நினைவு நாட்களில் அரசு சார்பில் உரிய மரியாதை செலுத்தப்படுகிறது, தொடர்ந்து சிலையை முறையாக பராமரித்தும் வருகிறோம் என்றார். இதையடுத்து சட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு ரவிசங்கர் பேசுகையில், துறையூர் தொகுதியில் ஏற்கனவே சுற்றுலா தலமாக அறிவிக்கப்பட்ட புளியஞ்சோலை சுற்றுலா தலமானது எந்தவொரு அடிப்படை வசதிகளும் கூட இதுவரை நிறைவேற்றப்படவில்லை, அங்கு காவல் நிலையம், மருத்துவமனைகள், பெண்கள் உடைமாற்றும் இடம் ஆகியவற்றை ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும், சின்ன ஏரி 20 ஆண்டுகளாக தூர்வாரப்படாமல் உள்ளது என்றும், அதனையும் உடனடியாக தூர்வார வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இதுகுறித்து சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் பேசுகையில், பேரவை துணைத் தலைவர் குறிப்பிட்ட சுற்றுலா தலத்தில் 32,80,000 ரூபாய் செலவில் உள்கட்டமைப்பு வசதிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்றும், மேலும் 73,00,000 ரூபாய் செலவில் கழிப்பிட வசதி, சுற்றுலா வழிகாட்டு பலகை உள்ளிட்ட பணிகள் 90% நிறைவடைந்துள்ளது என்றும், மீதமுள்ள 10% பணிகளும் விரைவில் முடிக்கப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்றும் பதிலளித்தார். எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி பேசுகையில், இந்த அவையை பேரவைத் தலைவர் மிகச் சிறப்பாக நடத்துகிறீர்கள், ஆளுங்கட்சி அமைச்சர்கள் ஆதாரம் இல்லாமல் குற்றச்சாட்டை முன்வைத்தால் அதை அவை குறிப்பிலிருந்து உடனடியாக நீக்கிவிடுகிறீர்கள், சட்டப்பேரவை நிகழ்வுகள் அனைத்தும் நேரலை செய்யப்படுகிறது என்றும் கூறினார். அவை குறிப்பிலிருந்து நீக்கிவிடும் அம்சங்களும் நேரலையில் சென்று விடுகிறது, அதனை எடுத்து சிலர் ரீல்ஸாக சமூக வலைதளங்களில் வெளியிட்டு வருகின்றனர், இதற்கு பேரவைத் தலைவர் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறீர்கள் என திரு உதயநிதி கேள்வி எழுப்பினார். மேலும் நேற்றைய முன்தினம் பேரவையில் முதல்வர் பேசும்போது 3 கோப்புகள் தனது மேஜையில் இருப்பதாகவும், அதை திறந்தால் பல பிரச்சனைகள் வரும் என பேசியிருக்கிறார். முதலமைச்சர் அந்த கோப்புகளை ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இதற்கு பதிலளித்த பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா, யாரையும் அச்சுறுத்துவதற்காக முதலமைச்சர் அவ்வாறு பேசவில்லை, துறை ரீதியாக ஆய்வு செய்யப்பட்டு அதில் சில முறைகேடுகள் நடந்திருப்பதை சுட்டிக்காட்டி பேசினார். திமுக ஆட்சியில் இருந்தபோது சட்டப்பேரவை நிகழ்வுகளை நேரடி ஒளிபரப்பு செய்ய முன்வரவில்லை என அவர் குற்றச்சாட்டை முன்வைத்தார். அப்போது குறுக்கிட்ட பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன், அகில இந்திய வானொலி மூலமாகவும் பேரவை செய்திகளை குக்கிராமம் வரை கேட்டு தெரிந்து கொண்டு வருகிறார்கள் என பாராட்டி பேசினார். அப்போது குறுக்கிட்ட பேரவைத் தலைவர், உறுப்பினர்கள் பேசும்போது சில வார்த்தைகளை அவை குறிப்பிலிருந்து உடனடியாக நீக்கி நடவடிக்கை மேற்கொண்டு வருவதை சுட்டிக்காட்டினார். இதையடுத்து நிதி நிர்வாகம், எரிசக்தி, சட்டத்துறை மற்றும்

சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை, இந்து சமய அறநிலையத்துறை, சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் உள்ளிட்ட மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடைபெற்றது. திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு செந்தில் பாலாஜி கடந்த 2 மாதங்களாக தமிழகம் முழுவதும் மின் கட்டணம் உயர்ந்திருப்பதாக மின் நுகர்வோர் புகார் தெரிவித்திருப்பதாக கூறினார். மேலும் மின்வாரிய அதிகாரிகள் பயன்படுத்தி வந்த செல்போன் எண்கள் மாற்றியுள்ளதால் பொதுமக்கள் புகார் அளிக்க முடியாமல் தவித்து வருகிறார்கள் என்றும், மின் தளவாடங்கள் பற்றாக்குறை ஏற்பட்டிருப்பதாகவும் அவர் குற்றஞ்சாட்டினார். இதற்கு பதிலளித்த நிதித்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார், தேர்தல் நேரங்களில் நேரடியாக மின் கணக்கீடு செய்யாமல் அதற்கு முந்தைய மாத கணக்கீட்டை வைத்தே மின் கட்டணம் வசூலிக்கப்பட்டது. இந்த விவகாரம் 375,000 மின் நுகர்வோர் குறித்து ஆய்வு செய்தபோது கண்டுபிடிக்கப்பட்டது. தற்போது நேரடியாக சென்று மின் கணக்கீடு செய்ய வேண்டும் என ஊழியர்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்றும் கூறினார். பணியாளர் காலியிடங்கள் நிரப்ப உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மின் தளவாட கொள்முதல் செய்வது தொடர்பாக அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்றும், அதிகாரிகளின் செல்போன் எண்கள் மாற்றப்பட்டு பயன்பாட்டிற்கு வந்துவிட்டதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழக அரசு கடும் நிதி நெருக்கடியை சந்தித்து வரும் இந்த நேரத்தில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் 59 பேரும் தங்களுக்கு அரசு சார்பில் வழங்கப்படும் கார் வேண்டாம் என முடிவெடுத்திருப்பதாக தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி, இது தொடர்பாக கடிதத்தையும் பேரவைத் தலைவருக்கு வழங்குவதாக கூறினார். அப்போது குறுக்கிட்ட அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா, இங்கிருக்கும் பல அமைச்சர்கள் கூட சொந்தமாக கார் வைத்திருக்கிறார்கள், அவர்களும் அரசு சார்பில் வழங்கப்படும் காரை வாங்க மாட்டார்கள். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜோதிமணி பேருந்தில் அவைக்கு வந்து சென்று கொண்டிருக்கிறார். இதுபோல பல ஏழ்மை நிலையில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் ரயில்களில் தங்கள் தொகுதியிலிருந்து தலைமைச் செயலகம் வந்து செல்கின்றனர். ஆடம்பரத்திற்காக அரசு சார்பில் கார் வழங்கவில்லை, மக்களை தேடிச் சென்று தொகுதி பணி செய்வதற்காகவே முதலமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் என்று குறிப்பிட்டார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தாவேக உறுப்பினர்களுக்கும் திமுக உறுப்பினர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அதனால் அவை நடவடிக்கைகளில் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. இதையடுத்து பேசிய தாவேக சட்டமன்ற உறுப்பினர் திரு கல்லணை, தனது மதுரை வடக்கு தொகுதியில் காட்டு நாயக்கர் சமூக மக்கள் அதிக அளவில் வசித்து வருகிறார்கள், அவர்களுக்கு ஜாதி சான்றிதழ் கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும், அதேபோன்று தமது தொகுதியில் மயானம் அமைத்து தர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு நத்தம் விஸ்வநாதன் பேசுகையில், தமது தொகுதி செந்துறையில் புதிய காவல் நிலையம் அமைத்து தர வேண்டும் என்றும், ஆயத்த ஆடை பூங்கா அமைத்து தர வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தார். தாவேக சட்டமன்ற உறுப்பினர் திருமதி தமிழ்செல்வி பேசுகையில், தமது பவானிசாகர் தொகுதியில் உள்ள பேருந்து நிலையத்திற்கு காமராஜர் பெயர் சூட்ட வேண்டும் என்றும், தாளவாடியில் புதிதாக தீயணைப்பு நிலையம் அமைத்து தர வேண்டும் என்றும், தமது தொகுதியில் மல்லிகைப்பூ அதிக அளவில் விளைவதால் வாசனை திரவிய தொழிற்சாலை அமைத்து தர வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். இதைத் தொடர்ந்து அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா பேசுகையில், நேற்று நடைபெற்ற தென் மண்டல மாநாட்டில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தொகுதி மறுவரையறை தொடர்பாக பேசியது பத்திரிகைகளில் தவறான தகவலாக வெளியாகியுள்ளது, சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் தாவேக அரசு உறுதியாக இருப்பதை இன்று பதிவு செய்ய விரும்புகிறேன் என்றார். அப்போது குறுக்கிட்ட எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி, நேற்றைய முதல்வர்கள் மாநாட்டில் தமிழக அரசு சார்பில் முதலமைச்சர் பேசும்போது தொகுதி வரையறையில் 543 தொகுதியே தொடர வேண்டும் என ஒரு இடத்தில் கூட குறிப்பிட்டு பேசவில்லை, இதனால்தான் இந்த குழப்பம் ஏற்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்ட பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர் திரு போஜராஜன் பேசுகையில், மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இந்த விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் மிக தெளிவாக கூறியிருக்கிறார் என்றும், 50% தமிழகத்தில் தொகுதிகளின் எண் ணிக்கை உயரும் என்றும், 7.18% கீழ் குறையப்போவதில்லை என்றும் தெளிவாக குறிப்பிட்டுள்ளார். மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி வரையறை கொண்டு வந்தால் தமிழகத்திற்கு இழப்பு ஏற்படும், அதனால் இந்த விஷயத்தில் அரசியல் உள்நோக்கம் வேண்டாம், தமிழகத்திற்கு நல்லது நடக்கும்போது அதனை நல்வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இந்த தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் அஇஅதிமுக சட்டமன்ற குழு தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி, பாமக சட்டமன்ற உறுப்பினர் திரு கணேஷ்குமார், திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு ரகுபதி, திரு கே என் நேரு ஆகியோர் தங்களது கருத்துக்களை முன்வைத்து பேசினர். இதையடுத்து திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு சேகர்பாபு பேசுகையில், உறுப்பினர்களுக்கு கடந்த திமுக ஆட்சியில் அறநிலையத்துறை சார்பில் கல்லூரிகள் திறக்க முடிவெடுக்கப்பட்டதாகவும், அந்த பணிகளை விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு ஓ எஸ் மணியன் பேசுகையில், மாதந்தோறும் மின் கட்டண கணக்கீடு எப்போது நடத்தப்படும், ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் பணி எப்போது தொடங்கும், மின்வாரியத்தில் காலி பணியிடங்கள் எப்போது நிரப்பப்படும் என கேள்வி எழுப்பினார். இதனைத் தொடர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட் சட்டமன்ற உறுப்பினர் திரு மாரிமுத்து, அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு தளவாய் சுந்தரம், திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு மனோஜ் பாண்டியன், தாவேக சட்டமன்ற

0: உறுப்பினர் திரு சண்முகம் ஆகியோர் மானிய கோரிக்கை விவாதத்தில் பங்கேற்று பேசினர். இதையடுத்து சட்டமன்ற உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு அமைச்சர்கள் திரு நிர்மல்குமார், திரு ரமேஷ் ஆகியோர் பதிலுரை வழங்கி துறை சார்ந்த புதிய அறிவிப்புகளை வெளியிட்டனர். சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு புதிய கார் தொகுதி வரையறை மசோதா உள்ளிட்ட விவகாரங்களில் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி இடையே காரசார விவாதங்களுடன் இன்றைய சட்டப்பேரவை நிகழ்வுகள் நிறைவுற்றன.
1: இதுவரை தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் கேட்டீர்கள். நேரம் 7:10 ஆகாஷவாணி. இனி திருப்பூர் மாவட்ட செய்திகள் கேட்கலாம். எழுதியவர் சபரீசன்.
2: திருப்பூரில் 80வது சுதந்திர தின விழா கோலாகலமாக நடைபெற்றது. சிக்கனா அரசு கலைக்கல்லூரி மைதானத்தில் நடைபெற்ற விழாவில் மாவட்ட ஆட்சியர் மணிஷ் நாரணவரே தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து சமத்துவத்தை வலியுறுத்தும் வகையில் வெண்புறாக்கள் மற்றும் தேசிய கொடி வண்ணத்திலான பலூன்கள் பறக்கவிடப்பட்டன. சுதந்திர போராட்ட தியாகிகள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கு மாவட்ட ஆட்சியர் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினார். திருப்பூர் மாவட்டம் விஜயமங்கலம் தனியார் கல்லூரியில் மத்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை, மை பாரத் மற்றும் கல்லூரி நிர்வாகம் இணைந்து நஷா முக்த் அபியான் பாரத் இயக்கத்தின் கீழ் போதை இல்லா இளைஞர்கள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற கருப்பொருளில் மாவட்ட அளவிலான பல்துறை போட்டிகள் நடத்தின. ஓவியம், முழக்க வாசகம், குறும்படம், ரீல்ஸ், நடனம், ராப் உள்ளிட்ட போட்டிகளில் திருப்பூர் மாவட்டத்தின் பல்வேறு கல்லூரியைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் பங்கேற்று போதை ஒழிப்பின் அவசியத்தை கலை வழியாக வெளிப்படுத்தினர். போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு மை பாரத் மாவட்ட இளைஞர் அலுவலர் விக்னேஷ் மற்றும் ராஜேந்திரன் ஆகியோர் சான்றிதழ்கள் கேடயங்களை வழங்கி பாராட்டினர்.
3: இந்திய பின்னலாடை ஏற்றுமதியில் 2021 வரை ஐரோப்பா மிகப்பெரிய சந்தையாக இருந்தது. பின்னர் அமெரிக்காவுக்கான ஏற்றுமதி அதிகரித்து முதலிடத்தை பிடித்தது. கடந்த ஆண்டு அமெரிக்கா இறக்குமதி வரியை உயர்த்தியதால் ஏற்றுமதி வளர்ச்சி பாதிக்கப்பட்டது. இதனால் கடந்த 2025-26 நிதியாண்டில் ஐரோப்பா மீண்டும் முதலிடத்தை பெற்றுள்ளது. அமெரிக்காவில் வரி விதிப்பு அதிகரிப்பால் மாற்றுச் சந்தையை நோக்கி பின்னலாடை உற்பத்தியாளர்கள் நகரத் தொடங்கினார்கள். வரியில்லாத ஒப்பந்தம் காரணமாக ஐரோப்பிய நாடுகள் இங்கிலாந்து, ஐக்கிய அரபு அமீரகத்துடன் ஏற்றுமதி அதிகரிக்க தொடங்கியுள்ளது. திருப்பூரில் உள்ள நிப்டி பின்னலாடை ஃபேஷன் கல்லூரியில் கைத்தறி விழிப்புணர்வு நிகழ்ச்சி, ஆடை அலங்கார அணிவகுப்பு மற்றும் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இந்திய அரசின் ஜவுளி அமைச்சகத்தின் கைத்தறி மேம்பாட்டு ஆணையர் அலுவலகம் மற்றும் சேலம் நெசவாளர் சேவை மையம் இணைந்து நடத்திய இந்த நிகழ்ச்சியில் திருப்பூர் மாவட்ட கைத்தறித்துறை உதவி இயக்குனர் கவிதா கைத்தறி துணிகளை பயன்படுத்துவதன் அவசியம், பாரம்பரிய நெசவு தொழிலை பாதுகாப்பதன் முக்கியத்துவம் ஆகியவற்றை மாணவர்களிடம் எடுத்துரைத்தார். மேலும் கைத்தறியில் நூல் நெய்யும் முறை குறித்து செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டதுடன் பல்வேறு வகையான கைத்தறி துணிகள் பார்வைக்கு வைக்கப்பட்டு அவற்றின் சிறப்புகள் குறித்து மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற ஆடை அலங்கார அணிவகுப்பில் மாணவர்கள் கைத்தறி ஆடைகளை அணிந்து பாரம்பரிய நெசவின் அழகையும் நவீன வடிவமைப்பின் தனித்துவத்தையும் காட்சிப்படுத்தினர். தொடர்ந்து நடைபெற்ற பல்வேறு போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. கைத்தறி பயன்பாட்டை ஊக்குவித்து பாரம்பரிய நெசவு தொழிலின் பெருமையை இளம் தலைமுறையினரிடம் கொண்டு சேர்க்கும் நோக்கில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி மாணவர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது. திருப்பூர் மாவட்ட ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி மையம் இங்கு 30 மேற்பட்ட தொழில் பயிற்சிகள் இலவசமாக வழங்கப்படுவதுடன் தங்குமிடம், உணவு உள்ளிட்ட வசதிகளும் வழங்கப்படுகின்றன. அந்த வகையில் தற்போது பிளாஸ்டிக் பைகளுக்கு மாற்றாக சுற்றுச்சூழலுக்கு உகந்த சணல் பைகள் தயாரிக்கும் பயிற்சி நடைபெற்று வருகிறது. இளைஞர்கள் முதல் முதியவர்கள் வரை ஆர்வமுடன் பங்கேற்று கற்றுக்கொள்வதுடன் தங்கள் எதிர்காலத்தையும் வடிவமைத்து வருகின்றனர்.
4: திருப்பூர் மாவட்ட ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி மையம் சார்பில் பயன்பெற்ற பயனாளிகள் கூறுகையில்,
5: என்னுடைய பேர் சேகர். நான் ஒரு இடத்துல வந்து வேலைக்கு போயிட்டு இருந்தேன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொழில் முனைவோராகணும்னு விருப்பம் இருந்தது. நான் திருப்பூர்ல வந்து ஆர்சிடி மூலியமா வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுக்கறது நான் வந்து சோசியல் மீடியா மூலியமா நான் கேள்விப்பட்டேன். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 60 மேற்பட்ட பயிற்சிகள் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க உங்களுக்கு. இது எல்லாமே வந்து இலவச திறன் மேம்பாட்டு பயிற்சிகள். இந்த பயிற்சிகள் அனைத்து முற்றிலும் இலவசம். உதாரணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பயிற்சிக்குண்டான தேவையான பொருட்கள், ஜூட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இலவசமா கொடுக்குறாங்க. இது எல்லாமே வந்து பிராக்டிக்கலா உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க இந்த பயிற்சிகள். மொத்தம் இந்த பயிற்சி 14 வந்து இந்த பயிற்சிகள் வரும். இது முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் சர்டிபிகேட்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்க. சோ இந்த பயிற்சியை எடுத்தோம் அப்படின்னா வந்து நம்மளும் வந்து ஒரு தொழில் முனைவோரா வந்து உருவாகலாம்.
6: நான் திருப்பூர்ல இருந்து சின்னக்கரையில இருந்து வரேன். நான் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுலதான் இருந்தேன், ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருந்தேன். நான் ஒரு இதுல பாத்தீங்கன்னா ஃப்ரீயா சொல்லித்தர ஒரு கோர்ஸ் பார்த்தேன். அது சனல் பை மேக்கிங் பண்றது. அது வந்து 14 கிளாஸ் சொல்லிட்டு நான் இங்கதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்தேன். இது பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரு தொழிலாளர்களா தான் இருக்கணும்ன்றது கிடையாது. எல்லாருமே ஒரு ஓனரா

0: ஒரு வாய்ப்பு வந்து இங்கே கிடைக்கும்.
1: இதுவரை திருப்பூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். எழுதியவர் சபரீசன். இனி தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மொபைல் போன் உற்பத்தி திட்டத்தை மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதில் கடல்சார் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எரிசக்தி ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது என இந்தியாவும் மொரீஷியஸும் முடிவு செய்துள்ளன. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் டெஸ்ஸா ஜாலி காயத்ரி கோபிசந்த் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மேற்குவங்க மாநிலம் சிலிகுரியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மத்திய அரசின் இந்த நடவடிக்கைக்கு செல்வி மம்தா பானர்ஜி தலைமையிலான முந்தைய அரசு ஒத்துழைப்பு அளிக்கவில்லை என குற்றம் சாட்டினார். தற்போது பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் இப்பணிகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். புதிய குற்றவியல் சட்டங்களை செயல்படுத்துவதற்கும் முந்தைய அரசு முட்டுக்கட்டையாக இருந்ததாக அவர் குறை கூறினார். பிஜேபி அரசு பொறுப்பேற்ற பின்னர் சட்டத்தின் ஆட்சி நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஊடுருவல்காரர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு அவர்களின் நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்படுவதாகவும் திரு அமித்ஷா குறிப்பிட்டார். இந்தியாவில் முதலீடு செய்வதற்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சிங்கப்பூரில் உள்ள துணை நிறுவனங்களின் தலைமை நிர்வாகிகளோடு ஆலோசனை நடத்திய போது இதனை தெரிவித்ததாக குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் பொருளாதார அடித்தளம் வலுவாக உள்ளதாகவும் அவர் கூறியிருக்கிறார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்றும் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். மொபைல் போன் உற்பத்தி திட்டத்தை மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இன்று தொடங்கி வைத்தார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர், 62,500 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். மொபைல் போன் உற்பத்தியை மேம்படுத்தும் நோக்கில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் இந்த திட்டம் உதவிடும் என திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளில் இந்தியா சிறந்து விளங்குவதாக அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். சென்னையில் நடைபெற்ற பிரிக்ஸ் அமைப்பின் அறிவியல் தொழில்நுட்பம் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான அமைச்சர்கள் கூட்டத்தை அவர் தொடங்கி வைத்து பேசினார். இந்த துறைகளில் பிரிக்ஸ் நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தையும் அமைச்சர் வலியுறுத்தினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதில் கடற்சார் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக கப்பல் போக்குவரத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனாவால் கூறியுள்ளார். ஒடிசாவில் உள்ள பாராதீப் துறைமுகத்தில் 427 கோடி ரூபாய் மதிப்பிலான 7 கட்டமைப்பு திட்டங்களை தொடங்கி வைத்து அவர் பேசினார். கடல்சார் பொருளாதாரத்தில் இந்தியா விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக அமைச்சர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
3: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமரின் சுதந்திர தின உரை குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
2: மொரீஷியஸுடனான எரிசக்தித்துறை ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், தூய்மை எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கமளிக்கும் வகையில் இந்த ஒத்துழைப்பு மேம்படுத்தப்படும் என குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச உயிரி எரிபொருள் கூட்டமைப்பில் உறுப்பினராக மொரீஷியஸ் இருப்பதையும் அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். பெட்ரோலியப் பொருட்களை சுத்திகரிக்கும் திறனை இந்தியா அதிகரித்துள்ளதாகவும் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியிருக்கிறார். சர்க்கரை விலை உயர்வை கட்டுப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கடந்த மாதம் 20ஆம் தேதி 48 ரூபாய் 18 காசாக இருந்த சர்க்கரை விலை நேற்று 55 ரூபாய் 70 காசாக அதிகரித்துள்ளதை அதனை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. எத்தனால் உற்பத்திக்கும் சர்க்கரை விலை உயர்வுக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்றும் அதில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. சர்க்கரை விலையை கட்டுப்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை

நடவடிக்கைகளும் அந்த செய்திக்குறிப்பில் பட்டியலிடப்பட்டுள்ளது. இந்தியர்கள் 22 பேர் பயணம் செய்த வணிக கப்பலை சோமாலியா மற்றும் ஏமன் கடல் பகுதியில் கடற்கொள்ளையர்கள் கடத்திச் சென்றுள்ளனர். இருப்பினும் இந்தியர்கள் பாதுகாப்புடன் இருப்பதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் கூறுகின்றன. அவர்களை மீட்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். மணிப்பூரில் இம்பால் திமாப்பூர் குவஹாத்தி வழித்தடத்தில் போக்குவரத்து 3 ஆண்டுகளுக்கு பின்னர் இன்று தொடங்கியது. அம்மாநிலத்தில் வன்முறை சம்பவங்கள் நடைபெற்றபோது இந்த வழித்தடத்தில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தற்போது இந்த வழித்தடத்தில் பேருந்து சேவை தொடங்கப்பட்டது இயல்பு வாழ்க்கை திரும்புவதற்கான முக்கிய நடவடிக்கையில் ஒன்றாக கருதப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திரிபுராவின் கல்வித்துறையின் வளர்ச்சிக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் டாக்டர் மாணிக் சாகா தெரிவித்துள்ளார். அகர்தலாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலம் முழுவதும் கல்வி கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். அதிநவீன தொழில்நுட்ப பயன்பாடுகளை கொண்டு கல்வி கற்பிக்கும் முறை அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இது மாணவர்களுக்கு பெரிதும் பயனளிக்கும் என்றும் திரு டாக்டர் மாணிக் சாகா கூறினார். தேசிய பாதுகாப்பில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதே தமது அரசின் நிலைப்பாடு என மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். இன்று சிலிகுரியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட்டால் எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்த முடியும் என கூறினார். மத்திய பிரதேசத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை உறுதி செய்யாத அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் தலைமைச் செயலருக்கு அறிவுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சட்டம் ஒழுங்கு பணியில் தொய்வு ஏற்பட்டாலோ கவனக்குறைவாக செயல்பட்டாலோ நடவடிக்கை நிச்சயம் என எச்சரித்துள்ளார். இதனை கருத்தில் கொண்டு அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்றும் திரு மோகன் யாதவ் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் சீமை கருவேல மரங்களை அகற்றுவது தொடர்பாக கள ஆய்வு நடத்தப்படும் என அரசு கூறுவது தாமதப்படுத்தும் தந்திரம் என சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கு நீதிபதிகள் திரு சதீஷ்குமார் திரு ராஜசேகர் அமர்வு முன் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது அரசு சார்பில் அறிக்கை ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. சீமை கருவேல மரங்களை அகற்றுவது குறித்து கள ஆய்வு நடத்தி மாவட்ட ஆட்சியர்கள் அளிக்கும் அறிக்கையின் அடிப்படையில் நிதி ஒதுக்கப்படும் என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த அறிக்கை குறித்து அதிருப்தி தெரிவித்த நீதிபதிகள், சீமை கருவேல மரங்களை அகற்றுவதற்கு 5 கோடி ரூபாயை உடனடியாக ஒதுக்க வேண்டும் என அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் உத்தரவிட்டனர். இதனை செயல்படுத்தவில்லை என்றால் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்த நீதிபதிகள் இவ்வழக்கின் விசாரணையை அடுத்த மாதம் 18ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். சென்னையில் குடிநீர் விநியோகம் மற்றும் துப்புரவு பணிகளை ஆசிய மேம்பாட்டு வங்கியின் கடனுதவியுடன் நவீனமயமாக்கும் திட்டத்திற்கான ஒப்பந்தம் இன்று புதுதில்லியில் கையெழுத்தானது. ஆசிய வளர்ச்சி வங்கியும் மத்திய அரசும் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. இந்த திட்டத்தின் கீழ் 120 கிலோமீட்டர் தொலைவிற்கு குடிநீர் மற்றும் கழிவுநீர் இணைப்புகளுக்கான குழாய்கள் அமைக்கப்பட உள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 7 நீரேற்றும் நிலையங்களும் 38 கழிவு நீரேற்றும் நிலையங்களும் மேம்படுத்தப்பட உள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ட்ரெசா ஜாலி காயத்ரி கோபிச்சந்த் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 16-21, 21-15, 21-13 என்ற செட் கணக்கில் சீனாவின் ஜாங் ஷூ ஜியான் ஜியா இ ஃபான் இணையை வென்றது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா நெதர்லாந்து இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் இன்று நடைபெறுகிறது. சிங்கப்பூர் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 19-21, 21-15, 21-19 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் அசுகா டாக்கசாஷியை வென்றார். மற்றொரு மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் லிஷா பால் 21-15, 21-19 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் மொமோகோ கிமுராவை வென்று அரையிறுதிக்கு முன்னேறினார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சங்கர் முத்துசாமி சுப்பிரமணியனும் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். எல்லைப்பகுதிகளில் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மொபைல் போன் உற்பத்தி திட்டத்தை மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதில் கடல்சார் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எரிசக்தி ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது என இந்தியாவும் மொரீஷியஸும் முடிவு செய்துள்ளன. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ட்ரெசா ஜாலி காயத்ரி கோபிச்சந்த் இணை

0: அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25. ஆகாஷவாணி பண்ணை செய்தி கேட்கலாம். உழவர் பெருமக்களே, நீங்கள் நெல் சாகுபடி செய்ய இருக்கிறீர்களா? திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பங்களை கடைபிடிக்கலாம். இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளாவன: குறைந்த அளவு விதையை தேவைப்படும், அதாவது 1 ஏக்கருக்கு 3 கிலோ விதை போதுமானது. பாய் நாற்றங்கால் மூலம் நாற்று உற்பத்தி செய்ய வேண்டும். 14 நாட்கள் வயதுடைய நாற்றுகள் நடுவதற்கு பயன்படுத்தலாம். 1 குத்துக்கு 1 நாற்று வைத்தாலே போதுமானது. சதுரமுறை நடவை பின்பற்ற வேண்டும். பயிர் இடைவெளி நாற்றுக்கு நாற்று 25 சென்டிமீட்டர் என்ற அளவில் இருக்க வேண்டும். நீர் மறைய நீர் கட்டுதல் அவசியம். கோனோ வீடர் மூலம் களை எடுக்க வேண்டும். 2 முதல் 3 முறை கோனோ வீடரை பயன்படுத்தலாம். இலை வண்ண அட்டை மூலம் உர மேலாண்மையை கையாளலாம். 1 ஏக்கருக்கு 3 முதல் 4 டன் நெல் விளைச்சல் கிடைக்கும். திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பங்கள் பற்றி மேலும் அறிய வேண்டுமா? உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை துறை அலுவலர்களை அணுகுங்கள் அல்லது வேளாண்மை அறிவியல் நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள். அடுத்து வரும் மழையை நம்பி பயிர் சாகுபடிக்காக காத்திருக்கிறோம். நண்பர்களே, அடுத்த பருவத்தில் என்ன பயிர் சாகுபடி செய்ய இருக்கிறோம்? நெல், உளுந்து, மக்காச்சோளம், கேழ்வரகு, குதிரைவாலி, வரகு, சாமை, பாசிப்பயிறு, கொள்ளு, நிலக்கடலை, ஆமணக்கு, தீவனச்சோளம், அகத்தி, குதிரை மசால், வேலி மசால், காய்கறி பயிர்களான தக்காளி, கத்தரி, மிளகாய், பீர்க்கன், வெண்டை, புடலை, வெங்காயம், செடி முருங்கை, அவரை, கொத்தவரை, காய்கறி தட்டை பயிறு, கீரை, சாம்பல் பூசணி, பாலக்கீரை இவற்றின் விதைகள் தேவையா? உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை ஆராய்ச்சி நிலையங்கள் அல்லது வேளாண் அறிவியல் நிலையங்களை அணுகுங்கள் அல்லது இயக்குனர் விதை மையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர், 641-0003 என்ற முகவரியை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது தொலைபேசி எண் 0422, இது இணைப்பு எண், 6611-2332 அல்லது 6611-4332 இந்த எண்களை தொடர்பு கொள்ளலாம். மின்னஞ்சல் வாயிலாகவும் தொடர்பு கொள்ளலாம். மின்னஞ்சல் முகவரி seedunit@tnau.ac.in இந்த முகவரியை தொடர்பு கொள்ளலாம். பண்ணையாளர்கள் கவனத்திற்கு: புறக்கடையில் கோழிகள் வளர்ப்பதன் மூலம் வீட்டிற்கு தேவையான இறைச்சி மற்றும் முட்டைகள் கிடைக்கின்றன. குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் பெற இயலும். மகளிருக்கு ஏற்ற சுய வேலைவாய்ப்பு தொழில் இது. மேம்படுத்தப்பட்ட இனங்களான ரோபோ வெள்ளை, கிரிராஜா, வனராஜா, கிராமப்பிரியா, ராமலக்ஷ்மி ஆகிய கோழி இனங்களை வளர்க்கலாம். நாட்டு இனங்களான கொண்டைக்கோழி, சண்டைக்கோழி, கழுகு கோழி, கருங்கால் கோழி ஆகிய இனங்களையும் வளர்க்கலாம். பெட்டை கோழிகள் 25 முதல் 30 வார வயதில் முட்டையிட ஆரம்பிக்கும். நாட்டு இனங்கள் 1 வருடத்திற்கு 60 முதல் 120 முட்டைகள் வரை இடும். மேம்படுத்தப்பட்ட இனங்கள் 1 வருடத்திற்கு 130 முதல் 180 முட்டைகள் வரை இடும். தீவனமாக உடைத்த அரிசி, கம்பு, சோளம், கேழ்வரகு, மக்காச்சோளம், புழுப்பூச்சிகள், கரையான்கள் போன்றவற்றை பயன்படுத்தலாம். கோழிகளில் ஏற்படும் வெள்ளை கழிசல் நோய்க்கு எதிராக 8 மற்றும் 16 வார வயதில் ராணிகெட் தடுப்பூசியை போடுதல் அவசியம். புறக்கடை கோழி வளர்ப்பு பற்றி இன்னும் விவரங்கள் வேண்டுமா? உங்கள் பகுதியில் உள்ள கால்நடை பராமரிப்புத்துறை அலுவலர்களை அணுகுங்கள் அல்லது வேளாண் அறிவியல் நிலையங்களை அணுகுமாறு கேட்டுக்கொள்கிறோம். பண்ணை செய்திகள் கேட்டீர்கள் நேயர்களே.

0: அட, இதே போல சேலை நம்ம வள்ளி கூட வச்சிருக்காளே. வள்ளி நீயே தானா?
1: நானே தான். கேட்டா தோழின்னு சொல்லிக்க வேண்டியது, ஆனா நாள் கணக்கா பார்த்து பேசிக்கிறது கூட கிடையாது. இப்படி எங்கேயாவது கடத்தருவுல பாத்துக்கிட்டாதான் உண்டு.
0: எங்க நான் கேட்டுற போறேன்னு நீ முந்திக்கிட்டியா? போன வாரம் தானே எங்க வீட்டு கொல்லையில தோட்டம் போட விதைகளை வாங்கும் போது நாம பார்த்து பேசிக்கிட்டோம்.
1: ஆமா ஆமா, அங்க பாத்துக்கிட்டோம்ல இதே போல. அது சரி, தோட்டம் போட்டாச்சா?
0: போட்டாச்சு வள்ளி. வீட்டுக்கு வந்தா இங்க இந்த தோட்டம் போடுற வேலையில எல்லாம் ஒத்தாசு செய்ய சொல்ல போறேன்னு வீட்டுக்கே நீ வரலல்ல?
1: ஆமா ஆமா, மலைய தூக்கி இங்கிட்டும் அங்கிட்டும் வைக்கிற வேலைய தரப்போறீங்க. ஆ செல்வி, மொத வேலையா தோட்டத்துக்கு கம்பி வேலி போட்டுரு. செடிகள்ல காய்கறி எல்லாம் காய்ச்ச பிறவு ஆடு மாடுக வந்து மேய்ஞ்சிர போகுது. அப்புறம் யாரையும் போய் குத்தம் சொல்லவும் முடியாது.
0: அது சரிதான் வள்ளி, ஆனா கம்பி வேலிக்கு பதிலா உயிர் வேலி போடலாம்னு இருக்கேன்.
1: உயிர் வேலியா? இத போட்டா தோட்டத்தை பத்திரமா பாத்துக்க முடியுமா? மொத இந்த உயிர் வேலினா என்ன?
0: சொல்றேன் சொல்றேன். உயிர் வேலி போடுறதால பயிரெல்லாம் பாதுகாப்பா தான் இருக்கும். வேளாண்மையில் உயிர் வேலியின் பங்கு என்ன அப்படின்னு தெளிவா எடுத்து சொல்றாங்க காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய பண்ணை மேலாளர் முனைவர் வி. வசுமதி அவங்க. இந்த விவரங்களை கேளு, உனக்கே புரியும்.
2: விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் என்னோட அன்பான வணக்கங்கள். விவசாயிகளுக்கு என்ன வந்து முக்கியம் அப்படிங்கிறது எப்படின்னா, இப்போ வந்து ஒரு விவசாயி வந்து ஒரு வயலில் வந்து நெல் பயிரோ ஏதோ ஒரு பயிரை வந்து வைக்கிறாரு. அவருக்கு முக்கியமானது என்ன? அந்த நெல் பயிரிலிருந்து வர நெல் மணிகளை வந்து பார்க்கணும், சேதம் எதுவும் விளைவிக்காமல் அந்த பயிரை வந்து அவங்க வந்து நெல் மணிகளாக வந்து மாற்றி சந்தைக்கு எடுத்துகிட்டு போகிறது தான் வந்து அவரோட வாழ்க்கையில் வந்து அவர் முக்கியமாக நினைக்கிற ஒரு கூற்று. காலநிலை மாற்றம் அப்படிங்கிறது வந்து அந்த கால விவசாயிகளுக்கு வந்து பெரும் வந்து சவாலாக இருந்தது இல்லை. ஏன்னா மாதம் மும்மாறி பொழிந்ததுனால அவங்க காலத்தே பயிர் செஞ்சாங்க. அதனால பயிர்களுக்கு தாக்கக்கூடிய நோய்கள் பூச்சிகள் அதனோட தாக்குதலும் வந்து அந்தந்த பருவத்தை பயிர் செய்கிறதுனால அதோட தாக்குதல் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளோடு இருந்தது. அதே மாதிரி சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற மாதிரியான விவசாயத்தை மேற்கொண்டதுனால விலங்குகளாக ஏற்படக்கூடிய தொல்லைகள் வந்து இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்போ நம்ம விவசாயம் பண்ணுற முறைகளில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதிகப்படியான தொழில்நுட்ப வளர்ச்சி அதோட மோகத்தினால சூழ்நிலைக்கு ஏற்ற விவசாயம் செய்கிறத வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா வரவே மறந்துட்டோம். அதனால என்ன நடக்குது அப்படின்னா, அதிகப்படியான சவால்களை வந்து இக்கால விவசாயிகள் வந்து எதிர்கொள்ள வேண்டியதா இருக்கு. அதுல ஒரு முக்கியமான சவால் என்ன அப்படின்னா, காலநிலை மாற்றம், விலங்குகளுக்கு காட்டுல வந்து உணவு பற்றாக்குறை ஏற்படுகிறது. அதனால என்ன ஆகுது அப்படின்னா, பயிர்கள் செய்யற இடத்துக்கு வந்து விலங்குகள் வந்து பயிர்களை நாசம் பண்றதுனால விவசாயிகளுக்கு வந்து மகசூல் வந்து கம்மியாகுது. இது ஒரு பிரச்சனையா வந்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிற விவசாயிகள் வந்து பெருங்குறையாகவே வந்து நாங்கள் நடத்துகிற எல்லா ஒரு பயிற்சி வகுப்புகளாக இருக்கட்டும், ஒரு நிகழ்ச்சியாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு தீர்வாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். பண்ணையில் நம்ம வந்து பயிர் பண்ணிட்டோம். இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் தொழில்நுட்ப வளர்ச்சியால் விவசாயிகள் அதிகப்படியாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கடைகளில் விற்கிற வேலிகள் அதாவது கம்பி வேலிகள் வாங்கி பயிர்களை சுற்றி வந்து நட்டு வச்சிடறோம். இது மூலமா என்ன ஆகுது அப்படின்னா, அந்த இயற்கை சூழ்நிலை வந்து பெருமளவில் வந்து பாதிக்கப்படுது. எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை எப்படிலாம் நம்ம வந்து குறைக்கலாம், உயிர் வேலி எப்படி வந்து காலநிலை மாற்றத்தை வந்து கட்டுப்படுத்துது, உயிர் வேலியோட நன்மைகள் என்ன, அதோட முக்கியத்துவம் என்ன, உயிர் வேலி மூலமா நமக்கு என்னென்ன பொருளாதார நன்மைகள் சுற்றுச்சூழல் நன்மைகள் வந்து நமக்கு ஏற்படுது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். முதல்ல உயிர்வேலி அப்படின்றது என்ன?

வயல்வெளிங்கிறது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பயிர் வகைகளை வந்து நடுவில் நட்டுட்டு அதோட சுற்றி வந்து நம்ம என்ன பயிர் பண்ணுறோம் அப்படின்னா, தாவர செடிகளில் பயன்படுத்தலாம், முள் நிறைந்த மரங்களை பயன்படுத்தலாம், அப்படி இல்லைன்னா கட்டை போன்ற உயரமாக வளரக்கூடிய மரங்களான சவுக்கு, தேக்கு, அந்த மாதிரி நிறைய மரங்களும் புதர் செடிகளும் முச்செடிகளும் நட்டு அதை வந்து கவாத்து அப்படிங்கிறது என்னென்னா ப்ரூனிங்னு சொல்லுவாங்க, கிளைகளை வெட்டி அகற்றுதல். நமக்கு தேவையான கிளைகளை மட்டும் வச்சுக்கிட்டு அதிகப்படியான வளர்ச்சி வர கிளைகளை எல்லாத்தையும் வந்து வெட்டி நமக்கு தேவையான வடிவத்தில் அந்த உயிர்வேலியை கொண்டு வந்து பயிர்களை பாதுகாக்கிறது தான் வந்து உயிர்வேலி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, உயிர்வேலியை பார்த்துட்டோம். உயிர்வேலியோட தேவை என்ன இருக்குது நம்ம மக்களுக்கு அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ நம்ம செங்கல்பட்டு மாவட்டத்தை எடுத்துப்போம். அதில் வந்து 57 கிலோமீட்டர் நீளம் இருக்கிற கடற்கரை வந்து இருக்குது. அதில் என்ன ஆகுது அப்படின்னா, அதிகப்படியான காலநிலை மாற்றம் வந்து கடற்கரையை ஒட்டி இருக்கிற பகுதிகளில் நிறையவே இருக்கும். திடீர்னு காத்தடிக்கும், திடீர்னு மழை பெய்யும், திடீர்னு மழை பெய்யாது, அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் என்ன ஆகும் அப்படின்னா, அதிகப்படியான வெயில் அடிக்கும் போது மண்ணில் இருக்க ஈரப்பதம் ஆவியாகுது, அதிக காற்று அடிக்கும் போது மேல்பரப்பு மண்கள் வந்து காற்றோட சேர்த்து அடுத்து கொண்டு செல்லப்படுகிறது. அதே மாதிரி இங்க சூழ்நிலையில சுற்றி இருக்கிற மதுராந்தகம், செய்யூர் போன்ற பகுதிகளில் இருக்கிற அதிகப்படியான காப்பு காடுகள்னு சொல்லுவாங்க, வேடந்தாங்கல் சரணாலயம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற சரணாலயங்கள் வந்து அதை ஒட்டி இருக்கிற பகுதிகள் வந்து சிறிது சிறிதாக காடுகள் வந்து அழிக்கப்படுகிறதால அதுல இருக்கிற காட்டு பன்றிகள், மயில்கள், ஆடு மாடுகள், அதனால தொல்லைகள் வந்து விவசாயிகளுக்கு வந்து அதிகப்படியா ஏற்படுது. அதே மாதிரி இந்த பகுதிகளில் இருக்கிற மண் எப்படி இருக்குது அப்படின்னா, வறண்ட மண்களாக இருக்கிறதுனால அது வந்து எளிதில் வந்து காற்றாலையோ மணலாலேயோ வந்து அடித்து செல்லப்படுகிறது. அதனால் அதில் இருக்கிற சத்துக்கள் வந்து அதிகப்படியாக குறையுது. அதே மாதிரி உயிர்வேலிகள் வந்து நட்டு வைக்கிறதுனால அதில் வந்து என்ன நன்மைகள் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம வந்து ஒரு செடியை வந்து நட்டு வைக்கிறோம், அதில் வந்து பூ பூக்குது, அது என்ன பண்ணுது, அது வந்து வண்ணமயமான பூக்களை பூக்கும் போது அது வந்து தேனீக்களையும் நன்மை செய்யக்கூடிய வண்டுகள் அந்த மாதிரி வந்து அது வந்து கவர்ந்து இழுக்கிறதுனால, இப்போ நடுவில் நம்ம பயிர் வச்சிருக்க நெற்பயிராக இருக்கட்டும், கடலையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதில் வரக்கூடிய பூச்சிகள், தீமை விளைவிக்கக்கூடிய சுருள் பூச்சிகளாக இருக்கட்டும், தண்டு துளைப்பானாக இருக்கட்டும், அதை எல்லாத்தையும் வந்து அதோட உணவாக நன்மை செய்யும் பூச்சிகள் வந்து உட்கொள்றதுனால பயிர்களுக்கு ஏற்படக்கூடிய தாக்குதல் வந்து குறைகிறது. உயிர்வேலினா என்னன்னு பார்த்துட்டோம், அதோட முக்கியத்துவம் பார்த்துட்டோம், அதை வந்து எப்படி நம்ம வந்து ஒரு வயலுக்கு வந்து தேர்வு செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ என்னென்ன வகையான உயிர்வேலிகள் இருக்குது, அதை வந்து நம்ம எந்த மாதிரியான சூழ்நிலைக்கு எந்த மாதிரியான உயிர்வேலியை தேர்ந்தெடுத்து நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இதில் வந்து முள் மற்றும் பாதுகாப்பு அறத்தாவரங்கள், அதாவது முட்கள் வந்து நிறைய வைக்கிற தாவரங்கள், அது என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா, கலாய்க்காய், கிளுவை, கொடுக்காப்புளி, கருவேலம், சப்பாத்திக்கள்ளி, சதுரக்கள்ளி, கற்றாழை வேலி, இதெல்லாம் வந்து நம்ம வந்து பண்ணலாம். இதெல்லாம் எங்கே பண்ணலாம் அப்படின்னா, ஆடு மாடுகள் தொல்லை வந்து அதிகமாக இருக்கிற சூழ்நிலையாக இருந்தது உங்கள் பகுதி அப்படின்னா, அந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, முட்கள் நிறைந்த தாவரங்களை வந்து பாதுகாப்பாரனா உபயோகப்படுத்திக்கலாம். அடுத்து உரத்தேவையும் வந்து பூர்த்தி பண்ணணும் அப்படிங்கிற சூழ்நிலையில் இருக்க விவசாயிகள் என்ன பண்ணணும் அப்படின்னா, தழைச்சத்தை நிலைநிறுத்தக்கூடிய தாவரங்கள், அதுக்கப்புறம் புரதச்சத்து மிக்க தாவரங்கள் வந்து நான் வந்து ஆடு மாடு வச்சுருக்கேன், அதுக்கும் வந்து எனக்கு தீவனமாக நாம் வந்து பயன்படுத்தி கொள்ளணும், அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்க நாங்கள் என்ன உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கல்யாண முருங்கை, சீமை கிழுவை, அதாவது உரக்கொன்றை தாவரம், சவுண்டல், சுபாபுல், அகத்தி, சிற்றகத்தி, காட்டுக்கொன்றை, அந்த மாதிரியான தாவரங்களை உயிர்வேலியில் நட்டு வளர்த்தோம் அப்படின்னா, அதை அறுவடை செஞ்சோ இல்லை கவாத்து பண்ணும்போதோ நம்ம வந்து அதோட எஞ்சிய இலைகளை வந்து ஆடு மாடுகளுக்கு கொடுக்கும்போது அதோட வளர்ச்சி பெருகுது. அதே மாதிரி அடுத்து என்னன்னா, நான் வந்து ஒரு இயற்கை விவசாயி, எனக்கு தேவையான உள்ளீடு, அதாவது நான் வந்து இப்போ பூச்சிக்கொல்லி தயாரிக்கணும் அந்த மாதிரி தயாரிக்கிற இடத்துல இருக்கிற விவசாயிகள் என்ன பண்ணணும்னா, நொச்சி, சீமை அகத்தி, வேப்ப மரம், ஆடாதொடை, காட்டாமணக்கு, எருக்கு, அரளி, திருக்கள்ளி, ஆமணக்கு, இது போன்ற தாவரங்களை வந்து வேலியில் நட்டு இயற்கை வேலியோட நடுவில் இது எல்லா சூழ்நிலையும் சேர்ந்து இருக்கிற இடத்துலயும் நம்ம பயன்படுத்த முடியும். ஏன்னா ஒரே ஒரு தாவரத்தை மட்டும் நம்ம நட்டு வளர்த்து உயிர்வேலியை உருவாக்க முடியாது. ஒரே ஒரு தாவரம், இப்போ நான் வந்து கிழுவையை மட்டுமே நட்டு ஒரு உயிர்வேலியை உருவாக்குறேன் அப்படிங்கிறத விட, எனக்கு எல்லா தேவையும் இருக்கு. ஒரு கிழுவை வச்சிங்கன்னா 2 அடிக்கு ஒரு கிழுவை வைக்கிறீங்க அப்படிங்கும் போது, நடுவில் வந்து நான் வந்து இயற்கை பூச்சி வெரைட்டி தயாரிப்பேன், அதனால நான் வந்து நொச்சி செடியை வைக்கலாம். அதே மாதிரி தழைச்சத்து நிறைந்த கிளைரி செடி, அதாவது உரக்கொன்றை தாவரத்தை நட்டு வளர்க்கும் போது நான் வந்து அதை அறுத்து ஆடு மாடுகளுக்கு தீவனமாகவும் நான் வந்து போட்டுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலையில் எல்லா செடிகளும் விவசாயிகள் வந்து வைக்கலாம். அதே மாதிரி காற்று அதிகமாக அடிக்கக்கூடிய கடலோர பகுதிகளில் இருக்கிற விவசாயிகள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, காற்று தடுப்பான் தாவரங்கள், அதாவது மரங்கள், நெட்டையாக கட்டையாக வளரக்கூடிய தாவரங்களான சவுக்க மரம், பூங்க மரம், பனை மரம், சீமை மூங்கில்,

ஏம்பு மரம் அதெல்லாம் வந்து வளர்க்கலாம். அதே மாதிரி அடர் கொடிகள், புதர் செடிகள், அழகு வேலி, அதாவது வீட்டுக்கு முன்னாடி வளர்க்குற விவசாயிகள் என்ன பண்ணலான்னா பிரண்டை, மருதாணி, காகித பூ, தீக்குச்சி, வேலி மல்லி, தாழம்பூ, அந்த மாதிரியான தாவரங்களை வளர்த்து அதை வந்து அழகு செடிகளாகவும் வச்சுக்க முடியும். அதே சமயத்தில் நம்ம வந்து அது வந்து ஆடு மாடுகள்கிட்ட இருந்து நம்மளோட பயிர்களையும் வீடுகளுக்குள்ளே அது வராமல் இருக்கிறதையும் நம்மளால் தடுக்க முடியும். அடுத்து உயிர்வேலியின் முக்கிய நன்மைகள் பற்றி பார்ப்போம். இது என்னென்னா முக்கியமாக அது வந்து கால்நடைகளிடமிருந்து சேதத்தை தவிர்க்கிறதுக்கு மட்டும்தான் பயன்படுது அப்படிங்கிறது வந்து பெரும்பாலான விவசாயிகளுக்கிடம் இருக்கிற அறியாமை. அதில் வந்து என்னென்னா கால்நடை சேதத்தை மட்டும் அது தடுக்கிறது கிடையாது, அதே மாதிரி காற்றின் வேகத்தை குறைக்கிறதுக்கும் வந்து சவுக்கு, தேக்கு போன்ற கிளைகளற்ற கட்டை போன்று வளரக்கூடிய தாவரங்கள் வந்து பயன்படுகிறது. அதே மாதிரி நிலத்தினோட ஈரப்பதம் மற்றும் ஊட்டச்சத்தை அதிகப்படுத்துறதுக்கு உரக்கொன்றை, அகத்தி போன்ற இலைகளை வெட்டி பசுந்தால் உரமாக வயல்வெளிகளில் போடும்போது வயலுடைய ஊட்டச்சத்து தன்மை வந்து பல நாட்கள் கழித்து அது வந்து சத்துக்களாக மண்ணிற்கு வந்து அளிக்கிறது. அதே மாதிரி நம்ம வந்து நிறைய மரங்கள், புதர் செடிகளை வளர்க்கறது மூலயமா என்ன ஆகணும், அதோட வேர்கள் வந்து மண்ணை வந்து அழுத்தி பிடிச்சிக்கிறதுனால மண் அரிப்பு ஏற்படாமல் வந்து நமக்கு வந்து பாதுகாக்கிறது. அதே மாதிரி மேற்புற மண்ணோட சத்துக்களையும் நமக்கு வந்து பாதுகாத்து தருகிறது. அதுக்கு அடுத்து முக்கியமான பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்லுயிர் பெருக்கத்தை வந்து நமக்கு வந்து பேணி காக்கிறது. இப்போ நீங்கள் வந்து ஒரு பூ பூக்கிற செடி வச்சுருக்கீங்க, முள் இருக்கிற செடி வச்சிருக்கீங்க, அதே மாதிரி உர செடி வச்சிருக்கீங்க, அதுக்கு அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நன்மை செய்யும் பூச்சிகள் இருக்கும். அதோட பூச்சிகள் என்ன பண்ணும் அப்படின்னா தீமை செய்யக்கூடிய பூச்சிகள் வந்து வராம தடுக்கிறது. அதே மாதிரி தேனீக்கள், வண்ணமயமாக இருக்கிற பூக்கள் வந்து தேனீக்களை வந்து பெருமளவில் கவர்ந்து இழுக்கிறதுனால மகரந்த சேர்க்கை வந்து அதிகமாகிட்டு நமக்கு வந்து மகசூலம் வந்து அதிகமாகுது. பட்டாம்பூச்சிகளின் பெருக்கம் வந்து அதிகமாகிறது. பொறிவண்டுகள், பொறிவண்டுகளோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா வயல்ல எந்த விதமான லார்வா சொல்லுவாங்க புழுக்கள், அதாவது கூட்டு புழுக்கு முன்னாடி இருக்கிற பருவம் வந்து புழுக்கள்னு சொல்லுவாங்க, அந்த புழுக்களை வந்து பிடிச்சி சாப்பிட்றது தான் பொறிவண்டோட முக்கியமான உணவு. இந்த பொறிவண்டுகள் வந்து அதிகமாக இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வயலில் ஏற்படுற பூச்சி தாக்கம் வந்து குறையும். அதே மாதிரி சிலந்திகளும் நமக்கு வந்து நன்மை செய்யக்கூடிய பூச்சி தான். அது என்ன பண்ணும் அப்படின்னா இதுவுமே லார்வாக்களை வந்து அந்த சிலந்தி வலையில் பிடிச்சி வைக்கிறது மூலயமா நமக்கு வந்து பூச்சிகளோட தாக்கம் வந்து கம்மியாகுது. அதே மாதிரி இந்த உயிர்வேலி பயன்படுத்துறதுனால நமக்கு கூடுதலான வருமானம் கிடைக்கிறது. தேக்கு, வேம்பு அந்த மாதிரி மரங்கள் வந்து நீங்கள் நட்டு வைக்கிறீங்க அப்படிங்கும் போது அதில் வர மரக்கட்டைகளை நம்ம வந்து விற்பனை செஞ்சு கொள்ளலாம். அதே மாதிரி விறகுகளுக்கும் பயன்படுத்தி கொள்ளலாம். மக்கிய இலைகள் என்ன ஆகுது அப்படின்னா வயல்வெளிகளுக்கு உரமாக பயன்படுத்தப்படுகிறது. அதே மாதிரி அதில் விளைகின்ற இலைகள் வந்து கால்நடை தீவனங்களுக்காக பயன்படுத்தப்படுகிறது. உயிர்வேலி மூலமாக கிடைக்கிற கரணைகள் வந்து நம்ம வந்து அடுத்த விவசாயிகளுக்கு வந்து கொடுத்து அவங்களையும் வந்து ஊக்குவிக்கலாம், உயிர்வேலியை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் நம்ம வந்து உயிர்வேலியின் மூலமாக கிடைக்கிற பொருளாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் நன்மைகள். அடுத்து உயிர்வேலியை எப்படி நம்ம வந்து அமைக்கலாம், ஒரு சரியான நிலத்தை வந்து நம்ம வந்து தேர்வு செய்யணும். அதே மாதிரி அதை தேர்வு செய்யறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்பு இருக்கு, அதுக்கு தேவையான உயிர்வேலி செடிகளை வந்து நம்ம பயன்படுத்துறது வந்து சிறந்தது. உங்களுக்கு விலங்கு தொல்லை அதிகமா இருக்குன்னா முட்கள் இருக்கிற செடிகளா பயன்படுத்த வேண்டும். காற்றின் தாக்குதல் அதிகமா இருக்கு அப்படிங்கும் போது அதிக உயரம் வளரக்கூடிய கிளைகளற்ற தாவரமாக தேர்ந்தெடுக்க வேண்டும். 45 சென்டிமீட்டர் அளவுல குழிகள் தோண்ட வேண்டும். ஒவ்வொரு குழியிலும் தொழு உரம், மண்புழு உரம், மேல்மண் கலந்து நிரப்ப வேண்டும். தேர்ந்தெடுத்த தாவரங்களை 50 சென்டிமீட்டர்ல இருந்து 1 மீட்டர் இடைவெளி விட்டு நம்ம நட்டு வைக்க முடியும். அதே மாதிரி நட்டு வச்சுட்டு ஆரம்ப காலத்தில் நம்ம வந்து களை எடுக்கணும், அதுக்கு தொடர்ச்சியாக வந்து நீர் பாய்ச்ச வேண்டும். பராமரிப்பு பணிகள் வந்து நம்ம பயிர்களுக்கு எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி உயிர்வேலி செடிகளுக்கும் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி உயிர்வேலி செடிகளுக்கும் பயிர்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உயிர்வேலி பயிர்களை வந்து நம்ம கவ்வாத்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதாவது எப்படின்னா அதோட அடர்த்தி வந்து அதிகப்படியான அடர்த்தி இருக்கணும். விலங்குகளோ வெளியிலிருந்து எதுவும் ஊடுருவி உள்ளே வராத அளவுக்கு நம்ம அடர்த்தியாகவும் அதை வலுவாகவும் ஆக்க நம்ம தொடர்ச்சியாக வந்து ஆண்டுக்கு 2-3 முறை வந்து கவாத்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதே மாதிரி மழைக்காலம் தொடங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் கவாத்து பண்ணீங்க அப்படின்னா அதோட வளர்ச்சி வந்து நல்லா இருக்கும். அதே மாதிரி உயிர்வேலியோட உயரம் எப்படி இருக்கணும் அப்படிங்கும்போது அது 5-8 அடி உயரத்தில் வந்து பராமரித்து வச்சுக்கணும். அதனால மட்டும்தான் நம்மளால் வந்து சுற்றுப்புற இதுவை வந்து பாதுகாக்க முடியும். உயிர்வேலியோட சேர்த்து நம்ம வந்து முருங்கை, அகத்தி, கிளைரிசிடியா அந்த மாதிரியான செடிகளை வளர்க்கறது மூலமா கால்நடைகளுக்கு தேவையான தீவனமும் கிடைக்கிறது, மனிதனுக்கு தேவையான உணவாகவும் பயன்படுத்தி கொள்ள முடியும். அதே மாதிரி இப்போ தேனீக்களையும் வந்து உயிர்வேலியோட சேர்த்து நம்ம வளர்க்க முடியும். ஏன்னா உயிர்வேலியில் வண்ணமயமான மலர்கள் பூக்கிற செடிகளாக நம்ம வைக்கும்போது

0: தேனீக்கள் வந்து வளர்க்கும் போது தேனீயோட நமக்கு கூடுதல் வருமானம் வந்து கிடைக்கிறது. அடுத்து இயற்கை விவசாயம் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு தேவையான பூச்சி விரட்டிகள் தயாரிக்கக்கூடிய இலை செடிகள் வந்து நம்ம வந்து நட்டு வைக்கிறது மூலயமா நம்ம வந்து இயற்கை விவசாயத்தையும் பாதுகாக்க முடியும். பசுந்தால் உரங்களாகவும் நம்ம அதை உபயோகப்படுத்தி கொள்ள முடியும். நுண்ணுயிர்கள் வளர்ச்சி வந்து நமக்கு வந்து அதிகமாக ஏற்படும். அதே மாதிரி காலநிலை மாற்றம், காலநிலை மாற்றம் அப்படிங்கிற வேர்டை வந்து நம்ம வந்து அடிக்கடி வந்து இந்த காலகட்டங்களை கேட்டுக்கொண்டே இருக்கிற ஒரு வார்த்தை. உயிர்வெளியின் மூலமா காலநிலை மாற்றத்தை நம்ம எப்படி எதிர்கொள்ள முடியும், அதை எப்படி கட்டுப்படுத்துது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இதை எப்படின்னா அது வந்து கார்பன் சேமிக்கும். எப்படின்னா நம்ம வந்து தாவரங்களை நட்டு வைக்கிறது மூலயமா அது என்ன பண்ணும் அப்படின்னா வளிமண்டலத்தில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடுன்ற கரியமில வாயுவை தன்னோட இலைத்தலைகளில் வந்து சேமித்து வச்சுக்குது. எவ்வளோ சேமிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்தின் கீழ் செயல்படுகின்ற மத்திய வேளாண் வனவியல் ஆராய்ச்சி நிலையம் சொல்கிற தரவுகள் படி 0.25 முதல் 76.55 டன் கார்பன் வர ஒரு ஹெக்டரில் வளர்க்கப்படுற தாவரம் வந்து அவ்வளோ அளவுக்கு கரியமில வாயுவை வந்து சேமித்து வைக்கிது. அதனால் நமக்கு வந்து காலநிலை மாற்றத்தை வந்து கட்டுப்படுத்தலாம் அப்படின்ற ஒரு தரவு வந்து வெளியிட்டிருக்கு. அதே மாதிரி தாவரங்களில் மட்டுமல்லாமல் மண்ணிலையும் வந்து கார்பனை வந்து சேமித்து வைக்கிது. அதோட அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 0.003 முதல் 3.98 டன் கார்பனை வந்து ஒரு ஹெக்டரில் ஒரு ஆண்டுக்கு வந்து உயிர்வெளி தாவரங்களை வளர்க்குறது மூலயமா சேமிக்கப்படுதுங்கிற தரவுகளை வெளியிட்டிருக்காங்க. அடுத்து காற்றோட வேகத்தை எவ்வாறு குறைக்குது அப்படின்றத பற்றி பார்ப்போம். இப்போ உயிர்வேலி மரங்களை வந்து உயரமாக வளரக்கூடிய தாவரங்களை வந்து நட்டு வைக்கிறது மூலயமா நமக்கு 21.5%-36% வரை காற்றோட வேகத்தை வந்து குறைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்திலிருந்து தரவுகள் வெளியிட்டிருக்காங்க. அதே மாதிரி உயிர்வெளியை சுற்றிலும் உள்ளே வளர்க்குற தாவரத்துக்கு வந்து வெப்பநிலையை வந்து அது வந்து 2-4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலையை வந்து கட்டுப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு ஐக்கிய நாடுகளின் சபையிலோட உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பான FAO வந்து தெரிவிச்சிருக்காங்க. மண்ணின் ஈரப்பதத்தையும் பாதுகாக்கிறது. ஏன்னா காற்றோட வேகம் குறையும் போது நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா மண்ணிலிருந்து நீர் ஆவியாகிற தன்மையும் வந்து நமக்கு குறையிறது. அதனால நம்ம வந்து அடுத்தடுத்து வந்து பயிர்களுக்கு தண்ணி பாய்ச்சாம நம்ம வந்து கொஞ்சம் கால இடைவெளி விட்டே நம்மளால வந்து தண்ணி பாய்ச்ச முடியும். அதனால நீர் செலவழிக்கிற அளவும் வந்து கம்மியாகுது. அதே மாதிரி ஈரப்பதமும் வந்து ரொம்ப நாளைக்கு நம்மளால வந்து மண்ணில் தக்க வச்சுக்க முடியும். மழை நீரையும் வந்து பாதுகாக்குது. அது எப்படி அப்படிங்கிறது என்னென்னா மேற்பரப்பில் வந்து தண்ணி வந்து அடித்து செல்லப்படுறத வந்து மரங்கள் வந்து தடுக்குதுங்கிறது நமக்கு தெரியும். நம்ம வந்து சுற்றிலும் வளர்க்குறோம் அப்படிங்கும்போது என்னாகும்னா மழை நீர் வந்து தேங்கி நிற்கக்கூடிய நேரத்தை வந்து அதிகரிக்கிறதுனால அதிகப்படியான மழை நீர் வந்து மண்ணுக்குள்ளே ஊடுருவி உள்ளே செல்லும். இதில் வந்து விவசாயிகளுக்கு கூறக்கூடிய ஒரு முக்கிய ஆலோசனைகள் அப்படின்னா உள்ளூர் சூழலுக்கு ஏற்ற தாவரங்களை வந்து நம்ம தேர்வு செஞ்சு பயிர் பண்ணணும். ஒரே விதமான தாவரங்களை வந்து உயிர்வேலியில் நட்டு பராமரிக்காமல் பலவிதமான தாவரங்களை வந்து நட்டு பராமரிக்கும் போது அதிலிருந்து கிடைக்கிற பயன்பாடுகளும் வருமானமும் நமக்கு வந்து இரட்டிப்பாகுது. 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து நம்ம கவாத்து பண்ணி உயிர்வேலியை வந்து பராமரித்து கொண்டே இருக்க வேண்டும். வெட்டிய இலைகளை வந்து தூக்கி போட்டுறாமல் நம்ம வந்து வயல்வெளிகளில் வந்து உரமாக பயன்படுத்த போது உர செலவை வந்து நம்ம கட்டுப்படுத்தலாம். இன்று நாம் நடும் ஒரு உயிர்வேலி நாளைய தலைமுறைக்கு வளமான மண்ணையும் வளமான சுற்றுச்சூழலையும் வளமான விவசாயத்தையும் பரிசாக வழங்கும். இது பற்றி உங்களுக்கு மேலும் தகவல் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 90 80 78 03 04.
1: வள்ளி, வேளாண்மையில் உயிர்வேலியின் பங்கு பற்றின விவரங்களை காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய பண்ணை மேலாளர் முனைவர் வி வசுமதி அவங்க எடுத்து சொன்னாங்களே, கவனமா கேட்டுக்கிட்டது தானே? இப்போ புரியுதா?
2: புரிஞ்சிச்சு செல்வி. சுவாரஸ்யமான தகவலா இருந்துச்சு. உயிர்வேலி எப்படி ஏன் போடணும், எந்த தாவரங்களை பயன்படுத்தலாம்னு அருமையா எடுத்து சொன்னாங்களே.
1: இந்த முறையத்தான் எங்க தோட்டத்துக்கு பயன்படுத்திக்க போறோம். பெரிய மலைய தூக்குற வேலையெல்லாம் இல்ல, வேலி போடுற அன்னைக்கு சொல்றேன், வந்து ஒத்தாசை செஞ்சிரு.
2: அப்பா, வாங்கின வார்த்தைய உடனே திருப்பி கொடுத்துருவியே. சரி சரி, அவசியம் வரேன். அப்பதானே எங்க கொள்ளையிலயும் இந்த உயிர் வேலியை போடும் போது நீ வந்து ஒத்தாசை செய்வே.

இனி தொடர்வது வேளாண் செய்திகள். நெற்பழ நோய் தாக்குதலும் கட்டுப்படுத்தும் முறைகளும். மஞ்சள் கரிப்பூட்டை நோய் என்றழைக்கப்படும் நெற்பழ நோய் ஒரு சிறிய பூஞ்சான நோயாக வகைப்படுத்தப்படுகிறது. இது சமீபத்தில் உலக அளவில் நெல் விளையும் பெரும்பாலான பகுதிகளின் மிக முக்கிய நோய்களில் ஒன்றாக மாறியுள்ளது. நெல்லின் மஞ்சள் கரிப்பூட்டை நோய் நெல்லின் மகரந்த பகுதிகளை பாதிக்கக்கூடிய ஒரு நோயாகும். இது உலகளாவிய நெல் தானியத்தின் தரம் மற்றும் விளைச்சலுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது. உலகளவில் நெல் வளரும் பகுதிகளில் மஞ்சள் கரிப்பூட்டை நோயின் அதிக தாக்குதலும் பரவலும் அதிக விளைச்சல் தரும் சாகுபடி ரகங்கள் மற்றும் கலப்பினங்களை பரவலாக ஏற்றுக்கொள்வது, நைட்ரஜன் உரங்களின் அதிக பயன்பாடு மற்றும் காலநிலைகளில் ஏற்படும் மாற்றங்கள் உள்ளிட்ட பல காரணிகள் இந்நோய்க்கு காரணமாக இருக்கலாம். இந்நோய் அரிசி தானிய எடை, கருவுறுதல், ஊட்டச்சத்து, விளைச்சல் நிலைத்தன்மை மற்றும் ஒட்டுமொத்த பொருளாதார இழப்பில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. நெல்லின் மஞ்சள் கரிப்பூட்டை நோயின் அறிகுறிகள் முதிர்ச்சியடைந்த காலகட்டத்தில் மட்டுமே தெளிவாக தென்படும். இந்நோய் மஞ்சள் கரிப்பூட்டை நோய், லட்சுமி நோய், நெற்பழ நோய், பச்சை கரிப்பூட்டை நோய் என்றும் பல பெயர்களில் அழைக்கப்படுகிறது. இந்நோய் ஒரு குறிப்பிட்ட பருவம் என்று இல்லாமல் வெவ்வேறு இடைவெளியில் திருநெல்வேலி, தென்காசி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் நெற்பயிரை பாதிக்கின்றன. இந்நோய் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு நெல் தானியமும் மஞ்சள் நிற கனி உடலாக மாற்றமடைந்து காணப்படும். அதனால் விவசாயிகள் இதனை நெற்பழ நோய் என்றும் அழைக்கின்றனர். பொதுவாக இந்நோய் நெல் வயல்களில் பூக்கும் பருவத்திற்கு 2 முதல் 3 வாரங்களுக்கு பின்னர் தோன்ற ஆரம்பிக்கும். நோய் தாக்கப்பட்ட தானிய நெல்லில் மென்பட்டு துணி போன்ற தோற்றத்துடன் முதலில் பச்சை நிறத்திலும் பின்பு கருப்பு நிறமாகவும் நெல்லை சுற்றி பழ உருண்டைகள் காணப்படும். முதலில் இப்பழ உருண்டைகள் மிகவும் சிறியதாக காணப்படும். பின்பு வளர்ச்சியடைந்து 2 முதல் 5 சென்டிமீட்டர் அளவில் வீங்கி காணப்படும். இவை நெல் உமிகளுக்கு இடையே காணப்படும். பூ பகுதியை சுற்றிலும் வளரும். பின்பு கதிரில் இருக்கும் சில தானியங்கள் மட்டுமே தாக்கப்பட்டிருக்கும். இது சில ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு சில தானியங்கள்

மட்டும் பாதிப்பை ஏற்படுத்தியது. ஆனால் தற்பொழுது அதிக அளவில் நெல் தானியங்களை பாதிக்கின்றன. பூசண வளர்ச்சி தீவிரமாகும் பொழுது நெல்லை சுற்றி இருக்கக்கூடிய பழ உருண்டைகள் வெடித்து ஆரஞ்சு நிறமாக மாறி பின்னர் மஞ்சள் பச்சையுடன் கலந்து அல்லது முழுவதுமாக கரும் பச்சை நிறமாக மாறிவிடும். பொதுவாக இந்நோய் தானியங்கள் முதிர்ச்சி அடையும் தருணத்தில் அதிகமாக பாதித்து நெல் தானியங்களின் தரத்தை குறைக்கும். இதற்கான ஒருங்கிணைந்த நோய் கட்டுப்பாட்டு முறைகளை தெரிந்து கொள்ளலாம். இந்நோய் பாதிக்கப்பட்ட பழ உருண்டைகளை முகக்கவசம் அணிந்து கொண்டு

0: கிடைக்கும். இதற்கான ஒருங்கிணைந்த நோய் கட்டுப்பாட்டு முறைகளை தெரிந்து கொள்ளலாம். இந்நோய் பாதிக்கப்பட்ட பழ உருண்டைகளை முக கவசம் அணிந்து கொண்டு அப்புறப்படுத்தி முழுவதுமாக எரித்துவிட வேண்டும். நெற்பயிர்கள் ஈரமாக இருக்கும் பொழுது வயலில் உழவு செய்வதை முழுவதுமாக தவிர்த்தல் வேண்டும். அறுவடையின் பொழுது நோய் தாக்கப்பட்ட செடிகளை முழுவதுமாக அகற்றி அழித்து விடுதல் வேண்டும். மாற்றுப்பயிர்கள் மற்றும் களை செடிகளை அழித்து பின்னர் வயல்வரப்புகள் மற்றும் பாசன வாய்க்கால்களை சுத்தமாக வைத்தல் வேண்டும். அதிக அளவு தழைச்சத்து உரமிடுதலை முழுவதுமாக தவிர்த்தல் வேண்டும். நோய் பாதிக்கப்பட்ட வயலில் உள்ள வைக்கோல் மற்றும் பயிர் தூர்களை முழுவதுமாக அகற்ற வேண்டும். நோயற்ற மற்றும் சான்றளிக்கப்பட்ட விதைகளையே பயன்படுத்துதல் வேண்டும். ஒரு கிலோ விதைக்கு 2 கிராம் கார்பன் டாசிம் என்ற மருந்தை கொண்டு விதை நேர்த்தி செய்து விதைத்தல் வேண்டும். அல்லது ஒரு கிலோ விதைக்கு உயிர் எதிர்கொல்லி பேசிலஸ் சப்டிலிஸ் 10 கிராம் என்ற அளவில் உலர் விதை நேர்த்தியோ அல்லது ஈர விதை நேர்த்தியோ செய்து விதைக்க வேண்டும். இக்காரணத்தை கொண்டும் வேதியியல் பூசண கொல்லியையும் உயிர் எதிர்கொல்லியையும் ஒன்றாக கலந்து விதை நேர்த்தி செய்யக்கூடாது. நெல்லை பாதிக்கக்கூடிய பூச்சிகளை கட்டுப்படுத்த உரங்களை பிரித்து அளிக்க வேண்டும். நெற்கதிர் பருவம் மற்றும் பால் பருவத்தில் இம்மாதிரியான பூசண நோய் தாக்குதலை தடுப்பதற்கு கியூப்ரிக் ஹைட்ராக்சைடு என்ற தாமிர பூசண கொல்லியை 25 கிராம் என்ற அளவில் 10 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிப்பதன் மூலம் இந்நோயை கட்டுப்படுத்தலாம். அல்லது இந்நோயை கட்டுப்படுத்த புரோபிகோனசோல் என்ற பூசண கொல்லி மருந்தினை 16 லிட்டர் கொள்ளளவு கொண்ட தெளிப்பானிற்கு 16 மில்லி என்ற அளவில் கலந்து தெளிக்க வேண்டும். தூர்விடும் பருவம் மற்றும் பூக்கும் தருணத்திற்கு முன்னர் தொடு பூசணக்கொல்லி அல்லது ஊடுருவி பாயக்கூடிய பூசணக்கொல்லிகளை தெளிப்பதன் மூலம் இந்நோயை கட்டுப்படுத்தலாம்.
1: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.

0: கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த துறை சார்ந்த புத்தொழில் நிறுவனங்கள் நடத்தி வரும் இளம் தொழில் முனைவோருடன் கலந்துரையாடியதை சுட்டிக்காட்டினார். விண்வெளித்துறையில் இந்தியா கடந்த சில ஆண்டுகளாக சாதனை படைத்து வருவதற்கு இவர்களின் பங்களிப்பு இன்றியமையாதது என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். விண்வெளித்துறையில் மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு இந்த இளம் தொழில் முனைவோர் வரவேற்பு தெரிவித்ததாகவும் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். நாடு முழுவதும் பன்றிக் காய்ச்சல் பாதிப்புகளை தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா இன்று ஆய்வு மேற்கொண்டார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த ஆய்வின்போது இந்த காய்ச்சல் பரவாமல் தடுப்பதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகளை அதிகாரிகள் தீவிரப்படுத்த வேண்டும் என அமைச்சர் வலியுறுத்தினார். தமிழகத்தில் உள்ள 22 திருக்கோவில்களில் 50 கோடி ரூபாய் மதிப்பில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படும் என இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். இன்று சட்டப்பேரவையில் தமது துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து அவர் பேசினார். 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த 64 திருக்கோவில்களில் 125 கோடி ரூபாய் செலவில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்படும். கன்னியாகுமரி மண்டைக்காடு அருள்மிகு பகவதி அம்மன் திருக்கோவிலில் 1 கோடி ரூபாய் செலவில் பக்தர்கள் இளைப்பாறும் மண்டபம் அமைக்கப்படும் என்பன உள்ளிட்ட அறிவிப்புகளையும் அமைச்சர் வெளியிட்டார். சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு அரசு கார் வழங்கப்படும் என்ற அறிவிப்பை மாநில அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் திரு சண்முகம் கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கார் தேவைப்படும் சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு அரசு கடனுதவி வழங்கலாம் என யோசனை தெரிவித்தார். நிதி நிலைமையை காரணம் காட்டி பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யாத தவேக அரசு சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு கார் வழங்க முடிவு செய்துள்ளது முறையானதல்ல என்றும் திரு சண்முகம் கூறினார். மேகதாது அணை பிரச்சினை குறித்து விவாதிப்பதற்கு உடனடியாக அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு முதலமைச்சர் அழைப்பு விடுக்க வேண்டும் என பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த அணை கட்டுவதற்கான விரிவான திட்ட அறிக்கையை கர்நாடக அரசு மத்திய அரசிடம் தாக்கல் செய்துள்ளதாக குறிப்பிட்டார். இதனை கருத்தில் கொண்டு தமிழக அரசு இப்பிரச்சினையில் உடனடி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் அனைத்து கட்சிகளும் ஓரணியில் திரள வேண்டும் என தமாகா தலைவர் திரு ஜி கே வாசன் வலியுறுத்தியுள்ளார். இன்று கிருஷ்ணகிரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை கர்நாடக அரசிடமிருந்து பெற உரிய நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் தாவைக்கா அரசு பொறுப்பேற்ற பின்னர் அனைத்து துறைகளிலும் லஞ்சம் குறைந்துள்ளதாகவும் இது வரவேற்கத்தக்கது என்றும் திரு ஜி கே வாசன் குறிப்பிட்டார். விவசாயிகளுக்கான குறுவை தொகுப்பு திட்டத்தின் பயன்கள் முழுமையாகவும் உடனடியாகவும் விவசாயிகளுக்கு சென்றடைவதை தவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், குறுவை தொகுப்பு அறிவிக்கப்பட்டு 2 மாதங்கள் முடிவடைந்ததை சுட்டிக்காட்டியுள்ளார். ஏற்கனவே பல்வேறு நெருக்கடிகளை சந்தித்து வரும் விவசாயிகளுக்கு குறுவை தொகுப்பையும் உரிய நேரத்தில் வழங்காமல் காலம் தாழ்த்துவது தவறானது என்று அவர் கூறியிருக்கிறார். பழம்பெரும் திரைப்பட நடிகை சௌகார் ஜானகி இன்று சென்னையில் காலமானார். அவருக்கு வயது 94. திரைத்துறையில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக பயணித்து பத்மஸ்ரீ, கலைமாமணி உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை அவர் பெற்றுள்ளார். சௌகார் ஜானகியின் மறைவுக்கு முதலமைச்சர் திரு விஜய், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், திரையுலகினர் மற்றும் தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். சென்னையில் குடிநீர் விநியோகம் மற்றும் துப்புரவு பணிகளை ஆசிய மேம்பாட்டு வங்கியின் கடன் உதவியுடன் நவீனமயமாக்கும் திட்டத்திற்காக ஒப்பந்தம் இன்று புதுதில்லியில் கையெழுத்தானது. ஆசிய வளர்ச்சி வங்கியும் மத்திய அரசும் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. இந்த திட்டத்தின் கீழ் 120 கிலோமீட்டர் தொலைவிற்கு குடிநீர் மற்றும் கழிவுநீர் இணைப்புகளுக்கான குழாய்கள் அமைக்கப்பட உள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 7 நீரேற்றும் நிலையங்களும் 38 கழிவு நீரேற்றும் நிலையங்களும் மேம்படுத்தப்பட உள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சீமை கருவேல மரங்களை அகற்றுவது தொடர்பாக கள ஆய்வு நடத்தப்படும் என அரசு கூறுவது தாமதப்படுத்தும் தந்திரம் என சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ட்ரெஸ்ஸா ஜாலி காயத்ரி கோபிச்சந்த் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை சீனாவின் ஜாங் சு ஜியான் ஜியாயி ஃபேன் இணையை வென்றது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. சிங்கப்பூர் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சங்கர் முத்துசாமி சுப்பிரமணியனும் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 8:05:10 ஆகாஷவாணி

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: தொடர்வது செய்தி அறிக்கை.
2: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். விண்வெளித்துறை சார்ந்த புத்தொழில் நிறுவனங்களுக்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கமளிக்கும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி

சென்னை வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். திரைகானத்தில் அடுத்து லவ் பேர்ட்ஸ் திரைப்படத்திற்காக ஹரிஹரன் சித்ரா இணைந்து பாடியிருக்கும் பாடல்

0: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று.
1: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி.
0: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
1: இந்த கதையில் மாற்றமில்லை,
0: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
1: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
0: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
1: நிகழ்ச்சிகளை இலவசமாக கண்டுகளிப்போம்.
2: நேரம் 8:30. ஆகாஷவாணி திரைகானம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நேயர்களே. திரைகானத்தில் அடுத்து விஐபி திரைப்படத்திற்காக ஹரிஹரன் சித்ரா இணைந்து பாடியிருக்கும் பாடல்

திரைக்காலத்தில் அடுத்து காதல் கோட்டை திரைப்படத்திற்காக கிருஷ்ணராஜ் தேவா இணைந்து பாடியிருக்கும் பாடல்.

திரைக்கானத்தில். அடுத்து, பாம்பே திரைப்படத்திற்காக ஹரிஹரன், ஸ்வர்ணலதா, ஜி வி பிரகாஷ், பாம்பே சாரதா இணைந்து பாடியிருக்கும் பாடல்.

0: நேயர்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் திரைகானத்தில் அடுத்து எஸ் பி பாலசுப்ரமணியம் குழுவினருடன் பாடியிருக்கும் பாடல் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இந்திரா.
1: பச்சை
2: தவக்கா
1: பழங்க

ஒழித்து கொண்டிருக்கும் திரைகானத்தில் நிறைவாக ஏஆர் ரஹ்மான், ஹரிஹரன், அஸ்லாம், முஸ்தபா இணைந்து பாடியிருக்கும் பாடல் காதல் தேசம் திரைப்படத்திற்காக ஒலிக்க கேட்கலாம்.

0: நலனையும் குறிப்பாக இளைஞர்களின் எதிர்காலத்தையும் பாதுகாப்பதில் போதைப்பொருள் தடுப்பு மற்றும் மதுவிலக்கு விழிப்புணர்வு மிகவும் முக்கியமான பங்கு வகிக்கிறது. இன்றைய நமது செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் தமிழ்நாடு காவல்துறையின் மத்திய நுண்ணறிவு பிரிவின் மதுவிலக்கு பிரிவு காவல் கண்காணிப்பாளர் திருமதி சி ஷியாமலாதேவி ஐபிஎஸ் அவர்கள் நம்முடன் உரையாட இணைந்திருக்கிறார். மதுவிலக்கு மற்றும் போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகள் இளைஞர்களை போதைப் பழக்கத்திலிருந்து பாதுகாப்பதில் காவல்துறையின் பங்கு, பொதுமக்கள் வழங்கக்கூடிய ஒத்துழைப்பு மற்றும் போதையில்லா இந்தியா, போதையில்லா தமிழ்நாடு என்ற இலக்கை நோக்கி நாம் அனைவரும் மேற்கொள்ள வேண்டிய முயற்சிகள் குறித்து அவரிடம் இன்று நாம் விரிவாக கேட்க இருக்கிறோம். அவரை அன்புடன் வரவேற்கிறோம். இளைஞர்கள் மது போதையிலிருந்து விடுபட்டாலே இந்த இயக்கம் முழு வெற்றி பெறும் என்பதுதான். போதைப் பொருள் மது போதை ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் மேடம்?
1: போதைப் பொருட்கள்னு சொல்லும்போது அது ரெண்டு விதமான போதைப் பொருட்கள் இருக்குது. ஒன்று வந்து ஆர்டிஃபிஷியல், அதாவது சிந்தெட்டிக்னு சொல்லுவோம். இன்னொன்று இயற்கையை குறைக்கக்கூடிய போதைப் பொருட்கள். அந்த போதைப் பொருட்கள் எப்படி இருக்குன்னா, நீங்கள் அந்த பார்க்கக்கூடிய கஞ்சா, அந்த இலைகள், அந்த மூலமாக கிடைக்கக்கூடிய போதைகள் வந்து புகையிலை, அந்த மாதிரியான கிடைக்கக்கூடிய பொருட்கள் வந்து இயற்கை போதைப் பொருட்களாக இருக்கும். நீங்கள் செயற்கையாக செய்யக்கூடிய போதைப் பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெத்தப்பட்ட மைன், இந்த டேப்லெட்ஸ்லாம் வருது இல்லைங்களா, அதெல்லாமே வந்து செயற்கையாக செய்யக்கூடிய போதைப் பொருட்கள். இப்போ நான் வந்து மதுவிலக்கு பிரிவில் இருக்கிறதுனால அது சம்மந்தமான ஒரு போதை அப்படிங்கிற வந்து இளைஞர்களிடையே பரவக்கூடாது அப்படிங்கிற முக்கிய நோக்கத்தாக ரெண்டு விஷயங்கள் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்று வந்து என்ன அப்படின்னா, சப்ளை வந்து நம்ம வந்து குறைக்கிறோம். சப்ளை வந்து எப்படி எப்படி எல்லாம் குறைக்கிறோம் அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் வந்து போதைப் பொருட்கள் நடமாட்டம் இருக்கு, முக்கியமாக மதுவோடைய சம்பந்தப்பட்ட பிரிவில் நான் இருக்கிறதுனால, மது சட்டத்திற்கு விதம் புறம்பான மது, அதை கடத்துது வச்சிருக்கிறது அல்லது காய்ச்சிறது, அந்த மாதிரியான பொருட்கள் இருக்கிறத வந்து நாங்கள் வந்து கண்டுபிடிச்சு சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கிறோம். இன்னொன்று வந்து டிமாண்ட் கட்னா எந்தெந்த இடங்களில் வந்து அதிகமான போதைப் பொருட்களோ அல்லது மது சம்பந்தமான பொருட்கள் உபயோகம் அதிகமா இருக்கோ, அங்க அந்த இளைஞர்களுக்கு, பெற்றோர்களுக்கு, அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி அதில் உபயோகப்படுத்துற தப்பு அப்படிங்கிற சம்பந்தமாக விழிப்புணர்வு ஏற்படுத்துறோம். சோ இரண்டு விதமாக நாங்கள் வந்து போதைப் பொருட்களை உபயோகப்படுத்துவதை நாங்கள் தடுத்து வருகிறோம்.
0: இப்போ மது அப்படிங்கிற போது வந்து அது ஆதிகாலத்துல இருந்து இருக்கு. நம்ம புராண காலம், இதிகாச காலத்துல இருந்தே மதுவுடைய பயன்பாடு பத்தி நம்ம பார்த்திருக்கிறோம். அப்ப இந்த மது வந்து தவிர்க்க முடியாத ஒன்று தான். அது வந்து இன்னைக்கு வந்து இன்னைக்கு இளைஞர்களிடையே அது வேகமாக பரவி வருகிறது அப்படின்னு சொல்றீங்களா, இல்லைனால் ஏற்கனவே இது ஒன்றும் அபாயகரமான கட்டத்தில் இல்லைன்னு சொல்லி வரீங்களா?
1: இல்லை, இந்த கான்செப்டே தப்பு. மது வந்து ஆதி காலத்துலேருந்து இருக்குது, அதனால் நான் இப்போவும் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப தப்பு. ஏன்னா மது இருந்தால் தான் ஒரு வேலை நடக்கும் அப்படிங்கிறது மிஸ்கன்செப்ஷன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஆண் பெண் இருவரும் ஒரே மாதிரியான வேலைகளை செய்யக்கூடிய வாய்ப்புகளும் காலகட்டங்களும் ஏற்பட்டிருக்கு. அப்போது ஆண்கள் வந்து அதிகமாக போதைப் பொருட்கள் யூஸ் பண்ணுறாங்க அல்லது மது வந்து உபயோகப்படுத்துகிறாங்கன்னா, அவங்க சொல்லக்கூடிய காரணங்கள் என்னவாக இருந்தது அப்படின்னா, உடல் உழைப்பு நாங்கள் நிறையா தரோம் அப்படின்னு சொல்லி அந்த காலகட்டங்களில் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது. ஆனால் பெண்களும் இப்போ வந்து அதே மாதிரியான மூளைக்கு வேலை செய்யக்கூடிய, வேலை தரக்கூடிய அதிக வேலைகளில் நம்ம பெண்கள் வந்துட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் மது அருந்தினாதான் நம்ம வந்து போதையாக இருக்கும் அல்லது மதுக்கு அடிமையாகிறது வந்து ஒரு நியாயமான செய்கை அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அது ஸோ இப்போ வந்து நிறைய டைவர்ஷன்ஸ் இருக்குது, ஃபிலிம் படம் பார்க்குறோம், சோஷியல் மீடியா இருக்குது, ஸோ வேறு விதமான கேளிக்கைகள்லாம் இருக்குது, அதனால் மதுக்கு அடிமையாகக்கூடாது.
0: அந்த காலத்தில் வந்து கேளிக்கைக்கு தான் வந்து மது அதிகமாக பயன்படுத்தி இருக்கிறாங்க. கேளிக்கை மட்டும் இல்லாமல் வேறு காரணங்கள், இன்பமாக இருக்கணும் அப்படிங்கிறது, அதனால அந்த மது வந்தது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் வந்து அந்த மது பெரும்பாலும் உடல் உழைப்பு, நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லை, அவங்க வந்து டயர்ட் ஆயிடுறோம் அதனால நான் குடிக்க வேண்டியிருக்குது அப்படின்னு சொல்கிறது ஒன்று மட்டும் இல்லாமல், இந்த மாதிரி பார்ட்டி கல்ச்சரில் அங்கே குடிக்கிறது, அந்த போதை, அதை தான் நம்ம போதைன்னு சொல்கிறோம். அது வந்து வழி வழியாக வந்ததுன்னு சொல்கிறீங்களா, இல்லைன்னா கிடைப்பதனால் அவங்க பழகிருக்காங்கன்னு சொல்லுவாங்க?
1: இல்லை, அப்படி சொல்ல முடியாது. ஏதோ ஒரு ஒரு அவுட்லெட் தேவைப்படுது. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கிறதுனால தேவைப்படுறதுனால உபயோகப்படுத்தலாம். பட் அப்படி உபயோகப்படுத்துகிற தப்புங்கிறது தான் எங்களோட கருத்து. அந்த மாதிரியான சாராயம் குடித்தல் அல்லது அடுத்தவங்களுக்கு தீங்கு விளைவித்தல், நீங்கள் பார்த்தீங்கன்னா சாராயத்தினால நிறைய விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. ஒரு ஆக்சிடெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு லாண்ட் ஆட் ப்ராப்ளமாக இருக்கட்டும், அல்லது வந்து ஒரு கொலை அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துலையுமே மது போதையோட ஆதிக்கம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால மது போதையே வேணான்றதை நம்மளுடைய கொள்கை. நம்ம சொல்ல வர்றது வந்து சட்டத்திற்கு புறமான மது எதுவுமே உபயோகப்படுத்தக்கூடாது. இப்போ நீங்கள் கேட்கலாம், சட்டத்துக்கு புறமான மதுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ வந்து நம்மளுடைய சட்டங்கள், தமிழக சட்டங்கள் எதெல்லாம் எந்தெந்த மதுவெல்லாம் விற்கலாம் வாங்கலாம்னு சொல்லியிருக்கோ, அதை தவிர வேற எந்த மதுவாக இருந்தாலும் அது வந்து சட்டத்திற்கு புறமான மது தான். மற்ற மாநிலங்களில் இருந்தோ அல்லது வெளிநாட்டில் இருந்தோ கொண்டு வரக்கூடிய மது வகைகள் அல்லது சாராயம் காய்ச்சுவாங்க வீட்டிலேயே, அந்த காலத்துல எல்லாம் காய்ச்சுவாங்க, இப்போ சில இடங்களில் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கடுமையான நடவடிக்கை எடுத்து அதெல்லாம தடுத்துட்டு இருக்கோம். அது இல்லாமல் அதர் ஸ்டேட்ல இருந்து, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கர்நாடகா அல்லது பாண்டிச்சேரி, ஆந்திரா, அங்கெல்லாம் விலை குறைவு. தமிழ்நாட்டுடைய விலையை கம்பேர் பண்ணும்போது அங்கே குறைவு அப்படிங்கிறதுனால அந்த மாநிலங்கள் இருந்தும் சில சமயங்களில் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரியான விஷயங்களா இருந்தாலும் சரி, அல்லது மெத்திலேட்டட் ஸ்பிரிட், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஸ்பிரிட் வகைகள்லாம் இருக்கு. அந்த மாதிரியான எரிசாரங்களை எல்லாம் உபயோகப்படுத்தி போதையை அதெல்லாம் தருவோம் அப்படிங்கிறதுக்காக என்னென்னவோ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம இரும்பு கரம் கொண்டு தான் நம்ம அடக்கிட்டு வரோம். சட்டத்திற்கு புறம்பான சாராயங்கள் எல்லாமே நம்ம தடை செய்து பிளேயையும் கட் பண்ணுறோம்.

0: டிமாண்டையும் கட் பண்றோம். சோ இந்த மாதிரி ரெண்டு விதமா அட்டாக் பண்றதுனாலயும் பிளஸ் அவேர்னஸ் ஏற்படுத்துறதுனாலயும் மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த போதை பழக்கம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய வேணுங்கிறது தான் என்னோட ஆசை.
1: இப்போ நீங்க பாத்தீங்கன்னா கல் பியர் சாராயம் சாராயம் நம்ம ஊரில் இப்போ அனுமதி இல்லை, கல் இறக்கவும் அனுமதி இல்லை. ஆனால் இந்த வெளிநாட்டு மதுபானங்களை வந்து இந்தியாவில் தயாரித்து வைக்கிறாங்க, வெளிநாட்டு நாட்டு மதுபானங்களை இங்கே இறக்குமதி செய்தும் வைக்கிறாங்க. இப்போ இதோடைய விலை வந்து கட்டுக்கடங்காமல் போகிறதுனால தான் கள்ளச்சாராயம் வந்து உருவாகுது. நீங்கள் எளிதில் தயாரிக்கக்கூடிய மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டு பண்ணுறதுனால தான் இந்த கள்ளச்சாராய சாவுகளுமே வர்றது காரணம் அது. அப்போ ஒரு மதுவிலக்கு பிரிவாக நீங்கள் அதில் எப்படி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறீங்க? எப்படி ஒரு வீட்டுக்குள்ளே சாராயம் காய்க்கிறாங்கன்னா உங்களுக்கு தெரிய போகிறது இல்லை, ஒரு குக்கிராமத்தில் காய்க்கிறாங்கன்னா உங்களுக்கு தெரிய போகிறது இல்லை, அதில் தான் அவங்க ஒன்று
0: இது ஒரு நல்ல கேள்வி. இது ஆக்சுவலி எப்படின்னா ஒரு ஒரு செட்டப் நாங்கள் இப்போ உருவாக்கியிருக்கோம். இப்போ வந்து ஒரு ஊரில் வந்து சாராயம் காய்ச்சுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவன் நாலஞ்சு பேருக்கு சேர்த்து தான் குடிப்பான், அவனுக்கு மட்டுமே காய்ச்சிக்க போகிறது. ஏன்னா ஒரு பெரிய ட்ரம் போட்டு காய்ச்சும் போது அவங்களுக்கோ அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கோ அல்லது உறவினர்களுக்கோ சேர்த்து தான் காய்ச்சுவாங்க. அப்படி காய்ச்சும் போது அதில் பாதிக்கப்பட்ட யாரோ அல்லது அவங்க மேலே பொறாமைப்படுற யாரோ அல்லது அவன் மேலே கோபம் இருக்கிற யாரோ பகை உணர்ச்சி உள்ள யாரோ கண்டிப்பாக ஃபோன் பண்ணுவாங்க. ஒன்று வந்து எங்களுக்கு நேரடியாக தகவல் தெரிவிப்பாங்க, அல்லது அங்கே இருக்கக்கூடிய லோக்கலில் இருக்கக்கூடிய எஸ்பிஸ்க்கு இப்போ கலால்துறையினருக்கு தகவல் தெரிவிப்பாங்க. சோ நாங்க என்ன பண்றோம்னா சென்ட்ரலைஸ்டு வந்து இங்க ஒரு மாஸ்டர் கண்ட்ரோல் ரூம் இருக்கு. அங்க வந்து என்னென்ன கால்ஸ் எல்லாம் இது சம்பந்தமான கால்ஸ் வருது அப்படிங்கறத நாங்க நோட் பண்ணிட்டு அதை வந்து எங்களுடைய இன்ஸ்பெக்டர்ஸ் டிஎஸ்பிஸ் அங்க நேரையே போய் செக் பண்றாங்க. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் யாரோ ஒருத்தன் கால் பண்றாங்க, இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து கள்ளச்சாராயம் காய்ச்சறாங்க அப்படின்னு. ஏன்னா கண்டிப்பா அந்த உள்ளூர்காரங்களுக்கு தெரியும். முக்கியமாக நாங்க செல்ஃப் ஹெல்ப் குரூப் தான் நம்புறோம், அதாவது சுய உதவி குழுக்கள் இருக்கக்கூடிய பெண்களை நாங்க முக்கியமா நம்புறோம். ஏன்னா எந்த ஒரு பெண்ணுமே தன் வீட்டுல வந்து கள்ளச்சாராயம் குடிச்சு சாகிறது வந்து யாருமே
1: பாதிக்கப்படுறது பெண்கள் தான்.
0: பெண்கள் தான் முக்கியமா பாதிக்கப்படுறாங்க. ஆமா,
1: குடும்பம் பாதிக்கப்படுது,
0: பெண்கள் முக்கியமா
1: பாதிக்கப்படுறாங்க.
0: ஆமா கண்டிப்பா. அதனால நாங்க என்ன பண்றோம், ஒவ்வொரு கிராமங்கள்ல இருந்து ஒரு 10-20 பேர் நாங்க எடுத்து வச்சிருக்கோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கிராமங்களுக்கும் ஹேம்லெட்னு சொல்லக்கூடிய அந்த ஊர்லயும் மதுரை வில்லேஜ் சொல்லக்கூடியதுக்கும் ஒரு 20 பேர் முக்கியமான பெர்சன்ஸ் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிரசிடன்ட் இருப்பாங்க, அல்லது விஏஓ, ஆர்ஐ, மீனியல், ஹெட்மேன் சொல்லக்கூடிய தலையாரி, அப்புறம் வந்து அங்க இருக்கக்கூடிய ஸ்கூல் பிரின்சிபல், டீச்சர்ஸ், விஏஓ, அப்புறம் வந்து அங்க இருக்கக்கூடிய காலேஜ் இருந்ததுன்னா காலேஜோட பிரின்சிபல், அப்புறம் முக்கியமா அங்க ஒரு சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்கக்கூடிய பசங்க, ஜென்சி கிட்ஸ் சொல்லக்கூடிய பசங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், அந்த மாதிரி யார் வந்து நமக்கு இன்ஃபர்மேஷன் நிறைய தராங்களோ அவங்களும் பிளஸ் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். ஏன்னா எல்லாமே காய்ச்சறது வந்து தண்ணி நிறைய தேவைப்படக்கூடிய இடங்களில் தான் சாராயம் காய்ச்சறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ அங்கே வந்து சாராயம் காய்ச்சறதுனா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கண்டிப்பாக தெரியும். அவங்க கலால்துறை, டாஸ்மாக் எல்லாரோடையும் சேர்ந்து நாங்கள் வந்து ஒரு 20-20 பேரை நாங்கள் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அவங்களுக்கிட்ட நாங்கள் ரேண்டமாக கால் பண்ணி பேசுவோம், உங்கள் ஊரில் என்ன இருக்கு, ஏதாவது சாராயம் காய்ச்சறாங்களா, விற்கிறாங்க. அதே போல செல்ஃப் ஹெல்ப் குரூப் முக்கியமான ஏற்கனவே சொன்னது போல சுய உதவி குழுலேருந்து ஒரு 2 பேர், அப்புறம் பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ்லேருந்து ஒரு 2 பேர். ஸோ இந்த மாதிரியான ஒரு குழுவை நாங்கள் அமைச்சு அங்கே இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் இருக்கு கலாலுக்காக. அவங்க வந்து இன்டெலிஜென்ஸ் கலெக்ட் பண்ணி அதை நாங்க வந்து எஸ்பிஸ்க்கு அனுப்பி அங்க வந்து நான் ஆக்ஷன் எடுப்போம். அது ஒரு விதம். இரண்டாவது விதம், அங்க உள்ளூர்காரங்க வந்து 100 கால் பண்ணாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய 100 கால் எல்லாம் நாங்க எடுத்து அதை நாங்க திருப்பி நாங்க எங்க ஆபீசர்ஸ் வச்சு செக் பண்ணி நாங்க பாக்குறோம். இது ரெண்டாவது முறை. இன்னும் சொல்ல போனா மூணாவது முறை என்ன பண்றோம்னா, ஒவ்வொரு ஹேம்லெட்லயும் இருக்கக்கூடிய 20 பேர் வச்சிருக்கோம் இல்லையா, அந்த ஊர்ல இருந்து கால் வருது, திருப்பி திருப்பி கால் வருதுன்னா ஒருத்தன் ஒரு தடவை கால் பண்ணலாம், வேற வேற நம்பர்ல இருந்து திருப்பி திருப்பி கால் வருது அப்படின்னா அங்க ஏதோ நிச்சயமா இருக்கு அப்படிங்கறதுனால அங்க எங்க இன்ஸ்பெக்டர் நேரடியாக அனுப்பி விட்டு, அதாவது எங்களுக்கு நாங்க வந்து தேர்ட் பார்ட்டி மாதிரி நாங்க அங்க இருக்கக்கூடிய PW பேசுவேன். பேசும்போது அவங்க தகவல் வந்து நிச்சயமா சொல்லுவாங்க, அவங்க சேவ் நான் அவங்க நம்பர் கூட சேவ் பண்ண மாட்டேன், ஏன்னா எனக்கு வந்து தேவையது தகவல் தானே தவிர யார் சொன்னாங்க அப்படிங்கிற விவரம் எனக்கு தேவையில்லை.
1: தகவல்கள் ரகசியமாக இருக்குதுன்னு சொல்றீங்களா?
0: 100% 200% நீங்க நம்பலாம். நாங்க வெளியில யாருக்கிட்டயுமே சொல்ல போறது இல்ல, நாங்க சொல்லவும் மாட்டோம். அப்படி சொன்னா அதை விட ஒரு பிரச்சனையான விஷயம் எதுவுமே கிடையாது.
1: இப்ப நீங்க வந்து நீங்க என்ன சொல்றாங்க அப்போ இப்போ இதுக்குன்னு நீங்கள் பிரத்யேகமாக அழைப்பு எண்கள் எதுவும் வச்சுருக்கிறீங்களா?
0: ஆமாம், இது வந்து மூணு விதமான நம்பர் இருக்குது. நம்ம ஏற்கனவே சொன்னால் 100 எல்லாருக்கும் தெரிஞ்சு 100 கால் பண்ணலாம். அதே போல் வந்து 10581 10581 அப்படிங்கிற டோல் ஃப்ரீ நம்பர், ஃப்ரீயாகவே நீங்கள் பேசலாம். ஸோ அங்கே பேசி இங்கே வந்து சாராயம் காய்ச்சல் சாராயம் அப்படின்னு இல்லை, இது வந்து போதை மருந்துக்கும் சேர்த்த மாதிரியான ஒரு நம்பர் இது. ஸோ இந்த நம்பருக்கு வந்து போதை மருந்து வைக்கிறாங்க இல்லை கடத்துறாங்க இல்லை கொண்டு வராங்க யூஸ் பண்ணுறாங்கன்னா தாராளமாக இந்த நம்பர் கால் பண்ணி சொல்லலாம், 10581 அந்த நம்பருக்கோ அல்லது 9498410 5

0: 8194984081 இந்த நம்பருக்கும் வாட்ஸ்அப்ல பண்ணலாம். ஸோ அது இல்லாமல் சில பேர் கேட்பாங்க, நம்ம காலேஜஸ்லாம் வந்து அவேர்னஸ் பண்ணும்போது கேட்பாங்க, அவங்களே கூட அடிமையா இருக்கலாம், பட் அவங்க என்ன சொல்லுவாங்க, என் ஃப்ரெண்டுக்கு வந்து இந்த மாதிரி வந்து போதை மருந்துலயோ அல்லது சாராயத்திலயோ அடிமையா இருக்கான், அவங்க வந்து இப்படி நாங்க வந்து மறுவாழ்வுக்கு என்ன பண்றது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் என்னன்னா, அதுக்கும் உங்க நம்பர் இருக்கு, 144416 அப்படிங்கிற டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கு.
1: அது வந்து நீங்களே உங்க பிரிவில் நீங்க கொடுக்குறீங்களா?
0: இல்ல, நாங்க வந்து இது சென்ட்ரலைஸ்டு, இது கவர்மெண்டோட இது, நாங்க வந்து நாங்க பப்ளிசிட்டி பண்றோம் நாங்க. ஸோ இந்த நம்பருக்கு பண்ணோம்னா அந்தந்த ஏரியாக்கள்ல ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ், மறுவாழ்வு மையம் இருக்கு, போதை மறுவாழ்வு மையம் இருக்கு, அதுல வந்து அவங்க அவங்களுக்கு கூப்பிட்டு போய் கவுன்சிலிங் கொடுத்து அவங்களுக்கு வந்து வேணுங்கிற மருந்துகள் எல்லாமே கொடுத்து அந்த போதை பழக்கத்துல இருந்து, இது வந்து மதுவாகவும் இருக்கலாம் அல்லது போதை பொருட்களாகவும் இருக்கலாம், ரெண்டுக்குமே சட்டத்திற்கு விரோதமாக காய்ச்சுவதோ வைத்திருத்தலோ அல்லது விற்பதோ கூடாது என்பது தான் எங்களுடைய கருத்து.
1: இப்போ நம்ம புதுச்சேரி, அதே மாதிரி கர்நாடகா, ஆந்திரா எல்லையை தாண்டி வரும்போது தமிழக மது விலக்கு பிரிவு அப்படின்னு சோதனை சாவடி நம்ம பார்க்குறோம். பெரும்பாலான நேரங்களில் பேருந்துகளில் வர்றவங்கள பரிசோதிப்பாங்க, வாகனங்களில் வர்றவங்களை பார்த்து கைப்பற்றுவாங்க. அந்த மாதிரி சட்டவிரோதமாக கடத்திட்டு வர்றவங்களுக்கு அவங்களுக்கு என்ன தண்டனை?
0: அது உங்களுக்கு ஃபைன் அண்ட் இம்ப்ரெசன்மெண்ட் இருக்குது. ஸோ நம்மளை தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் 45 PW செக் போஸ்ட் இருக்குது. ஸோ ப்ரொஹிபிஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் செக் போஸ்ட் 45 இருக்குது. அது இன்டர் ஸ்டேட்டும் இருக்குது, அதாவது நம்ம ஜூஜுவாடி செக் போஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா கர்நாடகாவுக்கும் நமக்கும் உள்ள செக் போஸ்ட்டும் பார்டரில் இருக்குது. அதே போல் கலியக்காவில் எடுத்திங்கன்னா கேரளாவுக்கும் நமக்கு உள்ளது இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திற்கும், அடுத்த மாநிலத்திற்கும் நமக்கு ஒரு செக் போஸ்ட் இருக்கு. ஸோ அந்த சோதனை சாவடிகள் எல்லாமே நம்ம வந்து கேமராஸ் வச்சிருக்கோம், 24/7 ஆள் இருக்காங்க. ஸோ அந்த மூலமாக நம்ம இங்கிருந்து மானிட்டர் பண்ணலாம், நாங்கள் கண்ட்ரோல் ரூம் இங்கே வச்சிருக்கோம்,
1: அங்கே பரிசோதனை இருந்தாலும்
0: நாங்கள் இங்கே பார்த்துக்கலாம். ஸோ அங்கே வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்றதை இங்கே நாங்கள் கேமராவில் பார்ப்போம், நம்ம எல்லாமே கேமராவில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஏதாவது ஒரு தகவல் எங்களுக்கு இருக்கு, இந்த மாதிரி இந்த நேரத்தில் இந்த வண்டியில் கடத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னா நாங்கள் இங்கிருந்து நாங்கள் இன்டிமேஷன் கொடுத்து அங்கே வெஹிக்கிள் செக் பண்ணி அங்கே பிடிக்கிறதுக்கு நாங்கள் பார்ப்போம்.
1: கடத்திட்டு வர்றவங்களுக்கு என்ன தண்டனை? அது மருதுபானம் வந்து நீங்கள் கைப்பற்றுறீங்க ஒன்று, அதுபோக அவங்களை சிறை தண்டனை விதிக்க,
0: அவங்களுக்கு கடத்துவதற்கும் அதே மாதிரியான தண்டனை, சிறை தண்டனையும் ஃபைனும் போடுவதற்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு.
2: இந்த நேர்காணலின் இரண்டாவது பகுதியை வரும் திங்கட்கிழமை ஒலிபரப்பாகும் இதே நிகழ்ச்சியில் நேயர்கள் கேட்கலாம்.
3: செய்திச் சுடர் நிகழ்ச்சி கேட்டீர்கள்.

0: அப்பா, எனக்கு என்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கீங்க?
1: நீயே பாருமா.
2: ஹே வாவ், நிறைய கதை புக்ஸ் இருக்கு.
0: தேங்க்ஸ் பா.
3: என்னங்க, குழந்தைக்கு புக்ஸ் போய் கிஃப்டா வாங்கி தந்திருக்கீங்க?
1: இல்லம்மா, மற்ற கிஃப்ட்ஸ்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனால் புக்ஸ் படிக்கிறதால கிடைக்கிற விஷயங்க அவளை லைஃப் ஃபுல்லாக சந்தோஷமாக வச்சிருக்கும். அதுவும் சின்ன வயசுலேயே புத்தகங்கள் படிக்கிற பழக்கத்தை கற்றுக் கொடுத்தா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்குமா?
3: ஆமாங்க, நீங்கள் சொல்கிறதும் சரிதான். புத்தகங்களை படிக்கிறதுல மட்டும் இல்லை, மற்றவங்களுக்கு கொடுக்கறதுலையும் சந்தோஷம் இருக்குல்ல.

நேரம் 9:30. ஆகாஷ்வாணி அரங்கிசை இன்றைய நிகழ்ச்சியில் சசாங்க் சுப்பிரமணியம் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். அக்கறை எஸ் சொர்ணலதா அவர்கள் வயலின், கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம், டிஎச்வி உமாசங்கர் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சியின் துவக்கமாக மனசுலோனி மர்மமு, வரமுராகம் ஆதி தாளம், தியாகராஜ கீர்த்தனை.

ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் அரங்கிசை நிகழ்ச்சியில் சஷாங்க் சுப்பிரமணியம் அவர்களின் புல்லாங்குழல் இசையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அக்கறை எஸ் சொர்ணலதா அவர்கள் வயலின், கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம், டிஹெச்வி உமாசங்கர் அவர்கள் கட்டம். இனி இந்த சௌக்கியமணி தியாகராஜ கீர்த்தனை காப்பி ராகம் ஆதி தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை சஷாங் சுப்பிரமணியம் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்டீர்கள். அக்கறை எஸ் சொர்ணலதா அவர்கள் வயலின், கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம், டி ஹெச் வி உமாசங்கர் அவர்கள் கட்டம்.

நேரம் 10:45. ஆகாஷவாணி காற்றோடு கலந்திடவா. இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் டி எம் சௌந்தரராஜன், பி சுஷீலா பாடியிருக்கும் பாடல் பார் மகளே பார் திரைப்படத்திற்காக.

0: ஒழித்துக் கொண்டிருக்கும் காற்றோடு கலந்திடவா நிகழ்ச்சியில் மீண்டும் ஒழிக்க இருக்கும் குரல்கள் டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எதிர்நீச்சல்.
1: சமத்தா இருந்தா கொடுப்பேளா, அசடா இருந்தா பருப்பேளா.
2: ஏண்டி புதுசா கேக்குற என்ன?

0: என்னத்தை செய்வே?
1: சொன்னத்தை செய்வேன்.
0: வேறென

காற்றோடு கலந்திடவா நிகழ்ச்சியில் நிறைவாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது. பி சுஷீலா, எல் ஆர் ஈஸ்வரி, சூலமங்கலம், ராஜலட்சுமி இணைந்து பாடியிருக்கும் பாடல் பாமா விஜயம் திரைப்படத்திற்காக.

ஒலித்த பாடலுடன் இன்றைய காற்றோடு கலந்திடுவா நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நேரம் 11 மணி, ஆகாஷவாணி வானிலை அறிக்கை கேட்கலாம். சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 36.4°C, குறைந்த அளவு வெப்பநிலை 26.8°C, பதிவான மழையின் அளவு 11.8 mm, பதிவான ஈரப்பதம் 84%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 36.9°C, குறைந்த அளவு வெப்பநிலை 26.9°C, பதிவான மழையின் அளவு 7.4 mm, பதிவான ஈரப்பதம் 87%. சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை மாலை மற்றும் இரவு நேரங்களில் பெய்ய வாய்ப்புண்டு. அதிக அளவு வெப்பநிலை 37-38°C, குறைந்த அளவு வெப்பநிலை 27-28°C ஒட்டியே நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

இனி ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:10 இணைத்தானும் நல்லதை கேட்க வழங்குபவர் முனைவர் சா செந்தில் ஆண்டவன் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம், 7 முதல் 9 வரை புத்தம் புது காலை சுழல் விளக்கு தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் சா வடிவுடை நாயகி அவர்கள், 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு பிரெயின் ஸ்ட்ரோக் எனப்படும் பக்கவாதத்திற்கான சிகிச்சை முறைகள் குறித்து நரம்பியல் நிபுணர் டாக்டர் வி சதீஷ்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 6:00 இடம்பெறும். 7:30 இன்று ஒரு தகவல், வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:00 நம்ம மெட்ராஸ் 387 நமது சென்னை நமது பெருமை மெட்ராஸ் தின உரை வழங்குபவர் மா கார்த்திக் அவர்கள். 8:30 திரைகாணம், 9:00 அரங்கிசை, மதுரையன் சிவகணேஷ் அவர்களின் பாட்டு கேட்கலாம், ஆர் ராகுல் அவர்கள் வயலின், மேலக்காவேரி கே பாலாஜி அவர்கள் மிருதங்கம்,

எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங். இந்த நிகழ்ச்சி 100.1 எஃப்எம் கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:02 முத்துச்சிதறல், 11:00 இளைய பாரதம். ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா நடத்துபவர் டி கே பத்மநாபன் அவர்கள், பங்கேற்பவர்கள் ஆர் தக்ஷா, பி எஸ் மோனிகா, யு நிவேதா, எம் யு லாவண்யா, வி பாரதி கண்ணன், எஸ் ஜீவா ஆகியோர். தொடர்ந்து முன்னேற துணியலாம் ஊக்கமளிக்கும் கதைகள் வழங்குபவர் எஸ் தர்ஷினி, விண்ணை தாண்டி கலந்துரையாடல் பங்கேற்பவர்கள் பி பிரவேஷ், ஆர் சாருமதி, டி தீபாராணி, ஜோஷ்வா ஜேவியஸ் ஃபெலிக்ஸ் ஆகியோர். நண்பகல் 12:10 சங்கீத சாரல். தேனாம்பேட்டை பி கே எம் ரவி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். ஐயம்பேட்டை ஜி சந்திரசேகர் அவர்கள் தவில். 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பணிபுரியும் பெண்களுக்கான விடுதி திட்டம் குறித்த தகவல்கள் தொடர்ந்து திரைகாணம். பிற்பகல் 1:10 பெருமை மிகு பாரதம், தமிழகத்தின் புவிசார் குறியீடு பெற்ற பொருட்கள் உரை சித்திரம், எழுதியவர் டி சசிகலா அவர்கள். 2:15 திரைகாணம், 5:30 திரைகாணம். 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை, 6:55 வேலைவாய்ப்பு செய்திகள். 7:00 திரைகாணம், 7:10 திருவண்ணாமலை மாவட்ட செய்திகள், எழுதியவர் என் ரவிச்சந்திரன் அவர்கள். 7:25 பண்ணை செய்தி, 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, இதில் தீவிர பதப்படுத்தப்பட்ட உணவுகள். சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்பக் கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் பி கீதா அவர்களின் உரை. தொடர்ந்து காலநிலை மாற்றத்திற்கு ஏற்ற மண்வள மேலாண்மை முறைகள் குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் பாவச்சென்னூர் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மண்ணியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் அருண்குமார் அவர்களின் உரை. 8:05 திரைகாணம், 8:45 ஆங்கில நிகழ்ச்சி த யூனிவர்ஸ் அன்பிளக்ட் 2 பகுதி. இந்திய விண்வெளி வாரம் மற்றும் மன் கி பாத் தொடர்பாக விண்வெளி ஆர்வலர் வி தினேஷ்குமார் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் எம் ராஜராஜேஸ்வரி அவர்கள். 9:15 திரைகாணம், 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சியில் ஸ்ரேயஸ் நாராயணன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள் நேயர்களே.